0: ஆக ஆமென். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியின் அடையாளங்களில் ஒன்று என்ன, பிரதானமானது என்ன? ஆமேன். ஏசாயா 44 அதனுடைய 3-4 வசனங்கள்.
1: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளரும்
0: வளருவார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் வளருவார்கள். இன்னைக்கு மெடிடேஷன்ல கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். இந்த மாதத்துல இதே இப்படிப்பட்ட வார்த்தைகளே கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆமென்.

0: ஹல்லேலூயா,
1: பிரைஸ் தி லார்ட்.
0: அதனாலே அவர்கள் வளருவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இந்த அலரி செடியை போல புல் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், அலரி செடி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இஸ்ரவேல் கோத்திரத்தார் லக்கம் லக்கமாய் 12,000 பேராய் 144,000 பேர் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது இதை யாருக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரை பார்த்தா தெரியுது, பார்த்தாலே தெரியும், புல்லை பார்த்தா தெரியும் இது புல்லுன்னு. ஆமென். ரூபன் கோத்திரத்தாரை பார்த்தா தெரியும் இவங்க ரூபன் கோத்திரத்தார் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிமியோன் கோத்திரத்தாரை பார்த்தா தெரியும் இவங்க சிமியோன் கோத்திரத்தார். லேவி கோத்திரத்தார், ஒவ்வொரு கோத்திரத்தாரை பார்த்தாலே தெரியும். சென்னைக்கு போனால் கன்னியாகுமரிக்காரங்களை பார்த்தாலே தெரியும். ஆமாம், என்ன தான் அங்கே உள்ள லாங்குவேஜில் நம்ம பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் கன்னியாகுமரியான் கரெக்டாக தூக்கிடுவாங்க. அந்தந்த கோத்திரத்தாரை பார்த்தா கரெக்டாக தெரியும். ஆனால் யோவானுக்கு தெரியாத ஒரு கூட்டம் அங்கே நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதனை பார்த்து கேட்குறார், ஆமாம் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கூட்டத்தார் தாங்க நானும் நீங்களும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாது, ஈசாக்குக்கு எங்களை தெரியாது, ஆமென், யாக்கோபுக்கு எங்களை தெரியாது. ஆனால் சொல்ல முடியும், யாரும் அறியாத எங்களை நன்றாய் அறிந்தவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். இந்த அலரி செடி எப்படிங்க வந்துச்சு? அதை கொண்டு வந்து நாட்டப்பட்டது. ஆமாம், அலரி செடியை கொடுத்தெல்லாம் கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொண்டேன், அதை குறித்து, தண்ணீர் இல்லாமல் இதால் வளர முடியாது. ஆமே, தண்ணீர் இல்லாமல் இதால் வளர முடியாது. ஆமே, நான் இப்படி சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அப்படி முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர்

0: அருமையே போல் உதவாதவன் உறவானார், உறவானார். ஆமே. அந்த உறவு தான். அவர் இல்லாம முடிந்த அலறி செடி தண்ணி இல்லாம வளராது. ஹல்லேலூயா. ஆமே. அவர் இல்லாம நம்ம இல்லை. ஆமே. அதனாலதான் என் ஞானம் என் பலன் இப்படி ஒருத்தரும் சொல்லாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. நான் உழைத்து நான் சம்பாதித்து சொல்லாத, அதனாலே அவர்கள் வளருவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோ, எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும்
1: இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு
0: அந்நியரும்
1: நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில்
0: தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். ஆமென். எப்ப நம்பிக்கை வந்துச்சு? எப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு நிலைமைக்குள்ள வந்தோம்? எப்ப நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாய் மாறினோம்? எப்பொழுது நம்ம காணியாட்சிக்கு உட்பட்டோம் என்றால், எப்பொழுது நாம் கிறிஸ்துவை சேர்ந்தோமோ. ஆமென். எப்ப நம்ம கிறிஸ்துவை சேர்ந்தோமோ, அப்ப மீதி எல்லாம் அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க.
1: அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்
0: கிறிஸ்துவை சேராததுனால அதுக்கு கீழே சொல்லப்பட்ட எதுக்குமே நாம பங்குள்ளவர்கள் கிடையாது. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். இன்று பரலோக பிதாவை பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம் பெற்றவர்கள். ஆமே. நம்பிக்கையோடு இருக்கிறோம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. காணியாட்சிக்கு உட்பட்டிருக்கிறோம், கிருபையினால் அவருடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றுதான் சொல்ல முடியும், ஒன்றுதான் இருக்கிறது, கிறிஸ்துவை சேர்ந்தபடியினாலே. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. எப்படி சேர்க்கப்பட்டோம் என்று 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: தூரமாயிருந்த நீங்கள்
0: இப்பொழுது
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: இரத்தத்தினால் சேர்த்துக் கொள்ளப்பட்ட. போன வாரம் இதை குறித்து தியானித்தோம், எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார் என்று. அதன் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு விஷயத்தை நல்ல கவனமா கேட்கணும். எப்படி பழைய ஏற்பாட்டில் ராகாப் இஸ்ரவேல் கூட்டத்தின் நடுவிலே சுதந்திரவாளியாய் மாறினாளோ, எப்படி ரூத் போவாசுக்கு மனைவியாய் மாறினாளோ, அதே போலதான் நாம புறஜாதியார், நம்ம காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம். தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கிருபையினால் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. புற்களின் நடுவே இருக்கிற அலறி செடியை போல நாம் இப்பொழுது அன்று கிறிஸ்து வெளிப்படுகிறது வரைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ராகாப் என்ன சொல்கிறார்? உங்கள் தேவன் எல்லாருமே இஸ்ரவேலருடைய தேவனாய் தான் அவர் அறியப்பட்டார். கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு வர ஒவ்வொருத்தரும் தங்கள் தெய்வத்தை தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. கிறிஸ்து வெளிப்படுகிறது வரைக்கும் அவரை எல்லாருமே எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், இவர் இஸ்ரவேலரின் தேவன். மற்ற ராஜாக்கள் எல்லாம் இதை கண்டு நடுங்கினார்கள். அவர்கள் எல்லாருமே அது ஒரு அடையாளத்தை போட்டு வைத்தார்கள். இவர் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் தேவன். இவர் இஸ்ரவேலரின் தேவன் என்று கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அந்த அடையாளம் மாற்றப்பட்டது. பூமியின் கடைசி முனையில் இருக்கிறவன் வர அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் கல்வாரியில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எவ்வளவு தைரியமா சொல்ல முடியும், அவர் என் தேவன்.

0: இன்னைக்கு என்ன செய்தினா, நாம் யார் என்பதை மறக்க கூடாது. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், பெண்டிகாஸ்ட் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஏன் பாஸ்டர் குடும்பத்தில் கூட பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஆனால் அதே வேளையில் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தவர்கள், எப்படி நாம் இங்கே வந்தோம் என்பதை மறக்க கூடாது என பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து அன்பாய் எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை வளர பண்ணுகிறவர் அவர், நம்மை பெருக பண்ணுகிறவர் அவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள்.
1: மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி.
0: நீங்கள் இது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, ஆமேன், 13வது வசனத்துல வாசிங்க. புறஜாதியாராகிய
1: உங்களுடனே
0: பேசுகிறேன் என்று சொல்லி நிறைய காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு. 25வது வசனம்,
1: மேலும் சகோதரரே,
0: நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு
1: ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும்
0: என்றிருக்கிறேன். அது என்னவெனில்,
1: புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு
0: பங்குக்கு
1: கடினமான மனதுண்டாயிருக்கும்.
0: அல்லேலூயா. அப்போ இன்று இந்த ரட்சிப்பு நம்மிடமாய் திருப்பப்பட காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலரின் ஒரு பங்கு எப்படி இருக்குதான்? கடினம். இஸ்ரவேலருடைய இருதய கடினம். அந்த காற்று அப்படியே இந்தியா பக்கமா வீச துவங்கினது, அப்படியே தமிழ்நாடு பக்கமா வீச துவங்கினது, அப்படியே நாகர்கோவில் பக்கமா வீச துவங்கினது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உங்க வீட்டு பேரை சொல்லி, உங்க நம்பரை சொல்லி சொல்லுவீங்க. ஆமே, நான் சொல்லுவேன், இந்த சர்ச் ஸ்ட்ரீட் பக்கமா வீச துவங்கினது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என பரிசுத்தாவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். 17வது வசனத்தை வாசிங்க.
1: சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ
0: அவைகள் இருந்த இடத்தில்
1: ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: சொல்லுங்க, ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது மரம் வளரும் போது கூடவே கிளைகள் வளரும், ரைட்? அந்த கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்குமா, அல்லது ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கரெக்ட் தான். என்ன, கூடவே இருக்கிற கிளைகள் ஸ்ட்ராங். இதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நீ கூடவே வளர்ந்த கிளை அல்ல, நீ ஒட்ட வைக்கப்பட்டாய். நாம் யார் என்பதை நாம் எப்ப மறக்கிறோமோ அப்பதான் தலைகால் புரியாம ஆடும். கூடவே வளர்ந்த கிளைய வெட்டுறது ஈஸியா, ஒட்ட வைக்கப்பட்ட கிளைய வெட்டுறது ஈஸியா? பிரைஸ் தி லார்ட். அப்போ இஸ்ரவேல் இருந்த இடத்துல என்ன தூக்கி அவர் வைக்கணும்னா, அவர் இருதயத்தில் எவ்வளவு கடினமா, எவ்வளவு பாரமா இருந்திருக்கணும். இஸ்ரவேலர் இருந்த இடத்துல அது ஈஸியான காரியம் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வைத்தார் என்றால் நான் சொல்லுவேன், நேசம் மரணத்தை விட வலியது. ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பார். அந்த கிளைகளை அவர் இழந்தார், இவனை கர்த்தர் ஒட்ட வைத்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீர்கள்? ஆமென். என்னை ஒட்ட வைக்க அந்த கிளைகளை கர்த்தர் இழந்தா. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனமா கேளுங்க, தேவ சமூகத்தில் வந்து நாம் அமரும் போது ஒரு சிந்தை இருக்கணும், தகுதியுள்ள எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல தான் அவர்களை தள்ளி தகுதி இல்லாத என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். தகுதியுள்ள எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் தள்ளி தகுதி இல்லாத என்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். தேவ ஆலயத்துக்கு இன்னைக்கு என்ன மனநிலைமையில வருகிறோம், தேவ சமூகத்தில் இன்னைக்கு என்ன நிலைமையில வரோம், இது இன்னைக்கு சபை மறக்கிறது. ஆமென். இன்னைக்கு சபை மறக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கூடவே வளர்ந்த கிளைகள் அல்ல, நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். ஒரு இடத்துல ஒட்ட வைக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்திருக்கணும். ஆமென். யாரோ தகுதியுள்ள, நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, தகுதியுள்ளவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல

0: பிரியமானவர்களே, இந்த எண்ணத்தோடு அதான் கோராகின் புத்திரர் தேவ ஆலயத்தில் கிருபையை சிந்திச்சுட்டு கொண்டிருப்பாங்களாம். ஏன்னா கோராகின் கூட்டத்தார ஆண்டவர் பூமியை பிளந்து முடிச்சிட்டார். அப்போ ஒரு கூட்டத்தார் ஓடி போய் தேவ சமயத்தில் போய் அடக்கிலாம் புகுந்தார்கள். அவர்கள் தான் பின்னாட்களிலே தாவீதுக்கு பாடகர்களாய் மாறினார்கள். அப்போ சர்ச்சில் அந்த கொயரில் பாட ஆரம்பிக்கும் போது, அவங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது எது தெரியுமா அவங்க மைண்டில் வரும்? கிருபை, கிருபை. நம்ம யார் என்பதை நீங்கள் எவ்வளவுதான் பாடுறவங்களா, துதிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நான் ஒட்ட வைக்கப்பட்டவன், ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென். கிறிஸ்துவாகிய மரத்தில் நான் ஒட்ட வைக்கப்பட்டேன். எதால ஒட்ட வைக்கப்பட்டேன்? கிருபையால் ஒட்ட வைக்கப்பட்டேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சபை, சபை சரீரம், கிறிஸ்து தலை, தேவன் நம்மை ஒட்டி வைத்திருக்கிறார். அதன் கிருபையினால் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்கவே கூடாது. இப்போ நீங்க இருக்கிற இடத்தை கொஞ்சம் பாருங்க. உள்ளத்தில் நினைங்க, யாரோ தகுதி உள்ளவங்க இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா ரீசன் என்ன? என்னை ஒட்ட வைத்திருக்கிறா, ஒட்ட வைத்திருக்கிறா. சேர் காலியாக இருந்ததுனால நீங்க வந்து உட்காரல. அவருடைய ஸ்நேகம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. புல்லு வளர்ந்தா மட்டும் போதாது, அது நடுவே அலறி செடிகளும் வளர வேண்டும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஓகே, கொஞ்சம் டல்லானா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு ஆராதிக்க வேண்டாம், அது நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, இயல்பா வளர்ந்த கிளைகளையே வளர விட்டவர் தான் வெட்டினார். அதாவது கூட வளர்ந்த கிளையை வெட்டுறது ஒட்ட வைக்கப்பட்ட கிளையை வெட்டுறதை விட கடினமானது. மறக்காதே, நீ எங்கிருந்து வந்தவன் என்பதை மறக்காதே. ஆமென். நீ ஒட்ட வைக்கப்பட்டவள், நீ ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால பரிசுத்த ஆவியானவர் அப்படி வளர்கிறவர்களுக்கு கொடுக்கிற மூன்று வார்த்தைகள், அந்த மூன்று வார்த்தைகள் இந்த ரோமர் 11 அதிகாரத்திலேயே இருக்கிறது. அந்த மூன்று வார்த்தைகளையும் இன்றைக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதல் வார்த்தை என்ன? 20 வசனத்தை வாசியுங்கள்.
1: நல்லது,
0: நல்லது.
1: அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன,
0: முறித்து போடப்பட்டன.
1: நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய்,
0: விசுவாசத்தினாலே நிற்கிறாய்.
1: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு,
0: பயந்திரு என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, பயந்திரு. என்ன பயந்திருக்கணுமா? என்ன உண்டாயிரக்கூடாதா? மேட்டிமை சிந்தை உண்டாயிரக்கூடாது. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. மேட்டிமை சிந்தை உண்டாகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, எதனால் வளர்ந்தேன் என்பதை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். எதனால் நான் வளர்ந்தேன், எதனால் நான் வளர்கிறேன், எதனால் நான் நிற்கிறேன் என்பதை எவன் ஒருவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை உண்டாகாது. ஆமென், ஆமென். எதனால் வளர்ந்தேன் என்பதை எவன் எப்ப நம்ம மறக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள என்ன உண்டாகும்? மேட்டிமை சிந்தை. ஆமே. எதனால் வளர்ந்தோம்? கிருபையினால். அந்த கிருபை யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த புள்ளி நடுவே இருக்கிற அலறி செடியை போல வளருவார்கள். எதனால்? அவர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்போ தைரியமா சொல்ல, உம்மால் உம்மால். தாவீதுடைய குவாலிட்டி அதுதான். தாவீது ஆலயத்துக்கு நிறைய சேர்த்து வைத்து கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். மேட்டிமை சிந்தை, மேட்டிமை வந்தாலே தேவனுக்கு அது அருவறுப்பா இருக்குமா? பெருமைக்கே கத்தர் எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமைன்னா அருவறுத்து தள்ளிடுவார். ஆமே. பெரும் மேட்டிமை எண்ணம் வரவே கூடாது. இந்த 11வது அதிகாரத்தில் எலியா சொல்ற வார்த்தை கேளுங்க. 3-4 வசனங்களை வாசிங்கள். 3-4 வசனங்கள், 11வது
1: அதிகாரம்.
0: கர்த்தாவே,
1: உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது,
0: எலியா தாழ்மையா தான் ஜெபம் பண்றாரு. எல்லாம் பக்கவா தான். எலியாவுடைய ஜெபத்துல எந்த பெருமையும் கிடையாது, எந்த மேட்டிமையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா எலியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் எலியாக்கு கண்ணை திறப்பாரு. அடுத்த வார்த்தை வாசிங்க, 4வது வசனம்.
1: அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன?
0: என்ன?
1: பாகாலுக்கு முன்பாக
0: தேவ உத்தரவு. ஆமென். ஆறுதலான வார்த்தையில அது என்னவா? தேவ உத்தரவு. என்ன வாசிங்க?
1: பாகாலுக்கு முன்பாக,
0: பாகாலுக்கு முன்பாக
1: முழங்கால் படியிடாத,
0: முழங்கால் படியிடாத
1: 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது.
0: எனக்காக உன்ன மாதிரி 7000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் மீதியாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். எலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உத்தரவு கொடுக்கிறார், நான் மீதியாக வைத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வைத்ததுனாலதான் நீ இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள போகுது? நான் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்படி சொல்லாத, உன்னை நான் மீதியாக வைத்தேன். ஆமே. நான் வச்சதுனாலதான் நீ இருக்கிற. எல்லாரும் டிராக் மாறி போறாங்க, நான் மட்டும் பரிசுத்தத்துக்காக நிக்கிறேன். சொல்லாத, உன்னை நிக்க வச்சாரு. இந்த டிராக்ல உன வச்சிருக்கிறாரு, இந்த பாதையில உன நிக்க வச்சிருக்கிறாரு. எலியாக்கு கண்ணை திறக்கிறார் ஆண்டவர். ஆமே. இதான் பயந்துரு. இந்த நாள் இப்படி இந்த முளையிலே கிள்ளலைன்னா இதுதான் வளர்ந்து வளர்ந்து மேட்டிமையான பார்வையை வெளிப்படுத்தும், மேட்டிமையான சிந்தையை கொண்டு வரும், மேட்டிமையான அகந்தையான பேச்சு வெளிப்படும். அங்கே அடிக்கிறார் ஆண்டவர். உத்தரவு, இது உத்தரவு. ஸ்டாப் பண்ணிட்டாரு, இதோட நிறுத்திருந்தாரு. நான் மாத்திரம் இருக்கிறேன் சொல்லாதன்ட்டார். நான் வைத்தேன் சொல்லுகிறார், நான் வைத்தேன் சொல்லுகிறார். ரெண்டு நாள் நீங்க ஜெபம் பண்றீங்களா? நான் ரெண்டு நாள் இருந்து ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதேன்னு சொல்றாரு. என்ன ஜெபம் பண்ண வைத்தார் என்று சொல்லுங்கன்னு சொல்றார். இதுவரை சத்தியத்துல நிக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிற எல்லாரும் வழி விலகி போனாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்துதான் சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிக்க வந்தோம், எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் நிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லாத, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீதியாக வைத்தேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். மேட்டிமை, உபாகம் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் மேட்டிமை அடைய கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. இருதயம் எப்போ மேட்டிமை அடையுமா? 12 வாசிங்க, உபாகம் 8:12.
1: நீ புசித்து திருப்தியாகி,
0: ஒரு திருப்தி ஒருவனுக்குள் உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கா மேட்டிமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறார். திருப்தியாகி
1: நல்ல வீடுகளை கட்டி,
0: நல்ல வீடு கட்டும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? பரவாயில்ல, அவங்கள விட நல்ல வீடு தந்ததுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? சோத்ரன் ஆண்டவரே, ஆண்டவரே சூப்பரா கட்டிருக்கீங்க ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, அவர் தானே சூப்பரா கொடுத்தாரு. அதை சொல்லி சொல்லி பிரைஸ் பண்ணுங்க. ஆனா அதனால என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. அடுத்து,
1: அவைகளில் குடியிருக்கும் போதும்,
0: குடியிருக்கும் போதும்
1: உன் ஆடு மாடுகள்
0: திரட்சியாகி பிசினஸ் வர்த்திக்கப்படும் போது என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. மேட்டி பெருமைக்கு மேல வார்த்தை தான் மேட்டிமை. பெருமைக்கே கத்தர் எதிர்த்து நிக்கிறாராம். அப்ப மேட்டிமை வந்தா திருச்சியாகி,
1: உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி
0: பெருகி
1: உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும்,
0: வர்த்தி துதிக்கும் போதும்
1: உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும்
0: உன்னை
1: அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து,
0: அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வாஸ்து முடிங்க எகிப்திலிருந்து
1: புறப்பட பண்ணினவரும்,
0: அதாவது இவ்வளவு உண்டாகும் போதும் மேட்டிமை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்னா உன்னுடைய ஆரம்பத்தை நினைக்கணும். என்ன எங்க அதான் தாவீது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். அதாவது நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பத்தை மறக்கிறவங்க, நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிறவங்கள அற்பமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்தை நினைக்கிறவங்க, நாம் ஆரம்பத்தில் இருந்த நிலையில் இருக்கிறவர்களை நாம் என்ன சொல்ல அற்பமாக ஒரு நாளும் பார்க்கவே மாட்டோம். நான் திருப்பி சொல்கிறேன், என்னுடைய ஆரம்பத்தை நான் நினைப்பேனானால், என் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே நிலையில் இருக்கிறவர்களை நான் ஒருபோதும் அற்பமாய் பார்க்க மாட்டேன். என் ஆரம்பத்தை நான் மறப்பேனானால் என் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களை என் கண்கள் அற்பமாய்தான் பார்க்கும். இதுதான் மேட்டிமை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திருப்தியாகும் போது, நல்ல வீடு கட்டி நீ அதுல குடியிருக்கும் போது, ஆடு மாடுகள் பொன் வெள்ளி எல்லாம் உனக்கு உன்னை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணும் போது நீ மேட்டிமை அடையாம உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்தில் எங்கிருந்து வராரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நீ உடனே எதை நினைக்கணும் அப்படின்னா கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை எப்படி நினைக்கணும்னா உன்னுடைய சீரோல இருந்து உன்னை தூக்கிட்டு வந்தார்ல அதை நினைக்கணும்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க 15வது வசனம்,
1: உன்னுடைய
0: பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு
1: உன்னை சிறுமைப்படுத்தி
0: உன்னை சோதித்து
1: கொள்ளிவாய் சர்ப்பங்களும்
0: தேள்களும்
1: தண்ணீர் இல்லாத வளர்ச்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும்,
0: நீ நடந்து வந்த பாதையை நடக்கணும்னு சொல்றாரு. தண்ணீர் இல்லாத வனாந்திர பாதையில் எத்தனை முறை நடந்தாய் இதை நினைக்கணும்னு சொல்றாரு. அடுத்து
1: உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்,
0: உனக்கு நீ தண்ணீரை உனக்கு வர வைக்கல, தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்,
1: உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
0: வனாந்தரத்திலே
1: உன்னை போஷி,
0: உன் பிதாக்கள் உன்னுடைய சிச்சுவேஷனை பார்த்து தீர்மானிச்சிட்டாங்க, இவ கதை அவ்வளவுதான் தீர்மானித்த போது அவர்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தவரும்,
1: உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும்
0: என் கைபலனும்
1: இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க
0: எச்சரிக்கையாயிரு.
1: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
0: ஓ ஜீசஸ். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு பெருக பெருக பெருக அவரை நினைக்கிற நினைவு கூடிட்டே இருக்கணும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லாமையிலிருந்து தூக்கி விட்டா ஆமே ஆமே அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், நம்ம பழகிற ஆட்களை பாருங்க, நம்ம விரும்பி பேசுற ஆட்களை பாருங்க. யார்கிட்ட தான் பழக விரும்புகிறோம், யார்கிட்ட பேச விரும்புகிறோம்? நம்ம அறியாமலே நமக்குள்ளே மேட்டிமை என்கிற வேர் ஊன்றி கொண்டு இருக்கிறதா? நீ நடந்து வந்த பாதை வறட்சியான பாதை. இன்னைக்கு நீ திருப்தியாக வீட்டிலிருந்து புசிக்கிறேன்னா ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை நீ கனவு கண்டாய், இந்த வாழ்க்கையை நீ கனவு கண்டாய். ஆமென். ஸ்டாண்டர்ட் பார்த்து பேசுறோம், ஸ்டாண்டர்ட் பார்த்து பழகிறோம், தரம் பார்த்து செயல்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிரு. உன் சகோதரன் பசியா இருந்தா உனக்கு சாப்பாடுல கை வைக்க மனசு வரக்கூடாது. உன் சகோதரன் வஸ்திரம் இல்லாமல் குளிரில் நடங்கி கொண்டிருக்கும் போது நீ ஏசி போட்டு ஆமென் பிளாங்கெட்ல படுத்து சுகமா உனக்கு தூக்கம் வரக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யார்ட்டங்க இப்ப எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா? சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா என்று நான் கேட்கிறேன். திருவேந்த எடுக்கிறவங்க எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா? சொல்றார், மேட்டிமை அடைஞ்சிடாதப்பா. நீ இயல்பாய் வளர்ந்தவன் அல்ல, நீ ஒட்டி வைக்கப்பட்டவன். நீ நிக்கிறவன் நிக்கலையா ஜோமண்ணு, என்ன நிக்க வச்சது போல அவன் என்னைக்கு வைங்க ஆண்டவரே, என்ன நிக்க வச்சது போல என் பிள்ளைய நிக்க வைங்கப்பா, என்ன நடத்தினது போல என் சந்ததியை நடத்துங்கப்பா, என் சகோதரனை நடத்துங்கப்பா, நிக்க வைங்கப்பா, என்ன ரட்சித்தது போல என் சொந்தங்களை ரட்சிங்கப்பா, என் உறவுகளை ரட்சிங்கப்பா, என்ன ஒட்டி வச்சது போல. இப்படி ஜபிக்கிறவங்க இப்படி ஜபிக்கணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நான் மாத்திரம் சொன்ன எலியாவை அங்க உத்தரவு பிறக்கிறது. எலியாவே உடனே அங்க ஆண்டவர் எலியாவுக்கு, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல், அங்க சர்டிபிகேட்லாம் கொடுக்கல, அங்க ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல, உத்தரவு. நீ இருக்கிறேன்னு சொல்லாத, நான் வைத்தேன், நான் மீதியாக இருக்கிறேன் சொல்லாத, உன்னை நான் மீதியாக வைத்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மேட்டிமையாய் நடப்பார்கள்? யார் மேட்டிமையாய் நடப்பார்கள்? வாசிங்கள் 2 நாளாகமும் 32வது அதிகாரத்தின் 25வது வசனம். 2 நாளாக 32:25
1: எசேக்கியா தனக்கு செய்ய,
0: இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியா
1: தனக்கு செய்யப்பட்ட,
0: தனக்கு செய்யப்பட்ட
1: உபகாரத்திற்கு தக்கதாய்,
0: உபகாரத்திற்கு தக்கதாய்
1: நடவாமல்,
0: நடவாமல்
1: மனமேட்டிமையானான்,
0: மனமேட்டிமையானான். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காதவர்கள் மனமேட்டிமை உடையவர்களாவார்கள். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய், எசேக்கியாவுக்கு செய்யப்பட்ட உபகாரம் என்ன? என்னைக்கோ அவன் அடக்க ஆராதனை முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறது தான், உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? எவ்வளவு செய்தார்,

0: கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஒரு அதிகாலையில தான் கர்த்தர் தியானித்து பேச வச்சு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப குத்தப்பட்டேன். நம்ம நடக்கிறோம் உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோம்வா. நான் சொல்றேன், அது நானாலும் சரி யாராலும் சரி, தேவன் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கலைன்னா அவங்களுக்குள்ள மன மேட்டிமை இருக்கிறது. சிம்பிளா சொல்றேன், உபகாரத்துக்கு பாருங்க, ஒரு பெரிய அழிவிலிருந்து காக்கப்பட்டு வருவாங்க, அவங்கள ஒரு ரெண்டு வாரம் பார்த்தா சர்ச்சில் ஃபயரா இருப்பாங்க. சாட்சிக்கு சாட்சி என்ன, எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அப்படி மறக்கிறது. ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையர் வான் பண்றார், உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாதவன் மேட்டிமையானவன், மேட்டிமையானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். உபகாரத்துக்கு தக்கதா நடக்கணும். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் என்ன செய்வான்? தேவரீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உமது நாமத்தை தொழுது கொள்ளுவேன். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கலைன்னா மேட்டிமை. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் தினமும் தேவன் செய்தவைகளை நினைப்பான். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் தினமும் தேவனை தொழுது கொள்வான். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் ஒருபோதும் என் கையின் கிரியை என்னால் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். தாவீது அதனாலதான் சங்கீதங்கள் அங்கங்கே எழுதி வைத்திருக்கிறார், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. அவன் நினைவு கூறுகிறான், நான் எங்கிருந்து வந்தேன். ஆமென். சவுலுக்கு முன்பாக போய் நின்ற போது நான் கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லவில்லை, சிங்கத்தையும் கரடியும் வீழ்த்தினதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் பட்டயத்துக்கும் என்னை தப்புவிப்பா. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் நினைவு கூறுவான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, போன வாரம் ஃபுல்லா எப்படி நட தேவன் செய்ய நம்ம இன்னைக்கு சுவாசம் விடுறது காரணம் யாருங்க? நம்ம மேலதிகாரியா, நம்ம உறவுகளா, நம்ம நண்பர்களா? இல்லையே, மரண விளிம்பிலிருந்து காக்கப்பட்டவர்களே. அந்த தருணத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அன்று மட்டும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமா இல்லாமல் இருந்திருக்குமானா? இந்த வார்த்தை வந்தபோது நான் என்னை தான் நினைத்தேன், எத்தனை மரண தருவாய். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு உபகாரம் செய்தேனே, உபகாரத்துக்கு தக்கதாய் நீ நடக்கிறியான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? ஜீசஸ் உபகாரத்துக்கு. 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஆண்டவர் சுகமாக்கி அனுப்பினார். 10 நீங்க போங்க அப்படிங்க, போற வழியில 10 பேருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். ஒருத்தர் மட்டும் திரும்பி வருகிறான், ஒருவன் மாத்திரம் உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறான். இயேசுவின் இடத்துல வந்தான், 9 பேரும் போயிட்டாங்க. ஆண்டவர் வேதனைப்பட்டார், எங்கப்பா மற்ற 9 பேர், எங்கப்பா மற்ற 9 பேர். நம்ம வீட்டில் ஒருத்தங்க தர்மத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள அனுப்பி விடுறதுக்காக தான் நம்ம தர்மம் செய்வோம், ஆமாவா இல்லையா? அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக, எப்படியாவது போகட்டும் என்கிற மனநிலைமையில தான் நம்மள அநேகர் இருக்கிறத கொடுக்கறது அனுப்பி விடுறதுக்கு. ஆனால் அவர் நமக்கு நன்மை செய்கிறது அனுப்பி விடுறதுக்கல்ல, கூட கூட வர வைப்பது. 9 பேர் எங்கப்பா, மற்ற 9 பேர் எங்க? நான் என்னை அதிகமாக காலில் 4 மணிக்கு மேலே ஆச்சு, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த வார்த்தை உள்ளே வந்ததும் தூக்கம் போச்சு. உபகாரத்துக்கு தக்கது நம்ம மனமேட்டுமேனா அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குது. எசேக்கியாவை பற்றி, எசேக்கியாவுடைய ஆரம்பத்தை பைபிள் படிங்க, அவனுக்கு ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலும் வைராக்கியத்திலும் அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் ஒருத்தர் கூட கிடையாதான். அவனுக்கு முன்னாடி யாரு? அவனுக்கு முன்னாடி ஆமென் தாவீது எல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் எசேக்கியா தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து வேற யாருமே வைக்கலையாம். அப்படி இருந்தவன் எசேக்கியா ராஜா. ஆண்டவர்கிட்ட சொல்ற, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்ததை நினைத்தருளும். வேற எது? இந்த ஒரே ஜபந்தான். எப்படி வாழ்ந்தவன் ஆனா உபகாரத்துக்கு தக்கதா நடக்காததும் அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்துச்சு. மனமேட்டிமை எப்போ நம்மில் வெளிப்படுதோ தேவ கோபம் அங்கு வெளிப்படும். தேவ கோபத்துக்குள்ளாக்கும் மனமேட்டிமை, மனமேட்டிமை தேவ கோபத்துக்குள்ளாக்கும். யாருக்குள்ள மனமேட்டிமை? உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காதவனுக்குள்ள. தேவன் செய்த சகல உபகாரம், தேவன் எவ்வளவு பெரிய உபகாரங்கள் தேவன். அதாவது இன்னைக்கு நம்ம சுவாசம் விடுறோம். நான் சொல்றது யாருக்கு புரியும் அப்படின்னா, இந்த மரணம் விளிம்புலேருந்து காக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அது வியாதியா இருக்கலாம், ஆக்சிடெண்டா இருக்கலாம், ஏதோ அதில் தப்பி வந்திருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது ஏறும். அந்த டைமில் அடுத்த செகண்டு இந்த சுவாசம் இருக்கணும்னா அது அவர் தீர்மானித்தால் மட்டுமே முடியும். எசேக்கியா ராஜா, ஆனால் அடுத்த 15 வருஷம் உயிரோடு வாழணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. உபகாரத்துக்கு தக்கதாக நடக்கணும். நடக்கிறோமா இன்னைக்கு? ஆமாம். 2016 என்னுடைய தகப்பனார் மரித்தார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி ஊழியத்தில் கொண்டு வந்து 15-16 வருஷத்துலலாம் பிரசங்கம் பண்ண வச்சார், நிற்க வைக்கிறார். ஆனால் இதே போல் 2008வது ஆண்டு என் தகப்பனாருக்கு ஒரு மரணப்படுக்கை வந்தது. நான் சொல்வது அப்பொழுது இருந்த விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும். அப்போ நான் திருப்பரப்பில் ஒரு கன்வென்ஷனில் கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிறேன். கீபோர்டு வாசித்து முடித்ததும், மீட்டிங் முடிந்ததும் மொபைல் எடுத்து பார்க்கிறேன். 12:52 மிஸ்டு கால் இருந்துச்சு. நடுங்கினேன். ஏதோ ஒரு நடந்துருக்கு. 2008 எத்தனையோ நம்பர்லேருந்து ரெகுலராக கூப்பிடுறவங்க உண்டு, இது புது புது நம்பர்லேருந்து. அப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்கு. நானும் என்னுடைய தம்பி பிஜு அங்கே இருக்கிறோம். ஃபோன் வருது. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸுங்க. அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா வீட்டுக்கு உள் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கார். 2016 என்ன நிலைமையில் இருந்ததோ அதுதான் 2008 இருந்தது. ஓடி வந்து பார்த்தேன். கத்தர் அவங்க கண் விழித்து பார்த்தார்கள். அடுத்த 8 ஆண்டு அவர்களுக்கு, அடுத்து கரெக்டாக 8 ஆண்டு கத்தர் அவர்களுக்கு ஆயுளை நீட்டி கொடுத்தார். அந்த 8 ஆண்டில் தான் நான் உருவாக்கப்பட்டேன். நான் நினைத்து பார்த்தேன், ஒருவேளை 2008 என் தகப்பனின் கதை முடிந்திருக்குமானால் இன்னைக்கு நான் இருந்திருப்பேனா என்று கூட தெரியாது. அதான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கணும். இந்த நாசியிலே அடுத்து நான் சுவாசம் விடணுமா வேண்டாமா என தீர்மானிக்கிறது கர்த்தர். கர்த்தர் எத்தனை சின்ன வயசுல பல மரண கண்ணிக்கு உன்னை தப்புவித்த காரணம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைய திக்கற்றவனாய் திக்கற்றவளாய் விடக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் உனக்கு பாராட்டுகிற கிருபைகள், கர்த்தர் உன் மேல வச்ச அன்பு, கர்த்தர் உன் சந்ததி உன் தலைமுறையின் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஆயுளை நீட்டி கொடுத்து உன்னை அதிசயமாய் நடத்தும் போது உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையாகி தேவ கோபத்துக்கு உள்ளாகாதே என பரிசுத்த ஆவியானவர் சபையை எச்சரிக்கிறார். என்ன கஷ்டப்பட வைத்தார்னு சொல்லுங்க. அவன் தேவன் நடத்தி வந்தா அதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பின் பலனை காணாமல் இருக்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு பேர். ஆனால் இன்னைக்கு அந்த பலனை நீங்கள் கண்டிருக்கிறீங்கன்னா அதை தேவன் காண வைத்திருக்கிறார். ஆமே, நாம் ஒட்டி வைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்டப்பட்ட இடத்துல நான் உங்களை ஒட்டி வைத்திருக்கிறேன். ஒரு நாள் மனமேட்டிமை ஆகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள போகுது? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உபகாரத்துக்கு தக்கதா நடக்கும். ஆண்டவரே ஒரு நாள் நீ செய்த உபகாரத்தை நான் மறக்க கூடாதப்பா. நீ செய்த உப
1: உபகாரத்தை மறக்க கூடாது ஆண்டவரே. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்க தேவனே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென்.

கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ராபாலா சலமோ யான் தோரமோ ரிவாக்கவதனமா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள்

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்கள் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தை நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கல. எஸ், இப்பொழுது ஹல்லேலூயா வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. எஸ், நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயந்தா அநேகர வியாதிக்குள்ள பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இது சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ. தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரனே, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்த தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாமும் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போதப்பா எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர் அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து பா.

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு பாலார் யான் சேராம

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக.

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்பா எங்க எண்ணம் எல்லாம் எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வெளியில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை. அப்பா எங்க எண்ணம் ஏக்கம் வாஞ்ச விருப்பம் தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே உண்மை பார்த்து மாத்திரமே உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை பழைய நாட்களில் கடந்த காலங்களில் உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல் உம்மை துதிக்காமல் பாடாமல் ஆராதிக்காமல் தேவ பிரசனத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய உண்மையாய் உமக்காக வாழ உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். ஓ ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம்.

ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உம்மையை சேவிப்போம், உம்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:14 நாம் கடைசி வசனம் முடிய நாம் 26 வசனம் முடிய நாம் வாசிக்கப்போம். வாசித்து அதன்படியாக நாம் தியானிப்போம். இங்கே 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவளை பயத்தது. இன்றைக்கி உலகம் நம்மளை ஏன் பயக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னாக்கா நாம் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆமேன், பரலோகத்துக்கு சொந்தமானவர். இதை கேட்கும்போது இந்த சீனாவில் இருக்கிற அந்த ஒரு சகோதரர், நம்ம அவர் பேர் யூன் நல்ல சாட்சி. அவங்க அப்பா கேன்சர் வியாதியில் கடக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு அந்த குடும்பம் மனம் திரும்பிச்சு. அந்த யூனின்றவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து சீனாவில் ஒரு பெரிய ஊழியம் செய்திருந்தார். அதனால் அந்த சீன கவர்மெண்ட் அவரை எதிர்த்து அவருக்கு தலைக்கு இவ்வளோ டாலர் பரிசுன்னு சொல்லுது, அவர் உயிரோடவோ தலையை கொண்டு வந்தாலோ இவ்வளோ $100,000 தருவோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த யூனு அவருடைய பேர் என்னன்னு கேட்டாக்கா பரலோக மனிதன் தான் சொல்லுவார், ஹெவன்லி மேன் அப்படின்னு அவருக்கு பேர், ஹெவன்லி மேன். பாருங்கள், அப்போ அங்கே வந்து யூனுன்னு கேட்டாக்கா சீனாவில் யாருக்குமே தெரியாது, அந்த கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி மக்களுக்காக இருந்தாலும். ஹெவன்லி மேன் அப்படின்னா தான் தெரியும், அப்படின்னா பரலோக மனிதர் யார் அப்படின்னாக்கா யூன் தான். இன்றைக்கி அவர் ஜெர்மனில் இருக்கிறாரு, தப்பிச்சு ஆண்டவர் கிருபையாக பெரிய சாட்சியாக அந்த யூனுன்ற புஸ்தகத்தை எல்லோரும் வாங்கி படிங்க, உங்களுடைய விசுவாசம் வளரும். ஏன்னா நம்ம பரலோக மனிதர்கள், நம்ம யார், உலகத்தார்கள் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தமான. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாரு எப்படி ஆண்டுடைய வேண்டுதல் இருக்குது, நீ அவங்கள உடனே உலகத்தை விட்டு எடுத்துரு அப்படின்னு வேண்டிக் கொள்ளாமல், உலகத்திலிருந்து அந்த உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து அவர்களை என்ன செய், காத்துக்கொள் அப்படின்னு வேண்டார். நான் கூட இன்றைக்கி இந்த கொரோனா வந்ததுனால சரி ஆண்டவர் வந்து சீக்கிரமாக சில பேரை எடுத்துக்கிறார் போல இது, இந்த தீமையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு, இந்த அவஸ்தையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன், இது ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும், ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். அது தீமையிலேருந்து நடக்குதா அது இது இல்லைன்னா இவங்களுக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த தீமையிலிருந்து காக்கும்படிக்கு நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது நம்ம உண்மையே உள்ளெல்லாம் நெகிழ்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிதாவானவர் நம்மளை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அவங்கள எடுத்துக்கொள்ளுங்கன்னு வேண்டாமல் உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்தாரானால் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாரு, எங்கள் என்னுடைய விசுவாசிகள் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதனால்தான் பிரிக்மான்ஸ் இந்த பாட்டு பாடினார் பிள்ளைது, எனக்கு இந்த பூமி சொந்தம் அல்ல அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் இந்த வசனத்தை வைத்து தான் பாடியிருக்கிறார், இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்னு. நாம் பரலோக வாசிகள், இன்றைக்கிலேருந்து நம்ம சொல்லுவோம், இது இங்கே நம்ம ஒன்று கொண்டு போக முடியாது, ஒன்று நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அதனால் நம்ம பற்றற்றவர்களாய் இதுக்கு மேலே இயேசுவை மட்டும் பிடித்து கொண்டு நம்ம வாழ்வோம். திடீர்னு எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது, நியூஸில் நான் இப்போ தான் வாசித்தேன், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிவிட்டு துறவியாக போயிட்டார். எத்தனையோ கோடி சம்பளம் இருக்கு ஒரு மாதத்துக்கு. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான், இதுக்கு மேலே பணம் சம்பாரித்து எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கு மேலே நான் துறவரம் பூண்டு கடவுளுக்கு பணி செய்ய போகிறேன்னு போயிட்டார். உண்மையிலே அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரணும், நம்மளுடைய இருதயத்தில் இனி நாம் துறவரம் போட வேண்டும். ஆண்டவரே இனி நான் எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் கிடையாது, நான் உலகத்தின் உலகத்தான் அல்ல, நான் யாருக்குரியவன், பரலோகத்துக்குரியவன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே அடிக்கடி இருக்க வேண்டும். இந்த உலகத்து உரியவனாக இருந்தனாக்கா அதனுடைய ஆசைகள் இச்சைகள் பாவங்கள் அதுலேயே நம்ம முழுகி கிடப்போம். ஆனால் நாம் உலகத்தான் அல்ல, நான் பரலோகவாசி அப்படின்னாக்கா பரலோகத்துண்டான ஆசைகள் அந்த ஆண்டவரை எப்பயாவது போய் அடையணும், எப்படியாவது அடையணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருடைய பரலோகத்தின் மேன்மையை நாம் அனுபவிக்கணுன்ற அந்த எண்ணத்தில் தான் இருப்போம். இப்போ நாம் எப்படி இருக்கிறோன்றதை நாம் தான் முடிவு பண்ணணும். அன்பாவில்லையே இன்றைக்கி அதனால தான் சொல்கிறாரு 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த ஆண்டுடைய வசனம் சத்தியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கப்படுது. நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு உண்டான ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த வசனத்தினால தான் நம்ம பரிசுத்தமாகறோமா. அப்போ வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி அதை உட்கொள்ளணும், எப்படி அதை நம்ம தியானிக்கணும், அந்த வசனம் இன்றைக்கி உள்ளர போக போக நாம் பரிசுத்தமாகறோம். அன்பா இல்லை, நாம் பரிசுத்தமாகறதுக்காகவே என்ன செய்கிறாராம், ஏசு ஆண்டவர் பரிசுத்தமானாராம். பாருங்கள் 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டலாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக, உனக்காக, எனக்காக இயேசு ஆண்டவர் பரிசுத்தமாயிட்டாராம். இன்னைக்கு நமக்காக பாவமானார்னு சொல்கிறோம்ல, எனக்காக இன்னைக்கு சாபமானார், எனக்காக பாவமானார், என்னை விடுதலை செய்கிறதுக்காக அவர் என் பாவத்தை சுமந்தாருன்றோம். அதே போல் ஓம் பரிசுத்தத்துக்காக அவர் என்ன செஞ்சிட்டாரு, பரிசுத்தமாயிட்டார். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பரிசுத்தமாக மாறுறோம். ஆமேன். இன்றைக்கி பாருங்கள், அவருடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறோமோ நம்புகிறோமோ, நம்ம மேலே வந்த சாபம், நம்ம மேலே வந்த ஆக்கணை தீர்ப்பெல்லாம் அவர் மேலே வந்ததுன்னு நாம் எப்படி நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ, அதே போல தான் இன்றைக்கி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் தேவன் எனக்காக பரிசுத்தமாய் மாறிவிட்டார். ஆமேன். இன்றைக்கி அந்த பரிசுத்தத்தை நான் விசுவாசித்து நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அன்பான் இல்லை, இன்றைக்கி அதை தான் அழகாக சொல்கிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு நீ வாழணும், ஏன், ஆண்டவரை அறியாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரை பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்காத நம்முடைய ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கும்படியாக இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. அவன் ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கலை, எதாவது பண்ணுறான். ஆனால் நம்மளுடைய மேலே விழுந்த கடமை என்னன்னாக்கா அவரை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்புகிறார். அதனால தான் ஒரு இடத்துல பழைய ஏற்பாடு சொல்கிறேன், நான் ஓனாய்க்குள்ளே புதிய ஏற்பாடுலாம் சொல்கிறேன், உன்னை வந்து என்ன செய்கிறேன், உன்னை வந்து ஓனாய்க்குள்ளே என்ன செய்கிறேன், அனுப்புறேன்றார். அப்போ ஓனாய்க்குள்ளே அனுப்புறேன்னா என்ன அர்த்தம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓனாய் போல ஒரு மனநிலையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி அதில் நீ நானும் மாறுபட்டவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவாக இருக்கிற நாமளும் அந்த ஓனாய் போல நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த ஓனாயை போல இருக்கிற அந்த மக்களுக்கு உன்னுடைய என்னுடைய அன்புனால் அவர்களை நேசித்து இந்த அன்பான தேவனையும் பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணுமா, நாம் சொல்லணும் அப்படின்றார். அதனால்தான் அப்புறம் அடுத்தது பார்க்குறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், நீ அடுத்தவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது அவன் விசுவாசிக்கிறான் பாரு, அவனுக்கும் சேர்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன்றார். அவனுக்கும் சேர்த்து வேண்டி, எனக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளல, என்னுடைய சீஷர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளலை, அந்த சீஷர்களுடைய வார்த்தையை எவன் நம்புறான் பாரு, எவன் விசுவாசிக்கிறான் பாரு, ஓஹோ ஏசாண்டவர் தான் உண்மையான தேவனா, அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தாரா, அவர் தான் மேசியாவான்னு எவன் நம்புறானோ அவனுக்காகவும் சேர்த்து வேண்டன்றார். பாருங்க, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே. அப்ப நீயும் நானும் என்ன செய்யணும்னா, ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு கொண்டு போறதா இன்னைக்கு உன என்னையே உலகத்துக்கு அனுப்புறார். அதுதான் நமக்கு மெயினான வேலையாக இருக்கிறது. அன்பாவில் அதை கொஞ்சம் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் உன்னை உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்கிறார். அப்படி அனுப்பும்போது நீ போய் சொல்லும்போது இந்த ஓநாய்களாக இருக்கிற அந்த குணம் கிடைத்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன்றார். பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும். பாருங்கள், பிதா என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக்கொள்கிறேன். அடுத்த கட்டம் இன்னும் அதிகமாக வேண்டார். நீ எப்படி என்னில் இருக்கிற, நான் ஒன்றில் இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோமோ அதே போல் என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ அவர்களும் நாமளும் ஒன்றா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு, அதை மட்டும் இல்லை அதை விட இன்னொரு படி வேண்டார். அது என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பா எவ்வளோ பெரிய மகிமையை கொடுக்குறார் பாருங்கள். ஆண்டவருக்கு ஏசாண்டர் கொடுத்த, பிதா ஏசாண்டர் கொடுத்த மகிமை, அந்த உயிர் தெழுந்த மகிமை, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. அந்த உயிர் தெழுந்த மகிமை, உயிர் தேட வைக்கிற அந்த மகிமை தான் இன்றைக்கி உனக்கும் எனக்கும் உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற அந்த மகிமையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம மறுரூபம் ஆகிறோம், நம்ம இன்றைக்கி வேறு ஒரு ஆளாக வேறு ஒரு மனுஷனாக இருக்கிறோம். அது அது மட்டும் அந்த ப்ரொமோஷன் கொடுக்குற, அதை மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு, ஒரு படி மேலே கொடுக்குறாரு. ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினலாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதை, நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், ஒரு மனப்பாட்டில் நாம் எப்படி தேறினவர்களாக இருக்கிறோமோ, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனப்பாட்டில் அவ்வளோ ஒன்னஸாக இருக்கிறாங்க, அதே போல் இன்றைக்கி பூலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளாகிய என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு மனப்பாட்டில் ஓம் தலை தோங்கி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாவில்லே, எதற்கு இடம் கொடுக்குறோம், ஒரு மனப்பாட்டுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த பகைக்கு இடம் கொடுக்குறோமா. பகையும் பிரிவினையும் பிசாசு கொடுக்கறது. ஒரு மனப்பாட்டில் நாம் இடம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக பரலோகத்தை நமக்கு காத்து கொண்டிருக்கோம். அதோடு இல்லாமல் 24 சொல்கிறாரு, பிதாவே உலகம் தோற்றதுக்கு முன்னமே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். என்ன விருப்பம் பண்ணுறாரு, அவருடைய ஸ்தானத்தை, நான் எந்த ஸ்தானத்தில் பரலோகத்தில் எங்கே வீற்றிருக்கிறேனோ அங்கே என்னோட கூட அவர்களும் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன்றார். எப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்கிறது, ஆண்டுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது, இன்றைக்கி உன்னுடைய என்னுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது அன்பானலே. இன்றைக்கி இதை நினைக்கும்போது நமக்கு அழுகை தான் வரணும், கதறல் தான் வரணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நீ கொண்டு இப்படிலாம் எங்களுக்காக வேண்டி இருக்கிறீங்களே, நான் எவ்வளோ கேவலமாக இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு பன்னியை போல் இந்த உலக சிற்றின்பத்திலையும் உலக காரியத்திலையுமே முழுகி கிடக்கிறனேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு குத்தப்பட்ட ஒரு மனதோட மனசாட்சியோடு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் உட்காந்து ஒப்பு கொடுக்கணும். அன்பாவில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, பிதா எப்படி உலகம் எப்படியாக ஆண்டவருடைய வேண்டுதல் இருக்குது, அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக பேசுகிறார். 26 நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நான் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். எப்படி சொல்கிறாரு, இப்போ தெரியப்படுத்துறதோடு மட்டுமில்லை, இன்னமும் இம்மையிலும் மறுமையிலும் நான் தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன், தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன். இத்தனை வருஷம் ஆனாலும் நான் தெரியப்படுத்துவேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி மனம் திரும்பாதா, நாளைக்கு மனம் திரும்பாதா, ஐயோ இன்றைக்கி ஆண்டவர் அந்த பாவத்தை விட்டு அது மனம் திரும்பாதா அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட குமாரனை ஒரு தகப்பன் எப்படியாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறானோ அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நமக்காக, உனக்காக, எனக்காக, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக கரங்களை நீட்டி காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வராதா, இன்றைக்கி மனம் திரும்ப மாட்டானா, இன்றைக்கி என் வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டானா, இந்த வார்த்தையை அனுதினமும் நான் அவனுக்கு கொடுக்குறேனே, என்றைக்காவது ஒரு நாள் அவன் மனம் திரும்ப மாட்டானா, பரிசுத்தமாக மாட்டானா, இந்த பரலோகத்துக்கு சொந்தமாக மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனிடத்தில் நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, எனக்காக உம்முடைய வார்த்தையில் அனுப்பி காத்து கொண்டிருக்கிறாரே, இன்னமும் நான் தெரியப்படுத்துவேன்னு சொன்னீரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, ஆனாலும் என் புத்தி கீழ்த்தரமாக தான் இருக்குது சுவாமி, இன்னமும் நாங்கள் மனம் திரும்பாமல் தான் இருக்கிறோம், இன்னமும் சுயநலக்காரராக தான் இருக்கிறோம், இன்னமும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் ஆண்டவரே அந்த பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஒன்றுக்கமாக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார் அன்பவன்லே. இன்றைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய கரம் பிடித்து நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எனக்காக எங்களுக்காக எப்படியாக வேண்டுதல் செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே வேண்டுதலிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். இன்னும் தெரியப்படுத்துவேன், தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 365 நாளும் ஆண்டவரே இந்த அதிகால வேளையில் எனக்கும் எங்களுக்கும் உடைய சத்தியத்தை தெரியப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை தேடி வந்ததுக்காய் நன்றி. உம்முடைய சத்திய வசனம் எங்களை தேடி வந்ததுக்காய் நன்றி. இதை கேட்டும் நாங்கள் இன்னும் உணராதபடிக்கு, இதை கேட்டும் இன்னும் கீழ்ப்படியாதபடிக்கு, இன்னும் கேட்டு நாங்கள் சுயத்தை சாகடிக்காதபடிக்கு இருந்தோம்னா நாங்கள் எங்களை ஆண்டவரே அபாத்தரெலாம் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. எனக்காக நீர் பரிசுத்தமானீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தில் நான் ஆண்டவரே வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் வாழ்கிறது அந்த பிளேஸ் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே பரலோகத்தில் நானும் வாழும்படியாக எனக்கு நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்கு தகுதி உள்ளவர்களாக என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அப்படியாக செய்ய போகிறீங்க நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த போகிறீங்க நன்றி. உடைய ரத்தத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் கழுவி என்னை எங்களையும் தகுதிப்படுத்தி உம்முடைய பரலோகத்து பங்குள்ளவர்களாய் மாற்ற போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. அம்மா,
2: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடி இருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கு இல்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நன்மைகளை தொடர பண்ணி உங்களை நடத்துவாராக. 77வது சங்கீதம் 1வது வசனம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம் தேவன் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். தேவனை நோக்கி ஒருவன் அழுது கெஞ்சுவானால் அந்த ஜபத்தை அவர் தள்ள மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதவர். நாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கிற தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கும் பாவம் செய்தார்கள். கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு கோபம் மூண்டது. மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், மோசேயினை விடு, நான் இவர்களை அழிக்க போகிறேன் என்று. அப்பொழுது மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று யாத்திராக 32வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே இப்படி பண்ணிடாதீங்க ஆண்டவரே என்று. ஆமென். கெஞ்சி கேட்டது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிதாபம் கொண்டாரா. தேவனை நோக்கி கெஞ்சும் போது கர்த்தர் பரிதாபம் கொள்ளுகிறார். யாக்கோபு கெஞ்சி அழுதான். அவரை நோக்கி யாபோ காற்றின் கரையிலே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓசியா 12:4 அது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்ததா? அவரிடத்துல கெஞ்சுகிறான், கெஞ்சி அழுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவரை நோக்கி கெஞ்சும் போது அவரால் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை கேட்பதை வேற, கெஞ்சி கேட்பது வேற. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு பிள்ளை கெஞ்சி கேட்கும்போது, அதுவும் அழுது கெஞ்சும் போது, அந்த தகப்பனால் வாங்கி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. பொருளாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும்போது பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? ஆமே. என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, தேவனிடத்தில் கெஞ்சுகிறவன் மனிதனிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வராது. அதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆமேன். மனாசே பாருங்கள், அவன் நிமித்தமாய் யூதா கோத்திரமே தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட மனாசே தான் கட்டப்பட்ட போது, பிடிக்கப்பட்ட போது கெஞ்சினானா? அந்த கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார் என்று 2 நாளாக 33 பார்க்கிறோம். கர்த்தர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். அவருடைய கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமை, சகாயம் கிடைக்கும் காலம் இது. இன்னும் வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாக இருக்கிறதே, எல்லாம் எதிராய் நடக்கிறதே, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, எனக்கு தேவ இரக்கம் நிச்சயமாய் வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவனை நோக்கி கெஞ்சுங்கள், உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். நம் அப்பா அல்லவா, அவரிடத்துல கேளுங்கள், அவர் கேட்டால் நிச்சயமாய் தருவார். ஆமென். அவர் பரிதாபம் கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் கெஞ்சுதலுக்கு இறங்குவார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்கள் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவரே, எங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவரே. அப்பா, இந்த நேரத்துல யார் யார் ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, உங்க சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16. வின்ஸ்டன் சர்ச்சில் தனது 35 வயதில் இங்கிலாந்தின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட போது அதிகப்படியான வேலை பழுவினாலே நெருக்கப்பட்டார். அனைத்து வேலைகளையும் ஒழுங்குபடுத்துவது, காவல்துறையின் காரியங்களை கண்காணிப்பது என பல வேலைகள் அவரை நெருக்கியது. மரண தண்டனை கைதிகளின் கருணை மனுவை பரிசீலிப்பதும் உள்துறை செயலாளரின் வேலையாகவே இருந்தது. இப்படி பல வேலைகள் அவருக்கு இருந்ததால் அவர் எப்போதுமே படபடப்புடன் காணப்பட்டார். நிம்மதியை இழந்தார். படுத்தாலும் அவருக்கு தூக்கமே வரவில்லை. இதே சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இருந்தால் தன் உடல் நலத்துக்கு கேடு என்று நினைத்து ஒரு யுக்தியை கையாண்டார். ஒரு காகித துண்டை எடுத்து தன்னை அதிகம் அழுத்தும் வேலை பழுக்களை பட்டியலிட்டார். அதில் தவிர்க்க முடியாதவை எவை எனவும், சரி செய்யப்பட முடியாதவை எவை எனவும், சாதாரணமானவை மற்றும் கவனம் செலுத்த அவசியம் இல்லாதவை எவை எனவும் அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தன் வேலைகளை பட்டியலிட்டார். பின்பு மிக முக்கியமானதும் அவசரமானதுமான வேலைகளை மட்டும் அந்த நாளுக்கு எடுத்துக்கொண்டு செய்து முடித்தார். ஆகவேதான் மிக திறமையாக உள்துறை செயலாளர் பணியை அவரால் நிர்வகிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பல சமயங்களில் அதிகப்படியான வேலைகள் நம்மையும் சூழ்ந்து கொள்கின்றன. எதை செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் தவிக்கிறோம். ஆகவே குடும்பத்தையும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாமல் போகிறது. நம் வேலைகளை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க ஞானத்தை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து, நாம் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படக்கூடாது. இவைகளை அஞ்ஞானிகள் அதிக முக்கியப்படுத்தி தேடுகிறார்கள். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா வேலைகளை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனை தேடவும் குடும்பத்தோடு ஆலயத்துக்கு செல்லவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமது குடும்ப பொருளாதாரத்திலும் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும். அனாவசியமானவைகளை தவிர்க்க வேண்டும். நேரத்தையும் நாம் ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். எந்த ஒரு நாளும் வீண் நாளாய் போய்விடாதபடி சோம்பலை தவிர்த்து செய்ய வேண்டியவைகளை பட்டியலிட்டு கால தாமதமின்றி செய்து முடிக்கும் போது தேவையற்ற மன உளைச்சலையும் நஷ்டங்களையும் நாம் தவிர்க்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற தடை கற்களை நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தீவிரித்து வருகிறார். அநேகர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களில் வெற்றி பெற முடியாமல், எதிர்பார்த்திருக்கிறவற்றில் நல்ல பலன் கிடைக்காமல், எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கப்பட்டு உள்ளமுடைக்கப்பட்டு காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறவற்றை நீங்கள் கடந்து அதன் வாசலில் உட்பிரவேசிப்பீர்கள் என்கிறார். நீண்ட நாட்களாய் ஜெபத்திலே உங்களின் சுகத்திற்காக, பணியிடங்களின் ஆசீர்வாதத்திற்காக, சமாதானத்திற்காக, உறவுகளில் ஒற்றுமை, பொருளாதாரம், அதிகாரிகளின் தயவு இவைகளுக்காக ஜெபித்தவற்றில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு கடந்து வருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 நாம் வாசிக்கையில் அங்கே ஈசாக்கை குறித்து பார்க்கின்றோம். ஈசாக்கின் நாட்களில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அவன் இடம்பெயர்ந்து சென்று விடலாம் என்று எண்ணுகையில் கர்த்தர் கேராரிலே இரு, நான் சொல்லும் அளவும் என்று கூறிவிட்டமையினால் அங்கே குடியிருக்கையில் தன் தகப்பனாரின் துறவுகளை பகைவர்கள் மூடி போட்டமையினால் மீண்டும் அதை தோண்டி தூர்க்கப்பட்டிருந்த துறவை திறப்பதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் பகைவர்கள் வந்து அவனுடன் வாக்குவாதமும் சண்டையும் செய்து மீண்டும் துறவை மூடி போடுவார்கள். ஆனாலும் ஈசாக்கு தேவன் பேரில் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தின் பொருட்டு சவால்களை எதிர்கொண்டு முயற்சி செய்தான். இறுதியில் கர்த்தர் அவனுக்கு தடையாக இருந்த எல்லா மனிதர்களையும் சிநேகிதராக மாற்றி வாக்குவாதம் செய்வதை நிறுத்தும்படி செய்தமையினால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:22 வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை என்றும் அதற்கு ரெகபோத் என்றும் பெயரிட்டான் என்று வாசிக்கின்றோம். 28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆதலால் உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம். நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று கூறுகிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து 4 ஆசிர்வாதங்களை கட்டளையிடுகிறார். முதலாவதாக தூர்க்கப்பட்டவைகளை திறக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிட்டவைகளை, எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகளை, சரீரத்தின் பலன், இவைகளை தூர்க்க நினைக்கும் சத்துருவின் சதிகளை மனிதர்களானாலும் மருத்துவர்களானாலும் அதிகாரிகளானாலும் முடியாது என்றவைகளை முடிந்தது என்று சொல்லி தூர்க்கப்பட்ட நிலையில் உள்ள காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிறார். 2 வாக்குவாதங்களை முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு குடும்பத்தில், பணியிடங்களில், உறவுகளில் வாக்குவாதங்களை உண்டு பண்ணி சமாதானத்தை இழக்கச் செய்து தேவனை விட்டு தூரப்படுத்தி விடாய்த்து போய் காணப்படுகின்றவற்றில் இன்றைக்கு அவற்றில் அமைதலை தருகிறார். கடின இருதயத்திலிருந்து கனிவான பேச்சுகளை புறப்பட பண்ணுகிறார். 3 பகைமை எதிர்ப்புகளை நட்பாக மாற்றுகிறார். வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவனிடத்தில் பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் அவனை சிநேகிப்பார்கள் என்று. அதன்படி நீண்ட நாட்களாய் உங்களோடு பகை உணர்வோடு இருந்தவர்களை குடும்ப பிரிவினைகளை அகற்றி சமாதான உடன்படிக்கை பண்ணும்படிக்கு மாற்றுகிறார். 4 சாட்சியாய் மாற்றுகிறார், சமரசம் பண்ணுகிறார். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா போராட்டங்களையும் தடைகளையும் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று தடைகளை அகற்றி உங்களை அதன் வாசலில் உட்பிரவேசிக்க பண்ணி ஆசிர்வதிக்கும்படிக்கே உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பதால் உலகம் உங்களிடம் சமரசம் கொள்ளவும் உங்களோடு உடன்படிக்கை செய்யவும் கர்த்தர் உங்களோடு இருப்பதால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அனைவரும் சாட்சி சொல்லும்படி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்துவிட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களின் தடைகளை தடைக்கற்களை தகர்த்து எறிந்து
உங்கள் ராஜாவாகிய இயேசு ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களை வழி நடத்தி பழகி பெருகி இருக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது ஆறுதல் தேடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட துறவுகள் திறக்கப்படும், தடைகள் விலகும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: தேவனை அறிந்த மனிதன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: தனிமை. உலக நம்மளை எல்லாரையும் விட்டுரும், ஒரு காலம் விட்டுரும், ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கார்.
2: There's only one who would not leave us in that loneliness.
1: அவரை அறிந்த ஒருவன் தனிமை ஆகிறதே இல்லை.
2: And one who knows him will never be alone.
1: Yes, sonar. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்.
2: I will not leave you comfortless.
1: நான் வருவேன்.
2: I would come.
1: நான் வருவேன்.
2: I would come.
1: தேவன் நம்மை ஒரு நாள் தனியா விட மாட்டார்.
2: God would never leave us alone.
1: அதனால தான் இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: நீங்கள் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும்.
2: A time would come when you would leave me alone.
1: ஆனால் என் அப்பா என்னோடு இருப்பார்.
2: But my father would be with me.
1: நீங்க எல்லாரும் விட்டுருவீங்க.
2: You would leave me.
1: ஆனால் தேவன் என்னோடு இருப்பார்.
2: But God will be with me.
1: நான் கலங்கவே மாட்டேன்.
2: I would not be troubled.
1: ஆகையினாலே தான்
2: Therefore,
1: பரிசுத்தவான்கள் நெருக்க வந்தபோது,
2: when
1: David
2: was constrained,
1: கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான்.
2: He strengthened himself in the Lord.
1: சங்கீதம் 9 வசனத்திலே
2: Psalms 9:9
1: நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே என்னுடைய தஞ்சம்.
2: So during the times of constraint, Lord, thou would be my refuge.
1: சங்கீதங்களின் புத்தகம் 18:6
2: Psalms 18:6
1: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
2: In my distress, I called upon God.
1: கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார்.
2: And the Lord heard my cry from his temple.
1: சங்கீதம் 4:1
2: In Psalm 6:1
1: 118:5
2: Psalms 118:5
1: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
2: I called upon the Lord in distress.
1: கர்த்தர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார்.
2: And the Lord set me in a large place.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் தஞ்சம்.
2: And the Lord is my refuge. During
1: நெருக்கத்தின் காலத்திலே தேவன் ஜெபத்தை கேட்கிறார்.
2: And during times of affliction,
1: நெருக்கத்தின் காலத்திலே தேவன் விசாலத்திலே கொண்டு வருகிறார்.
2: During times of distress, the Lord brings me to a large place.
1: ஆகையினாலேதான்
2: Therefore,
1: நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது.
2: It is said in Proverbs.
1: நீதிமொழிகள் 18:10
2: In Proverbs 18:10
1: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்.
2: So we are a
1: நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா.
2: The name of the Lord is a strong tower.
1: Hallelujah.
2: The righteous runneth.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் சொல்வையா,
2: I would say,
1: எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
2: So even if you are tempted on all sides, we will not
1: faint. நாங்கள் மனம் முறிந்து போகிறதே இல்லை.
2: We will not be faint and weary.
1: ஏன்?
2: Why?
1: நெருக்கப்படுகிற காலங்களில்
2: During times the Lord is my strong tower. He is our strong tower.
1: தைரியமாய் சொல்லலாம்.

0: அமர்மையானவர்களே, கர்த்தர் ஒருவரே நம்முடைய தஞ்சம்.
1: The Lord God alone is our refuge.
0: நெருக்கப்படுகிற காலங்களிலே நான் கலங்க மாட்டேன்.
1: During times of distress, I would not be troubled.
0: ஓட்டக்குள்ளே ஓடி,
1: I would run into your top.
0: நான் சுகமாய் இருப்பேன்.
1: And I would be healed and healthy. I know whom I believe.
0: ஒப்புக்கொடுக்கிறேன்.
1: I would offer myself.
0: First. நெருக்கத்திலே கர்த்தரை அறிந்தார்கள்.
1: So during times of
0: ரெண்டாவதாக.
1: Secondly.
0: ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம்.
1: Second Kings.
0: ஐந்தாம் அதிகாரம்.
1: Fifth chapter.
0: பதினைந்தாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள்.
1: Verse 15.
2: தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர,
0: இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர
2: பூமி எங்கும்
0: வேறொரு தேவன் இல்லை என்பதை
2: அறிந்தேன்
0: கண்டுபிடிச்சேன்.
1: Behold, now I know that there is no God in all the earth but in Israel.
0: அவன் யார் என்று கேட்டால் சீரியா தேசத்தினுடைய ராணுவ தளபதி.
1: He is the head of the host of the captain of Syria.
0: அவனுக்கு நிறைய சலாக்கியம் இருந்துச்சு.
1: He had several privileges.
0: ஆனால் பெரிய துக்கம் என்னன்னு கேட்டிங்கனா அவன் குஷ்டரோகி.
1: Yet he was a leper.
0: அவன் வியாதி உள்ளவன்.
1: He was a sick man.
0: அவன் அதற்காக எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருப்பான்.
1: He would have spent heavily.
0: எத்தனையோ மருத்துவரை பார்த்திருப்பான்.
1: He would have seen many physicians.
0: அவனுடைய வியாதி சுகமாக இல்ல.
1: Yet he was not cured.
0: ஒரு நாள்
1: One day,
0: அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பெண், இஸ்ரவேலிய ஒரு சின்ன பெண்,
1: there was a young Israeli girl,
0: அந்த நாகமானுடைய மனைவி கிட்ட சொன்னா,
1: said to the king's wife,
0: ஒட்டகங்களிலே பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் ஏராளமான காணிக்கை சேர்த்தான்.
1: He took gold, silver and change of garments and camels.
0: எலிசா வீட்டுக்கு வந்தான்.
1: He came to the house of Elisha.
0: எலிசா வீட்டு முன்ன நிக்கிறான்.
1: He is standing before the house.
0: எலிசா வீட்டு முன்ன ஒரு பெரிய ஃபாரின் பணக்காரர் நிக்கிறாரு.
1: A foreigner, a wealthy man is standing before
0: him. எலிசா என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? வேலைக்காரனை கூப்பிட்டு,
1: He called his servant.
0: அவனை போய் யோர்தான்ல ஏழு தரம் முழுக சொல்லு.
1: Ask him to go and dip himself in the river Jordan.
0: யாரு சரியா போயிடும்.
1: And he be cured of his sickness.
0: நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு.
1: And Naaman was
0: நான் வந்து ஃபாரில் இருந்து இவ்வளவு கணக்கு இவ்வளவு பணம் கொண்டிருக்கேன், இவ்வளவு பொண்ணு
1: கொண்டிருக்கேன்,
0: பாவி எலிசா வீட்டு போனவங்க என் வீட்டுக்கு வந்தா எப்படி இருந்திருக்கும்.
1: And what about this man has gone to the house of
0: God? என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பேன், ஆண்டவரே என் தேவையை அறிஞ்சு நான் கோயில் கட்ட போறேன்னு தெரிஞ்சு.
1: Lord, there knows my need because I'm building a church.
0: இவ்வளோ வெள்ளியும் பொண்ணுள்ள பெரிய ஃபாரின் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கான் ஆண்டவரே, நான் அவன் காலிலே விழுந்து பிரேஸ் லார்ட் பிரதர், கத்தரா அவங்க அனுப்பியிருக்கார் பிரதர்.
1: Fall at his feet and say, praise the Lord, brother. It's the Lord who sent you.
0: ஆனால் எலிசா என்ன மாதிரி இல்லை, அவன் வேற.
1: எலிசா,
0: உன் பணத்தை நீ வச்சுக்க போ.
1: He said, you keep your money be with you.
0: என்ன செய்ய?
1: What about
0: போய் முழுகு போ.
1: Go and immerse yourself.
0: ரொம்ப கோபமா போயிட்டாரு.
1: He went away angry.
0: உடனே ஒரு சின்ன ஒரு வேலைக்காரங்க இருக்கான்.
1: And there's a young sir.
0: எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த வேலைக்காரன் சொல்றது கூட. ஆக்சுவலா கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்னா கை கட்டி நிக்கணும், லெப்ட்னா லெப்ட் வைக்கணும், ரைட்னா ரைட் வைக்கணும். அவன் முன்னால் நிக்க முடியும், ஏன்னா அவர் சேனாபதி. அவர் தான் பெரிய பெரிய ஆளு, சேனாபதி.
1: முன்னால
0: போக முடியும், ஆனா அவர் புத்தி உள்ள வேலைக்காரங்கள்
1: தான்.
0: நீங்க 10 ஒட்டகத்துல கொண்டு இருக்கீங்க.
1: Not everything in 10 camels.
0: நீங்க 20 ஒட்டகம் கேட்டா கொடுத்துருப்பீங்கல்ல.
1: If you would have, if they would have asked
0: you நிறைய வெள்ளியும் பொன்னும் கேட்டா நீ கொடுத்துருப்பீங்கல்ல.
1: If they would have asked you for gold and silver, you would have granted.
0: சின்ன காரியம்.
1: It's a small thing.
0: முழுகு.
1: Just dip yourself.
0: சுத்தமாவாய்.
1: And be healed.
0: இதானே சொல்றான்.
1: That is what Elisha told you.
0: கொஞ்சம் முழுகி தான் எழும்பீங்கள.
1: Just immerse yourself in get.
0: கொஞ்சம் முங்கி தான் எழும்பீங்கள.
1: Why don't you immerse?
0: ஒரு சின்ன காரியம்.
1: It's just a small thing.
0: நான் சொல்றேன்.
1: I would say
0: இந்த அநேக ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நிக்கறாங்க.
1: They do several great things for the Lord God.
0: ஆண்டவருக்காக வெள்ளிய கொடுக்கணுமா?
1: Whether to give silver,
0: ஆண்டவருக்கு பொன்னு கொடுக்கணுமா?
1: Whether to give gold,
0: ஆண்டவருக்கு வீட்டை கொடுக்கணுமா?
1: Whether to give a house,
0: ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்?
1: Whatever to give unto the Lord.
0: ரெடியா இருக்காங்க.
1: They are ready.
0: ஆனா ஆண்டவர் கேக்குறது நீ கொடுக்கறதல்ல, நீ கீழ்படிகிறது.
1: The Lord is not asking you to give, he wants you to obey.
0: எப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால்,
1: when can you know the Lord?
0: ஆண்டவர் கொடுக்கிறதுனால அல்ல,
1: not by giving unto the Lord.
0: வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது.
1: Silver belongs to God.
0: நாம நிறைய ஆசீர்வாதத்தை எங்க கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னா, பெரிய காரியங்களில் அல்ல,
1: not in great things,
0: சின்ன ஒபே ஆண்டவருடைய வார்த்தைக்கு, சின்ன காரியத்துக்கு நாம கீழ்படியல்ல.
1: A small obedience in a small factor for God.
0: ஆனால் தான்,
1: therefore,
0: பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லதுன்னு சொல்லி.
1: Obedience is better than sacrifice.
0: நீங்க பொன்ன கொடுக்கறத காட்டிலும்,
1: more than you giving,
0: நீங்க வெள்ளியே கொடுக்கறத காட்டிலும்,
1: more than you giving silver,
0: நீங்க எதை எதையோ கொடுக்கறத காட்டிலும்,
1: whatever you give,
0: obey,
1: obedience.
0: தேவன் கீழ்ப்படுகிறவளை தான் ஆசீர்வதிக்கிறார்.
1: God is able to bless those who are obedient.
0: நீங்கள் உண்மையாய் கர்த்தரை அறிந்திருப்பீர்கள். ஆனால்
1: had you known the Lord truly,
0: நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவனை கீழ்ப்படுவீங்க.
1: Even in small matters you would obey God.
0: நீங்க பெரிய நினைக்காதீங்க.
1: Do not think of great things.
0: நிறைய பேர் பெரிய காரியத்துக்கு கீழ்ப்படுறாங்க.
1: People obey for greater things.
0: ஆனா ஆண்டவர் சின்ன காரியம் சொல்றார்.
1: God is asking you a small
0: mulugu edam,
1: go there, immerse and get up.
0: Na sollirpen nenikiren oru murai romba varshathukku munnala
1: years back
0: Sriperumbudur la enakku oru meeting.
1: There was a meeting in Sriperumbudur.
0: Nanum oru brotherum scooter la porom.
1: Scooter start pandrom. Brother, we started a scooter.
0: Ya kaadhila satham kekkudhu. Appo nama sabaiyila oru 3-4 petrol marks irukku pala varshangalukku munnala.
1: Four petrol marks in our church.
0: ஆண்டவர் சொன்னாரு,
1: Lord said,
0: petrol marks எடுத்துக்கன்னாரு. கா நல்லா கெடுச்சு, கிளியரா கெடுச்சு, petrol marks எடுத்துக்க.
1: I was able to hear very clearly, you take the petrol marks with you.
0: ஏதோ நம்ம இதயத்துல உள்ளதா இருக்கும் சொல்லி போயிட்டேன். திரும்ப திரும்ப அந்த மனசுல petrol marks எடு, petrol marks.
1: I was urged in my heart to take the petrol
0: marks.
1: But I just
0: சிறு பெரும்போது ஒரு வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு.
1: There was power supply even up to
0: Siriperumbu ellai vandinga current illa.
1: When I came to the borders,
0: ella ore irittu,
1: there was black out throughout.
0: Rendu naala current illaya.
1: 2 days they had no current.
0: Na church ku pona church current illa.
1: So when I went to church there wasn't any current.
0: Enna brother special meeting nu solitinga?
1: Said brother, you said it's a special
0: meeting. Or petromax vachikudada?
1: What about a petromax?
0: Pastor, rendu naala petromax kaalaiyara.
1: For 2 days I'm searching for petrol.
0: ரெண்டு நாளா கரண்ட் இல்ல. இந்த கிராமத்துல இருக்கிற பெட்ரோல் மாக்ஸ் எல்லாம் அவன் கல்யாணம் விட்டு காத்து வாங்கிட்டு போயிட்டான்.
1: So whatever petrol max was there in this village they had taken.
0: சரி ஒரு கேண்டிலாவது வாங்கி கூடாதா?
1: What about a candle at least?
0: ரெண்டு நாளா கரண்ட் இல்ல. எந்த கடையிலயும் கேண்டில் கிடையாது.
1: There isn't any shop having any candles.
0: கடைசியா
1: lastly
0: ஒரு வார்த்தை கூட அந்த மீட்டிங்ல பேச முடியாம ஜனங்களும் வரல.
1: No people நானும்
0: பய கும்மிருட்டு சச்சுக்குள்ள.
1: So there was total darkness, cross darkness.
0: ஆண்டவர் இங்கே சொன்னார்ல, உங்களுக்கு இருக்கு பெட்ரோல் மாக்ஸ், இருக்கு
1: you have
0: 4 பெட்ரோல் மாக்ஸ் இருக்கு,
1: 6 பெட்ரோல் மாக்ஸ்.
0: இது ஒரு அற்ப விஷயம் தாங்க.
1: It's just a small matter.
0: சின்ன விஷயம்.
1: It's just a small thing.
0: நிறைய விஷயங்கள்ல நாம இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல.
1: So even for small things we do not obey the Lord.
0: ஆனா ஒட்டகம் நிறைய தங்கம் கொடுக்கணுமா?
1: Whether to give a camel full of gold,
0: வெள்ளி கொடுக்கணுமா?
1: Whether to give silver,
0: ஆண்டவருக்கு என்னெல்லாமோ செய்ய ஆயத்தம்.
1: Are you prepared to do anything for the Lord God?
0: ஆனா ஆண்டவர் விரும்புறது கேட்டிங்கன்னா,
1: what does the Lord desire?
0: வெள்ளியும் பொன்னும் அல்ல,
1: not silver and gold.
0: ஆண்டவர் விரும்புறது கீழ்ப்படிதல்.
1: God desires obedience.
0: நீங்க என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ,
1: the day you obey the word of God,
0: அப்போ கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள்.
1: Then you would know that the Lord is God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: The name of God.
0: உங்களுக்கு தெரியும்,
1: you know
0: அப்போஸ்தலர் நடமுறை 8 அதிகாரத்திலே
1: Acts 8
0: 18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா
1: 18 to 22
0: அங்கே சமாரியா தேசத்திலே அநேக ஞான ஸ்நானம் பெற்றதை அறிந்து பேதுருவும் யோவானும் அவர்களை விசிட் பண்ண போனாங்க.
1: Peter and John went to the land of Samaria to visit the people.
0: அவர்கள் வெறும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞான ஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தாங்க.
1: They are not to see the anointing of the Holy Spirit they received only.
0: வேதம் சொல்லுது.
1: Baptism, the word of God says.
0: இந்த பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள்.
1: Peter and John prayed for them, laying hands on them.
0: அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
1: And they received the anointing.
0: அங்க மந்திரவாதி இருந்தான்.
1: There was a magician there.
0: ஓடி போனான். He came. கொஞ்சம் பணத்தை எடுத்தான்.
1: He took some money.
0: ஓடி வந்து கொடுத்தான்.
1: He came and gave. He said, sir,
0: நான் யார் மேல கை வச்சாலும்
1: on whosoever head I lay my hand,
0: அவர்கள் வரத்தை பெறணும்.
1: They ought to receive the gift.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What did he say?
0: உன் பணம் உன்னோடு நாசமாய் போவதா.
1: Let the money perish along with thee.
0: நான் சொல்லலங்க.
1: Not me.
0: மனுஷங்க.
1: Forgive me.
0: நம்ம முன்பிதா பேதர் சொன்னார்.
1: Our forefathers Peter said that.
0: உன் பணம் உன்ன நாசமா போட்டும்.
1: Let your money perish along with
0: நீ பணத்தினாலே தேவனுடைய வரத்தை பெறலாம் என்று நினைத்தாய்.
1: You thought of receiving the gift of God through money.
0: என்ன தெரியுமா? பணம் இல்ல.
1: It's not money.
0: உன் துர்க்குணத்தை விட்டு திரும்ப.
1: You have to change yourself from your wickedness.
0: துர்க்குணத்தை விட்டு திரும்ப.
1: Change yourself from your
0: ego. நிறைய பேரு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தப்பா விளங்கிட்டாங்க.
1: Or people misunderstand the blessings of God.
0: பணத்தை கொடுத்துட்டா,
1: if you give money,
0: 1 லட்சம் கொடுத்துட்டா,
1: if I give 1
0: லட்சம் கொடுத்துட்டா,
1: if I give 5,
0: பெரிய ஆள் ஆயிரலாம்.
1: I can become great.
0: தேவனை ஏமாற்ற முடியாது.
1: You can never deceive God.
0: தேவன் பணத்தினால ஏமாற மாட்டார்.
1: God would not be deceived.
0: சொன்னாரு, உன் பணம் உன்னோட நாசமா போட்டும்.
1: Let your money.
0: என்ன செய்ய தெரியுமா?
1: What you ought to do?
0: குணத்தை மாத்து.
1: You ought to change your nature.
0: குணத்தை மாத்து.
1: You ought to change.
0: குணம் மாறட்டும்.
1: Let your evil nature depart.
0: நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன்.
1: I tell you on and off.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய கீழ்ப்படிதல் நம்ம எங்க மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நம்முடைய குணத்தை மாற்றணும்.
1: It ought to change our nature.
0: நம்முடைய குணத்தை மாற்ற.
1: It ought to change our nature.
0: வேதம் சொல்லுகிறது.
1: Word of God says.
0: நம்முடைய மறைந்திருக்கிற குணம்தான் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது.
1: It's a hidden nature in us that is priceless before God.
0: நான் சொல்லுவேன், எனக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
1: what do they think?
0: நான் தாழ்மையில இருந்தேன்.
1: I was in.
0: கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு.
1: The Lord blessed me.
0: கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினாரு.
1: The Lord glorified me.
0: எனக்கு வீட்டை கொடுத்தாரு.
1: The Lord gave me a house.
0: எனக்கு வந்து காரை கொடுத்தாரு.
1: He gave me a car.
0: கர்த்தர் பங்களா கொடுத்தாரு.
1: He gave me a bungalow.
0: இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த மேன்மைகள், இவைகள் தான் தேவன் கொடுத்ததாக நினைக்கிறார்கள்.
1: They think it is God has given them all the excellencies in this world.
0: மறந்துடாதீங்க, இது எல்லாம் அநித்தியமானது, இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும்.
1: So all this would not stay, you have to leave that.
0: தேவன் கொடுத்த வீட்டையோ, தேவன் கொடுத்த பணத்தையோ, தேவன் கொடுத்த பொன்னையோ வெள்ளியையோ எதையுமே நீங்கள் ஒரு பிச்சு கூட எடுத்துட்டு போக முடியாது.
1: The house that God gave, the silver that God gave, the gold that God gave, you cannot take it.
0: இதெல்லாம் மாறி போகும்.
1: All this would change.
0: ஆனால்
1: yet
0: இந்த உலகத்துல மாறாத ஒன்று இருக்கிறது.
1: One thing that would not change.
0: இந்த உலகத்துல ஒளியாத ஒன்று இருக்கிறது.
1: One thing that cannot be hidden.
0: Love.
1: It's love.
0: அன்பு ஒரு காலம் ஒளியவே ஒளியாது.
1: Love would never die.
0: ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: God is love.
0: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: God is love.
0: பொன்னு ஒளியும்,
1: gold would perish.
0: வீடு ஒளியும்,
1: house would perish.
0: எல்லாம் ஒளியும,
1: everything would perish.
0: அன்பு ஒரு காலம் ஒளியாது.
1: Love would never perish. ஏனென்றால்
0: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: God is love.
0: பரலோகத்தில் அன்பாகவே இருக்கிறார்.
1: So he is love in heaven.
0: எல்லா பயத்தோடு நான் சொல்வேன்.
1: All fear I tell you.
0: நம்முடைய குணம் மாறணும்.
1: Our nature has got to
0: நம்முடைய துர்க்குணம் மாறணும்.
1: Our evil nature has got to change.
0: அதுக்கு தான் வாக்குத்தத்தை தேவன் தருகிறார்.
1: This is for that God gives us promises.
0: நீங்க யோசித்து பாருங்க.
1: Consider.
0: என் குணம் மாறிச்சா?
1: Whether my nature changed.
0: தேவனை போல மாறுங்க அப்படினு சொன்னா,
1: got to change yourself like God.
0: என்ன மாறணும்?
1: What should change?
0: தேவன் எப்படி இருக்கார்?
1: How is God?
0: அன்பா இருக்கார்.
1: God is love.
0: அன்பு இல்லாதவன்,
1: one without love,
0: தேவனை அறியவே இல்லை.
1: He can never know God.
0: நீ எத்தனை வருஷம் பெந்தகோஸ்த விசுவாசியா இருக்கலாம்?
1: You may be a Pentecostal
0: believer. எவ்வளவு ஊழியம் செய்யலாம்?
1: You may serve God.
0: எவ்வளவு காணி கொடுக்கலாம்?
1: You may give offerings. உன்
0: வாழ்க்கையில அன்பு மாத்திரம் இல்லாவிட்டால்,
1: if there isn't any love in your life,
0: நீ தேவனை அறியவே இல்லை.
1: You have not known God.
0: இயேசு போல மாறணுமா?
1: You can't change yourself like Jesus.
0: உன்னுடைய இருதயம் அன்பினால் நிறை.
1: Your heart ought to be filled with the love.
0: என்ற ஒரு வாலிபர் வந்தாரே.
1: A young man came to me.
0: வீட்ல பெரிய பிரச்சனை.
1: There was a great problem at home.
0: பாஸ்டர் ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அவர் சொன்னாரு, என்ன வேணும் பாஸ்டர்?
1: Said, what do we need, pastor?
0: மா வருஷத்துக்கு மூணு புடவை கொடுக்கறேன்.
1: I give 3 sarees a year.
0: ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துர்க்கேன்.
1: ஃப்ரிட்ஜ்
0: வாங்கி கொடுத்தேன். அவர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு.
1: So he gave me a list.
0: நான் கண்ண மூடி கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
1: I closed my eyes and heard his ramblings.
0: அவளும் எதிரில் உட்கார்ந்திருக்கா.
1: And she was also seated nearby.
0: என்னம்மா?
1: Said, what?
0: அவர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரம்மா உண்மையாமான்னு கேட்டார்.
1: Is it true that he has purchased?
0: ஆமா கொடுத்தார்.
1: Yes, he has given. So what?
0: கொடுத்தது உண்மைதான்.
1: It's true that he has given.
0: நான் கேட்டேன் தம்பிட, தம்பி நீ மூணு புடவை கொடுத்த.
1: He has given him 3 sarees.
0: நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது புடவை கட்டி கூட்டு வந்தியா இல்லை புடவை இல்லாமல் கூட்டு வந்தியான்னு கேட்டேன்.
1: He brought her with saree.
0: என்ன பாஸ்டர் நாரு?
1: Said, what is
0: it? இல்ல புடவை கொடுத்தேன். நீ அவ புடவை பார்க்காதவளுக்கு புடவை கொடுத்த மாதிரி புடவை கட்டி தானே வளர்த்தாரு.
1: So her father dressed her in saree and gave.
0: அங்க வீட்ல என்னதான் இருந்துச்சு?
1: What was there?
0: அவங்க வீட்ல புடவை இருந்துச்சா?
1: Whether there was saree.
0: அவங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா?
1: Whether there was fridge in there.
0: அவங்க வீட்ல வீடு இருந்துச்சா?
1: Whether there was house.
0: அவங்க வீட்ல பைக் இருந்துச்சா?
1: Whether there was bike in there.
0: நீ சொன்னதெல்லாம் அங்க இருந்துச்சுப்பா.
1: Whatever you say, everything is there.
0: ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவ பின்னால வந்தா?
1: Why she came following you?
0: சோறு இல்லையா?
1: Whether she had no food.
0: கறி இல்லையா?
1: Whether she had needed meat.
0: இல்லப்பா.
1: It's not so.
0: இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தானா?
1: Reason that why she
0: உன்னோட அன்பை நம்பி வந்தாப்பா.
1: She trusted your love and came up.
0: நீ அதை கொடுக்காம சோத்தை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன், ஃப்ரிட்ஜை கொடுத்தேன், கார் கொடுத்தேன். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா.
1: You are repeating the same thing.
0: அவளுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு இல்லப்பா.
1: Not a house.
0: அவளுக்கு தேவை அன்புப்பா.
1: She needs your love.
0: வீட்டில் என்ன இருக்கணும்?
1: வாட் இஸ் தேர் அட் ஹோம்?
0: ஃப்ரிட்ஜாக கட்டிக்க போறா?
1: வெதர் ஷுட் மேரி த ஃப்ரிட்ஜ்?
0: இல்லை இல்லை.
1: நோ.
0: இன்னைக்கு வீட்டில் என்ன இல்லை தெரியுமா?
1: வாட் இஸ் நாட் தேர் அட் ஹோம்?
0: எல்லாம் இருக்குங்க.
1: எவ்ரி திங் இஸ் தேர்.
0: எல்லாம் இருக்கு.
1: எவ்ரி திங் இஸ் தேர்.
0: அதான் சொல்லியிருக்கு, சண்டையோடு கூடிய நல்ல மட்டன் பிரியாணியை காட்டிலும் கீரை நல்லது.
1: ஸோ க்ரீன்ஸ் ஆர் பெட்டர் தென் அ குவாரல் சம் ஹவுஸ் வித் மட்டன்
0: பிரியாணி. அன்போடு சாப்பிட்ற ஏங்க டைனிங் டேபிள் விசேஷித்ததா இருதயம் விசேஷித்தா?
1: The dining table is important or heart is important?
0: சொல்லுங்க.
1: Tell me.
0: கீரை நல்லதுங்க.
1: It's green.
0: டெய்லி பசலி கீரை பருப்பு கீரை சாப்பிட்டு போதும்.
1: It's enough if you take greens properly.
0: என்ன இருக்கணும்? அன்போட கீரை தின்னா போதுங்க, உடம்பு ஒட்டுங்க.
1: இட்ஸ் எனஃப் இஃப் யூ ஈட் கிரீன்ஸ் வித் லவ்.
0: காலையில மட்டன் பிரியாணி, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, ராத்திரி கௌதாரி பிரியாணி, நாளைக்கு என்னென்ன பிரியாணி உண்டு அத்தனை தின்னு பாரு.
1: ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பிரியாணி ட்ரை.
0: அது நல்லது இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
1: இட்ஸ் நாட் சே தட் இட் இஸ் குட்.

0: கணவன் மேல் அன்பு செலுத்த
1: முடியுதா?
0: உங்க மனைவி மேல் அன்பு செலுத்த
1: முடியுதா?
0: எங்க ரொம்ப துக்கமும் வேதனையுமா சொல்றாங்க,
1: பெந்தேகோஸ்தே
0: குடும்பங்கள் திருமணமாகி 2 மாசத்துல டிவோர்ஸ் சொல்றான்.
1: So Pentecostal family after being married for 2 months they've gone in for the days, seasons and times.
0: ரொம்ப வெக்கங்க, பெந்தேகோஸ்தே குடும்பத்துல டிவோர்ஸ் என்கிற வார்த்தையை கேட்கறது வெட்கம்.
1: It's a shame to hear about divorce in Pentecostal family.
0: ஏன் என்ன இல்ல?
1: What is not there?
0: எதுக்கு நிலைமைக்கு வந்தாங்க?
1: Why they have come?
0: எதுக்கு வந்தாங்க?
1: Why they have come to that state?
0: அன்பு எல்லா பாவத்தையும் மூடும்.
1: Love covereth sin.
0: அன்பு மன்னிக்குங்க.
1: Love would forgive.
0: அன்பு சகிக்கும்.
1: Love would tolerate.
0: அன்பு பிரிச்சிட்டு ஓடாது.
1: Love would not divide and run.
0: நான் சொல்றேன், இந்த வீடுகள்ல அன்பு இல்லங்க.
1: I tell you there's no love.
0: நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்கு.
1: You have the mutton biryani and chicken.
0: நல்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க.
1: You earns in lakhs.
0: பட் ஏன் வீட்ல நீங்க நிம்மதியா இருக்க முடியல?
1: Why you are not able to be in
0: no
1: peace?
0: Love.
1: There isn't any love.
0: No love.
1: There isn't any love.
0: Yes, yaar.
1: Who's Jesus?
0: Yes, ortha arinjirukken solvanna.
1: If one says he knows Jesus.
0: Yes, anba irukkar.
1: Jesus is love.
0: Moondravathu kaaryam.
1: Third factor.
0: Yathrayamum 18th adhigaram 8th vasam.
1: Exodus 18 8.
2: பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட
0: எல்லாவற்றையும் கர்த்தர் தங்களை விடுவித்து
2: ரட்சித்ததையும்
0: தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான்.
2: கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த
0: சகல நன்மைகளையும்
2: கர்த்தர்
0: எல்லா தேவர்களை காட்டிலும்
2: பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
1: Jethro says that now he knows that the Lord God is above all gods.
0: இந்த எத்திரோ ஒரு ஆசாரியன்.
1: Jethro is a priest.
0: இவனுடைய பெண்ணை தான் மோசே கல்யாணம் பண்ணியிருக்கார்.
1: Moses has married the daughter of
0: Jethro. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி 40 வருஷம் அங்க இருந்தார்.
1: For 40 long years he abode there.
0: அந்த வீட்ல 2 பிள்ளை பெத்தாரு.
1: And he gave birth to 2 children.
0: 40 years அவர் இருந்தார்.
1: 40 years he was in the house of
0: Jethro. கடைசி வீட்டுக்கு வரும்போது
1: when he returned
0: கர்த்தர் எனக்கு தரிசனமானார்.
1: The Lord visited.
0: கர்த்தர் என்னோட பேசினாரு.
1: God spoke to me.
0: கர்த்தர் என்ன அழைச்சாரு.
1: God called me.
0: இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு.
1: Saying so he came.
0: அப்போ இந்த எத்திரோ தேவனை அறியல.
1: Then Jethro knew not the Lord.
0: இவர் தரிசனம் பார்த்த போதோ
1: when he saw the vision
0: இவரோடு ஆண்டவர் பேசின போதோ
1: when the Lord spoke to him
0: இவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போன போதோ
1: when he proceeded for the work of the Lord
0: 40 வருஷம் அந்த வீட்ல இருந்த போதோ
1: when he was there for 40 years
0: எத்திரோ ஒரு அவிசுவாசி.
1: Jethro is an unbeliever.
0: இவன் ஒரு இஸ்ரவேலன்.
1: This man is
0: a தேவனுடைய பிள்ளை.
1: He is a child of God.
0: 40 years அந்த வீட்ல இருந்தான்.
1: 40 long years he abode in.
0: கர்த்தருடைய அழைப்பை பெற்றான்.
1: He had experienced
0: the Lord. ஊழியத்துக்கு போய்ட்டான்.
1: He went to the ministry.
0: Yes, தேவனை அறியல.
1: He never knew God.
0: ஆனா
1: yet
0: எப்ப தேவனை அறிந்தான் தெரியுமா?
1: When did he know God?
0: பல வருஷங்களுக்கு அப்புறம்
1: after several years
0: மாமனார் மருமகனை சந்திக்கும் போது
1: when the father in law meets the son in law
0: தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஆபத்துக்கள்
1: the dangers and calamities
0: தங்கள் வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள்
1: the difficulties that came in
0: their தங்கள் வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள்
1: the problems that came in their
0: தங்கள் வாழ்க்கையிலே வந்த யுத்தங்கள்
1: the wars that came in their life
0: இவைகள் எல்லாவற்றிலும்
1: in all that
0: தேவன் தங்களுக்கு எப்படி உதவி செய்து தேவன் எப்படி தங்களை காப்பாற்றினார் என்பதை சாட்சியாய் அறிவித்த பொழுது அவர் சொன்னாரு உங்க தேவன் தான் பெரிய தேவன்.
1: When he heard the testimony as to how God helped them and delivered them from all their adversaries
0: na solluven
1: I would say
0: indha manushanai rakshippukale kondu vandhadu enna
1: what brought him to salvation
0: moseyinudaiya valiyile yerpatta varuthangal
1: all the afflictions that came
0: avan anubavitha kashtangal
1: the difficulties that he came across
0: avan kashta anubavitha avamanangal
1: the shame that he came across
0: ipa yara maathichu nu kettinga na
1: what it has made him
0: oru periya aasariyane katharukulle kondu vandathu
1: it brought a great priest into the Lord
0: nalla gamaninga
1: consider
0: nammudaiya vaalkaiyile

0: தேவன் அனுமதிக்கிற அநேக பாடுகள், அநேக வருத்தங்கள் பிற்காலத்திலே எப்படி கொண்டு நிறுத்துதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை சகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு நஷ்டமாய் போகாது. நீ பட்ட பாடே அடுத்தவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக அதை மாற்றும்.
1: The pain and grief that you bore and tolerate, it will not go in vain. That will lead you to testimony life for others.
0: Paul sonnare,
1: Paul said
0: 2 Corinthians mudalam adhigaram,
1: 2 Corinthians first chapter 3rd
0: and 5th vasanam pathinga,
1: 3rd and 5th verse,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
2: பிதாவாகிய தேவனும்,
0: தேவனும்
2: இரக்கங்களின் பிதாவும்,
0: இரக்கங்களின் பிதாவும்,
2: சகலவிதமான
0: ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: நம்ம தேவன் யாரு?
1: Who's a God?
0: இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, இரக்கங்களின் தேவன்,
1: a merciful God,
0: சகலவிதமான ஆறுதலின் தேவன்,
1: a God of all comforts.
0: நல்ல கவனிங்க.
1: Consider me.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of God.
0: நம்ம தேவன் யாரு?
1: Who's a God?
0: எத்தனை பேருக்கு தெரியும்?
1: How many of us know that?
0: நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் எத்தனை பேருக்கு தெரியும்?
1: Our God is a God of
0: hallelujah.
1: Hallelujah.
0: தெரியுமா? சரி, அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க ஆறுதலின் தேவன்.
1: I know that he is a God of comfort.
0: தட்சிக்கப்பட அவனுக்கு எப்படி தெரியும்? அவர் ஆறுதலின் தேவன்.
1: So he is a God of comfort to those who are not saved.
0: அவர் சொல்றாரு,
1: he says
0: எங்களுக்கு வந்த பாடுகளிலே,
1: amidst the constraints and
0: எங்களுக்கு வந்த பாடுகளிலே,
1: the sufferings that came in us,
0: தேவன் எங்களுக்கு ஆறுதல் அளிச்சார்.
1: God gave us comfort.
0: நான் என்ன சொன்னேன்னா,
1: what I said,
0: எனக்கு வந்த பாட்டையும் சொன்னேன்,
1: I told my sufferings,
0: எனக்கு வந்த ஆறுதலையும் சொன்னேன்.
1: I spoke about the comfort that came.
0: என்ன ஆச்சுன்னா,
1: what happened?
0: உடனே ஏத்துக்கிட்டாங்க.
1: Immediately.
0: உடனே ஏத்துக்கிட்டாங்க.
1: Immediately he came down.
0: நம்ம சபையில எனக்கு அடிக்கடி சில அனுபவங்கள் இருக்கு.
1: In our church there are certain experiences.
0: ஒரு முறை கொஞ்சம் நான் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி நொண்டன மாதிரி இருந்தேன்.
1: So
0: கொஞ்சம் அப்படி கால் வலி, முட்டு வலி.
1: So there was pain in my knee.
0: கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வலி நடந்தேன்.
1: I was just limping a little.
0: சாயங்காலம் வீட்டுக்கு டிஸ்பென்சரியே வந்துருச்சு.
1: So immediately people came to visit.
0: ஒருத்தர் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப முட்டி வலியில் கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா தைலம் வாங்கி கொடுத்தாரு, இந்த தைலம் தேய்ச்சி பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு முட்டி வலி போயிடும்.
1: Try this ointment probably.
0: ஒரு அம்மா வந்தாங்க, ஐயோ இந்த டானிக் சாப்பிடுங்க முட்டி வலி சரியா போயிடும்.
1: You have take this tablet, your knee pain.
0: நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேன்.
1: I received all that.
0: இவங்க எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்தாங்க?
1: These people eat them.
0: Doctor ta poninga na doctor mukkalikida okay avare enna pakkam adutha patient paathu eluvar.
1: So the doctors will
0: avarku adutha patient mukkiyam adu pa sir sir saapidunga indha marunda endekal avar saaptara.
1: So whether he has taken this,
0: avar padichar,
1: he has learned about the medicine.
0: Ana yena kuduthavanga avanga saaptanga,
1: but those idha
0: saapten.
1: I had
0: இது அனுபவம்.
1: That is experience.
0: நான் சொல்லுவேன், ரெண்டும் இருக்குங்க.
1: I would say
0: சிலிப் எழுதி கொடுக்கறது இருக்கு,
1: writing the prescription,
0: அனுபவம் சொல்றது இருக்கு.
1: So experiencing it and getting.
0: இதுக்கு நிறைய பேர் சிலிப் எழுதி கொடுக்கறாங்க.
1: Many write the prescription.
0: ஆறுதலாக என்னென்ன வசனம் பைபிள் இருக்கு படிச்சிருக்கீங்க?
1: Comforting verses.
0: சமாதானமா இருங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். பைபிள் படிச்சிருக்கீங்க.
1: Be not troubled, be of comfort.
0: சொல்ல தெரியணும்.
1: You ought to know.
0: இந்த ஆறுதலற்ற வேளையில கர்த்தர் என்னை இப்படி ஆறுதல் படுத்தினார் ஐயா.
1: The Lord comforted me.
0: கர்த்தர் இப்படி செய்தார் ஐயா, உனக்கு தெரியுமா?
1: The Lord did likewise to me.
0: நான் சொல்வேன் அருமையானவர்களே.
1: I would say, dear ones,
0: தப்பா நினைச்சுக்காதீங்க.
1: Do not mistake.
0: நான் பெரிய பிரசங்கியா இல்ல.
1: I'm not a great preacher.
0: ஆனா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பெரிய மாற்றத்தை உருவாக்கிறேன்.
1: I brought about a great change in the life of
0: me. எத்தனையோ ஊழியக்காரங்க கைய பிடிச்சிட்டு அழுதுறாங்க.
1: Many servants of God held my hand.
0: ஊழியத்தை விட்டுட்டு போணும்னு விரும்பினமே.
1: Those who left the ministry.
0: இனிமேல் ஊழியமே செய்ய வேண்டாம்.
1: No need to serve God.
0: ஊழியக்கார மீட்டிங் முடிஞ்சவன கைய பிடிச்சு அழுவான்.
1: After the work
0: is finished. இந்த பிரசங்கம் மட்டும் நான் கேட்கலன்னா,
1: had I not heard this message,
0: நான் ஊழியத்தை விட்டு போறதா இருந்தேன்.
1: I was about to leave God. ஆனா
0: உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி நடத்தினார்னா,
1: if God is able to lead in your life,
0: என் வாழ்க்கையில நடத்துவார்.
1: Definitely he would lead in my
0: life. சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வசனத்தை நான் குறைச்சு மதிப்பிடல.
1: So I'm not despising
0: the vasanam dhaan create cheyidu.
1: It's the word of God.
0: Indha vasanam en vaalkaila eppadi enna aardhal paduthuchu.
1: How the word of God.
0: En vaalkaila eppadi sirumaila enna thookichu.
1: How it brought me.
0: Indha vasanam eppadi enna dhairiya paduthuchu.
1: How it increased me.
0: Enudaiya anubavatha naan sollumbodhu,
1: when I tell you my experiences,
0: நிறைய பேர் கத்திர அறிஞ்சிருக்காங்க.
1: Many people had
0: நிறைய பேர் அறிஞ்சிருக்காங்க.
1: Many people came to the Lord.
0: நான் ஃப்ளைட்ல போற வேளையில ட்ரெயின்ல போற வேளையில சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சான்ஸ் எப்ப கிடைக்கும் பாப்பேன்.
1: I'll just wait for a chance.
0: நான் என்னுடைய கர்த்தர் நடத்தின வழியம் அவனுக்கு வசனம் சொன்னா புரியாது. ஆனா என்னை நடத்தின வழிய நான்
1: சொல்லியிருக்கேன்.
0: நான் எந்த நிலைமையில இருந்தேன் கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தர் நிலைமையில வச்சிருக்காரு.
1: Lord God has kept me in this state.
0: என்னுடைய விமானத்துல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன்.
1: Even in my flight I brought
0: என்னுடைய ட்ரெயின்ல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன்.
1: Trains I brought them to salvation.
0: இது சொல்லிருக்கேன் தெரியுமா?
1: What have I said?
0: கர்த்தர் என் சிறுமையில என்னை ஆறுதல் படுத்தினார்.
1: God comforted me amidst my poverty.
0: கடைசி ஒன்றை முடிக்கிறேன். நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க. வேதத்துல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு.
1: There's a wonderful incident.
0: யோவான் 11 அதிகாரத்துல
1: in John 11
0: தேவன் லாசருவையும் அவருடைய சகோதரிகளையும் ஆண்டவர் சிநேகித்தார்.
1: The Lord loved Lazarus.
0: அந்த வீட்டை ஆண்டவர் சிநேகித்தார்.
1: And the Lord loved the house.
0: அந்த வீட்ல தங்கினார்.
1: And the Lord abode.
0: அந்த சகோதரியை பார்த்து சொன்னாரு, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொன்னார்.
1: You have chosen the better portion.
0: அந்த வீட்ல ரொம்ப நேசிச்சாருங்க.
1: He loved that house.
0: அந்த வீட்ல ஒரு வியாதி வந்துருச்சு.
1: A sickness came.
0: உடனே யாருக்கு சொல்லி அனுப்பினாங்க?
1: Immediately they informed.
0: இயேசுக்கு சொல்லி அனுப்பினாங்க.
1: They informed Jesus.
0: இயேசு உடனே வந்திருந்தா அந்த பிள்ளை சோமா இருப்பான்ல?
1: If Jesus would have come.
0: நல்லா கவனிங்க, சோமா இருப்பானா இல்லையா?
1: Whether a brother would have.
0: ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா,
1: what about the word of God?
0: இன்னும் ரெண்டு நாள் ஆண்டவர் தாமதித்தார்.
1: And Jesus delayed for another 2 days.
0: நல்லா கவனிங்க.
1: Consider.
0: யாருக்காக தாமதிச்சாரு?
1: For whom did he wait?
0: சண்டகாரனா?
1: இல்ல, குவாரல்சம் சா.
0: அவர் நேசித்த குடும்பம்னு நிலைக்குன அந்த குடும்பம் தான்.
1: A family that he loved.
0: லாசர் குடும்பத்தை நேசிச்சாரு.
1: He loved the family of Lazarus.
0: அதனால இன்னும் தாமதிச்சாராம்.
1: So he delayed for another day.
0: இயேசு வர்றதுக்குள்ள
1: before Jesus
0: could come. போனத அடக்கம் பண்ணி
1: they buried the body.
0: போன நாரி போய்
1: and the body
0: stank. இப்ப திறந்தால் நாரும்
1: tomb is opened it would stink.
0: நாற்றம் எடுத்த ஸ்டேஜ்ல இயேசு வந்தார்.
1: Jesus came when it was stinking.
0: Yes, வந்தார்.
1: Jesus came.
0: அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன அழுதாங்க தெரியுமா?
1: How much the children wept.
0: நீர் இங்கே இருந்தீரானா?
1: Had you been here, Lord?
0: எங்க வீட்டுக்கு நீர் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்திருந்தீர்.
1: Had you come 2 days earlier.
0: என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே.
1: My brother would not have died.
0: என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே.
1: My brother would not have died.
0: ஆனா உண்மை என்ன தெரியுமா?
1: I tell you.
0: இயேசு தாமதிச்சு வந்தாருங்க.
1: Jesus delayed and came.
0: பெரிய பியூட்டி என்ன தெரியுமா?
1: What about the speciality?
0: ஒருவேளை
1: probably
0: அவங்க அழைச்ச உடனே இயேசு வந்திருந்தால்
1: had Jesus come immediately when they called
0: அவனுடைய சரீர சுகம் பெற்றிருப்பான்.
1: He would have received the healing in his body.
0: ஒரு மாற்றமும் இல்லை.
1: No change.
0: ஆனா
1: yet
0: இயேசு தாமதிச்சு வந்தாரு.
1: Jesus delayed.
0: செத்துட்டான்.
1: He died.
0: நாறிட்டான்.
1: And he stank.
0: இப்ப இயேசு எழுப்பினார்.
1: Now Jesus comes.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: நாமத்துக்கு
0: மகிமையாக வந்தது.
1: நாம்
0: என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
1: What do we think now?
0: கர்த்தர் நேற்றுக்கு வந்திருந்தா?
1: Had the Lord come yesterday?
0: உடனே வந்திருந்தா?
1: Had he come?
0: நான் ஜெபிச்ச உடனே வந்திருந்தா?
1: Had he answered me when I?
0: நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேன்.
1: I would have received this blessing.
0: உனக்கு ஆசீர்வாதம் பெறுதெல்லாம் முக்கியம்.
1: It's not important.
0: உன் மூலமாய்
1: through you
0: உன் மூலமாய்
1: through you
0: अनेகர் இயேசுவை அறியணும்.
1: Many ought to know Jesus.
0: தேவன் அதுதான் தாமதிக்கிறார்.
1: That is why God delays.
0: தேவன் வாழ்க்கையில தாமதிக்கிறார்.
1: God delays in your life.
0: யார் விஷயத்தில்?
1: In whose aspect?
0: அதிகமாய் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் விஷயத்திலே தேவன் தாமதிக்கிறார்.
1: For those whom he loves dearly, he delays.
0: அது வேதம் சொல்லுகிறது.
1: What God says.
0: தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை.
1: God is long suffering for those who call on him
0: daily. God
1: is silent.
0: நீங்க அவசரப்படுறீங்க.
1: You hurry.
0: இப்ப நடந்துட்டா காரியம் முடிஞ்சிரும்.
1: God takes an action everything would be over.
0: இல்ல இல்ல.
1: It's not so.
0: கானாவர் கல்லன வீட்ல திராட்சரசம் இல்லை.
1: There wasn't any wine in the marriage of Cana.
0: தாய் சொன்னார்கள்.
1: The mother said,
0: ரசம் இல்லை.
1: There isn't any wine.
0: இயேசு ஒரு வார்த்தை சொன்னா ரசம் ஆயிடும்.
1: If Jesus speaks one word, One word is
0: தண்ணீரை ரசமாக மாற்ற ஒரு வார்த்தை போதும்.
1: One word is enough to change water.
0: ஆனா இயேசு சொன்னார்,
1: Jesus said,
0: உனக்கும் எனக்கும் என்ன?
1: What is between you and me?
0: என் வேளை இன்னும் வரல.
1: My time has not come.
0: ஒரு வார்த்தையில செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெரிய process செய்து தாமதமாக தேவன் ரசத்தை கொடுத்தார்.
1: After a great process,
0: முடிவு என்ன தெரியுமா?
1: Jesus came.
0: முடிவு என்ன தெரியுமா? இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது.
1: The glory of Jesus.
0: இந்த சீஷர்கள் தேவனை விசுவாசித்தார்.
1: The disciples believed Jesus.
0: நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளிலே காரியங்கள் தாமதிக்கிறது.
1: In our life many things delay.
0: நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ற விதமாய் காரியம் நடக்கல.
1: So according to our
0: நான் விரும்புற வேளையில காரியம் நடக்கல.
1: Whatever we desired has not
0: come. கர்த்தர் நடுங்கவே தாமதிக்கிறார்.
1: And the Lord delays.
0: நீங்க அழுகுறீங்க.
1: You do cry.
0: ராத்திரி பகல கூப்பிடுறீங்க.
1: தரிசன
0: வைக்கப்பட்டிருக்கிறது. வரும்.
1: Yes, even if it delays it would come.
0: நீ காத்துரு.
1: You have to wait.
0: நீ அமைதியாயிரு.
1: You have to remain silent.
0: நீ அமைதியாயிரு.
1: You have to remain silent.
0: தேவன் குறித்த வேளை இருக்கிறது.
1: There is an appointed time of God.
0: தேவன் குறித்த வேளை இருக்கிறது.
1: There is an appointed time of God.
0: தைரியமா சொல்வேன்.
1: I would say boldly.
0: Every week எனக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா?
1: What about the word that is spoken to me?
0: Pastor. இந்த வேளைக்கிழமை
1: என்ன
0: செய்யலாம்?
1: What shall we do?
0: என்ன செய்யலாம்?
1: What shall we do?
0: நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன்.
1: One thing I just tell.
0: தம்பி,
1: son.
0: அவங்க குறித்த நேரம் இந்த வாரம். தேவன் குறித்த நேரம் நேரம் இருக்கு.
1: So there
0: தேவன் குறித்த நேரத்திலே தேவன் காரியங்களை மகிமையாய் நிறைவேற்றும்.
1: God will bring matters to pass for the glory of God.
0: தேவனுடைய வேளை இன்னும் வரல. நாங்க எல்லாம் பக்காவா செய்றோம்.
1: We have done everything beautifully.
0: என்னென்ன பிரயாசம் பண்ணலாம் பையறோம்.
1: Whatever we ought to take
0: care of. என்ன எஃபெக்ட் பண்ணா அச்சரியம் பண்றோம்.
1: Whatever we ought to edit, we have edited.
0: எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்.
1: One thing I know.
0: கர்த்தர் தான் குறித்த வேளையிலே செய்வார்.
1: God will do at the appointed time.
0: ஒருவேளை வெளியே சொல்லலாம், இது எப்படி வரும்?
1: Probably one may ask.
0: எப்படி வரும்?
1: How it would come.
0: நம்புகிறது அவராலே வரும்.
1: So when we believe it would come.
0: நான் அவரை நம்பினேன்.
1: I believe him.
0: அவராலே வரும்.
1: And it would come through him.
0: எனக்கு ஒன்று தெரியும்.
1: One thing I know.
0: வரும்போது.
1: When it comes.
0: தேவ மகிமையாய் வரும்.
1: It would come along with the glory of God.
0: வரும்போது.
1: When it comes.
0: 50 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வரும்.
1: It would come where 50 people
0: அது வரும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும்.
1: When it comes the glory of God.
0: நிச்சயமாய் விளங்கும்.
1: Definitely the glory of God.
0: தாமதிக்கவே மாட்டார்.
1: God would never delay.
0: Brothers
1: and sisters.
0: நம்முடைய தேவன் தாமதிக்கவே மாட்டார்.
1: Our God will never ever delay.
0: தாமதிக்கவே மாட்டார்.
1: He would never delay.
0: அவருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும்.
1: His glory would be manifest.
0: விசுவாசிப்பீர்களானால்.
1: You ought to believe.
0: லாசரு நேசித்தார்.
1: He loved Lazarus.
0: மரியாளை நேசித்தார்.
1: He loved Mary.
0: மார்த்தாளை நேசித்தார்.
1: He loved Martha.
0: பட் அவருடைய வாழ்க்கையில தான் தாமதித்தார்.
1: In their life we find Jesus delay.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது.
1: The word of God says.
0: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்க நினைக்காதீங்க தீமையாய் நடக்குன்னு சொல்லி. எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுவார்.
1: God will bring matters.
0: முடிய பண்ணுவார்.
1: He will bring matters.
0: I love you, Jesus.
1: Jesus, I love
0: you. I love you.
1: நான் நேசிக்கிறேன்.
0: I love you.
3: Jesus I love.
0: இல்லாதவர்களாய் எங்க அப்பா எனக்கு தீமை செய்யாத போது.
3: When my evil father was not able to.
0: நேசிக்கிற பரமபிதா.
3: My heavenly father will love.
0: எனக்கு ஏற்ற சமயத்திலே.
3: At the appointed time.
0: எனக்கு நன்மை செய்வார்.
3: He will bring about good.
0: நன்மையாய் முடிய பண்ணுவார்.
3: He will bring about good.
0: நன்மையாய் முடிய பண்ணுவார்.
3: He will see that it comes.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
3: How many of you believe that?
0: கர்த்தரை எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
3: Let's all stand up.
0: Hallelujah.

0: ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே,
1: in the name of the Lord Jesus,
0: நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன்.
1: I tell you humbly,
0: you believe,
1: you ought to believe.
0: நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர்
1: you think,
0: கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்,
1: as to why the Lord is tarrying,
0: இவ்வளவு காலம் ஏன் தாமதிக்கிறார்,
1: why the Lord is delaying things.
0: நீண்ட காலம் காத்திருக்கிறதுனாலே
1: மகளே,
0: அந்த நாற்றத்தில் இருந்தான் அநேகரை ரட்சிக்க போறேன்.
1: Many would be saved through that.
0: அநேகரை விடுதலை ஆக்க போறேன்.
1: I would deliver many.
0: அநேகரை விடுதலை ஆக்க போறேன்.
1: I would deliver many.
0: நீ எனக்காக காத்திருப்பாயானால்,
1: if you would wait for me,
0: எனக்கு காத்திருக்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை.
1: Those who wait for me would never be put to shame.
0: குறித்த காலத்துக்காக உனக்கு தரிசனத்தை நான் வச்சிருக்கேன்.
1: At the appointed time I would give you the vision.
0: காத்திரு,
1: wait.
0: காத்திரு,
1: wait,
0: wait,
1: wait,
0: காத்திரு,
1: wait for the timings of God.
0: தாமதித்தாலும் வரும்.
1: Even if it delays, yet you will.
0: நான் நம்புகிறது,
1: whatever I believe,
0: என் கர்த்தராலே வரும்.
1: It would come through my life.
0: வரும்,
1: it would come.
0: Brother,
1: brother,
0: உன் நெருக்கத்தில் எங்கேயும் ஓடாத.
1: Do not run in your distress.
0: எந்த மனுஷன் உதவியும் தேடாத.
1: Do not seek the help of others.
0: எந்த நண்பனுடைய உதவியும் தேடாத.
1: Do not seek the help of your friends.
0: கண்மலையை நோக்கி பார்.
1: Look at the rock above you.
0: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் உனக்கு ஒத்தாசை வரும்.
1: Help will come from the Lord who created heaven and earth.
0: நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருக்கிறது.
1: It may be amazing to our eyes.
0: கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதா?
1: It will be done only through our
0: Lord. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
1: The Lord would bring your matters to pass.
0: கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
1: He would bring your matters to pass.
0: யோசித்து பார்.
1: Consider.
0: உன் பணத்தை நம்பாத.
1: Do not believe your money.
0: கைய நம்பாத.
1: Do not believe anything else.
0: நான் எதற்காயினும் கீழ்ப்படிய வேண்டுமா?
1: If you are to believe me.
0: நெடுகவே தேவனோடு போராடாதே.
1: Do not strive with the Lord for long.
0: Obey.
1: Got to obey God.
0: கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி.
1: Obey the word of God.
0: தாமதிக்கிறார் என்று நினைக்காத.
1: Do not feel that he delays.
0: தேவன் தாமதம் பண்ண மாட்டார்.
1: God would never delay.
0: எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் தேவன் செய்வார்.
1: God is able to do everything beautifully at the appointed time.
0: தேவன் நாறவிட மாட்டார்.
1: He would not.
0: நீ நினைக்கிற கதவை திறந்தா நாறி போயிடும்.
1: You think if you open the door it would stink.
0: நீ எந்த காரியம் நாறிரும்னு சொன்னியோ,
1: whatever you feel,
0: அதே காரியத்தை அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றதாய் தேவன் மாற்ற வல்லவர்.
1: That matter would be the reason to save men.
0: தேவன் மாற்ற வல்லவர்.
1: God is able to change.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: How many of you believe?
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: How many of you believe?
0: தேவன் காரியத்தை மாற்றுகிறார்.
1: God is able to bring matters.
0: தேவன் மாற்றுகிறார்.
1: He is able to bring matters, sister.
0: நீ எங்கே இருந்தாலும்,
1: wherever you are,
0: இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன்.
1: I tell you prophetically,
0: உன் காரியம் நாறாது.
1: Your matters will not stink.
0: உன் காரியம் நாறாது.
1: Your matters will not stink.
0: உன் காரியம் அநேகர் விடுதலை பெறுவர்க்கேதுவாய்.
1: So your matters God will bring.
0: அநேகர் கர்த்தருடைய கரத்தை காண
1: that others may see the hand of the Lord.
0: மாற்ற வல்லவர்.
1: My God is able to change.
0: மாற்ற வல்லவர்.
1: He is able to change.
0: இன்றைக்கு மாற்றுவார்.
1: He will change this day.
0: இந்த அற்புதத்தினாலாய் நினை.
1: This day is a day of miracle.
0: சோர்ந்து போகாதே.
1: Do not be weary.
0: நம்முடைய தேவன் வல்லவர்.
1: Our God is a mighty God.
0: வல்லவர்.
1: He is a mighty God.
0: அவருடைய வார்த்தை நிறைவேறும்.
1: His word would be fulfilled. His word would be fulfilled.
0: தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார்.
1: God will bring matters to pass.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you my God.
0: உமக்கு நன்றி.
1: Thank you my Lord.

அமேன். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கத்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. Hallelujah. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்ல, இல்ல நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen, but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாடப்படும்.

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டு? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அண்ட் சொல்ல, நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானிய படை அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கியது. யுத்தம் வெகு மும்முரமாயிருந்தது. அந்த சமயத்தில் நெப்ராஸ்காவின் நார்த் பிளாட் என்ற இடத்தில் உள்ள மக்கள் தங்கள் ஊர் வழியாக வெஸ்ட் கோஸ்டுக்கு செல்லும் ட்ரெயினில் தங்கள் ஊரைச் சேர்ந்த படை வீரர்கள் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டனர். எனவே தங்கள் சார்பாக போருக்கு சென்ற தங்கள் ஊர் வாலிபர்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள் மற்றும் கடிதங்களை எடுத்துக்கொண்டு நெப்ராஸ்கா மக்களில் 500 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டனர். ட்ரெயினும் வந்து சேர்ந்தது. ஆனால் அதில் வந்த படை வீரர்கள் நெப்ராஸ்காவை சார்ந்தவர்கள் அல்ல, தாங்கள் முன்பின் பார்த்திராத கென்சஸை சேர்ந்த படை வீரர்கள் என்று அறிந்து கொண்டனர். ஆனாலும் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்கள் மற்றும் பரிசு பொருட்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல மனமில்லாமல் ட்ரெயினில் வந்த மற்ற வீரர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றனர். அந்த நிகழ்வு படை வீரர்களுக்கும் நெப்ராஸ்கா மக்களுக்கும் ஒரு கனிவான தருணமாக அமைந்தது. 2 நாட்கள் கழித்து அந்த ட்ரெயினில் வந்த 26 வயது பெண் ஒருத்தி நெப்ராஸ்காவில் தங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பற்றி எழுதியிருந்தாள். மேலும் அந்த பெண் தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரை கடந்து வரும் அத்தனை போர் வீரர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தாள். அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட நெப்ராஸ்கா மக்கள் அன்றிலிருந்து 4.5 வருடங்களாக தங்கள் ஊரை கடந்து செல்லும் அத்தனை படை வீரர்களுக்கும் சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள், காஃபி, கேக் போன்றவற்றை வழங்கினர். 2ஆம் உலக மகாயுத்தம் முடியும் வரை சுமார் 60 லட்சம் படை வீரர்கள் நெப்ராஸ்கா மக்களால் ஆதரிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான பெருந்தொற்று காலகட்டத்தில் நாம் அனைவரும் வித்தியாசங்களை களைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றனர். கொரோனா வைரசுக்கு பெற்றோர் பலியானதால் அன்னாதைகளாக்கப்பட்ட சிறுவர்களை சிலர் பொறுப்படுத்துகின்றனர். சிலர் அரசின் நிவாரண பணிகளுக்கு உதவி செய்கின்றனர். பிரியமானவர்களே, நாமும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வசதிக்கேற்ப இப்படிப்பட்ட உதவிகளில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நற்கிரியைகளை செய்யவே தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எனவே விசுவாசிகளாக சபையாக ஒன்றிணைவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம், அழியும் மக்களை பாதுகாப்போம்.

நியாயாதிபதிகள் அதிகாரம் 9. ஜெருபாகாலின் குமாரன் அபிமேலேக்கு சிகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரிடத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, ஜெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமேலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமேலேக்கு வீணரும் போர்க்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் ஜெருபாகாலின் குமாராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் ஜெருபாகாலின் இளைய குமாரனாகிய ஜோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமேலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது ஜோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிஷிம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள எண் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருகின்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருகின்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமேலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தவமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் ஜெருபாகலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவர்களுக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தவமாய் இருக்குமானால் அபிமேலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமேலேக்கில் இருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமேலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று ஜோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமேலேக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமேலேக்கு இஷ்டவேளை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமேலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஜெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்த பலி அவர்களை கொன்றதோ அவர்களுடைய சகோதரனாகிய அபிமேலேக்கின் மேலும் தன் சகோதரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமேலேக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிலிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரருடைய சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி
வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலை ஆற்றி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமேலேக்கை சபித்தார்கள். அப்போது ஏபேதின் குமாரனாகிய காகால் அபிமேலேக்கு ஜார், சீகம் யார்கி, நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன? அவன் ஜெருபாகாலின் மகன் அல்லவாகி, சேபுல் அவனுடைய காரியக்காரன் அல்லவாகி, சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமேலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமேலேக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபுல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு, ரகசியமாய் அபிமேலேக்கின் இடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சிகிமுக்கு வந்திருக்கிறார்கள், கல் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள், ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோடு கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமேலேக்கு அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமேலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபுலோடே சொன்னான். அதற்கு சேபுல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ, திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனோமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபுல், அபிமேலேக்கை நாம் சேவிக்கிறதுக்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவாகி இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமேலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அபிமேலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமேலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபு காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராத படிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமேலேக்கு அவனோடிருந்த படையும் அபிமேலேக்கும் அவனோடிருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமேலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரி தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடி இருக்கிறது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்டது. அபிமேலேக்கு தன்னோடு எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமா என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமேலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரசன் அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரிகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமேலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பல துருக்கம் இருந்தது. அங்கே சகலம் புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமேலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரி ஒரு இயந்திர கல்லின் துண்டை அபிமேலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரி என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுடைய சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான்.
அபிமேலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமேலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். ஜெருபாகலின் குமாரன் ஜோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது.

பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது, அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களை நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே, பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால

அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லி கொடுப்போனா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு, எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசேயினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எரிஞ்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்துல, அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி அது கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதை பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க, இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கிவிட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார், வழிமறிச்சு கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, அந்த ரைட் ஓகே, சண்டை எல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம், அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம், கிடையவே கிடையாது. பாருமா, இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கதான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு,
ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்ப என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமி கடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசேயர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமி கடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிங்க சிலுவைக்கு போனாரு, அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருக்கிறோம். ஏன் பாட அனுபவிக்கிறோம், இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனாலதான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன், இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன், ஏன், இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகள் எல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நாம் இதிலேயே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும். உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்து கொள்ளுகிறது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அதை விட அற்புதமான ஒன்று இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதில் அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. சோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.

பாஸ்கருக்கு அவனுடைய கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது, வெளியிடங்களிலே வேலை செய்யும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வார இறுதி நாட்களை கழிப்பது எப்படி என்ற ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கான உதவித்தொகையை கண்டுபிடிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதற்காக பாஸ்கர் பல பெரிய கடைகளையும் கம்பெனிகளையும் அணுகி ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிக்க வேண்டும். இதை கேட்ட நேரத்திலிருந்து பாஸ்கருக்கு ஒரு விதமான பதட்டம். யார் யாரை எந்த நேரத்தில் பார்க்க முடியும், யார் யார் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்களோ என்ற ஒரே குழப்பத்தோடு இருந்தான். ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம் முதலாளியிடத்தில் போய் சம்பள உயர்வு கேட்பது என்பது ஒரு பதட்டமான பணிதான். அல்லது பக்கத்து வீட்டு வசிப்பவர்களிடத்தில் போய் இரவு நேரங்களில் உங்கள் நாயை அதிகமாக குறைக்க அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு தர்ம சங்கடமான காரியம்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை துணையிடம் போய் நாம் தவறிய ஒரு காரியத்திற்கு மன்னிப்பு கேட்பது என்பதும் கடினமான ஒன்றுதான். ஆனால் நம்மை படைத்த கடவுளிடம் நாம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை குறித்தும் நம்பிக்கையோடு நாம் போய் பேச முடியும். ஆனால் நம்மில் பலர் இப்படி கடவுளிடம் போய் கேட்க வேண்டிய காரியத்தை குறித்து கூட செயல்படாமல் இருக்கிறோம் என்பதுதான் வருத்தமான ஒன்று. இன்று உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கேள்விக்குறி எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக கடவுளிடத்தில் கூறுங்கள். இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேத புத்தகம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தைரியமாக நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கூறுவோமா?

வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.

0: அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள்
0: புல்லின் நடுவே
1: நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளர்வார்கள்.
0: ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரே ஒரு கோரஸை பாடிட்டு பேசுறேன், எனக்கும் கொஞ்சம் பலனா இருக்கும்.

0: தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். புல்லின் நடுவே வளர்கிற அலறி செடிகளை போல அதனாலே அவர்கள் வளருவார்கள். எதினாலே? அவர் ஊற்றுகிற ஆவியினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும். இதை தொடர்ந்து தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஏற்கனவே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது, அது முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணி, ஆமென், இந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை நடத்தி, ஆமென், இதுக்கு நேராய் நம்மை அதிகமாய் தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் இப்பொழுது முடிவது போல தெரியவில்லை. ஆனால் இன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். புல்லின் நடுவே அலறி செடிகளை போல. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. புல்லுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா வளருது. இஸ்ரவேலருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா வளர்றோம். அப்பான்னு சொல்றோம், இயேசுவேன்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தூரத்தில் இருந்த நம்மை அவர் கொண்டு வந்தார். சுபாவ கிளைகளை அவர் வெட்டி அந்த இடத்திலே தேவன் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து ஒட்ட வைத்தார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு, வளருகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மூன்று வார்த்தைகள், அதில் ஒன்றை நாம் தியானித்தோம். என்ன தெரியுமா? பயந்திரு. என்னதுக்கு பயந்திருக்கணும்? ஏன் பயந்திருக்கணும்? மேட்டிமை சிந்தை வராதபடி பயந்திரு. நீ வரவில்லை, அவர் தான் உன்னை கொண்டு வந்தார். நீ வந்து இணையவில்லை, அவர் வந்து உன்னை இணைத்து கொண்டார். இதை ஒரு நாளும் மறவாதபடி பயந்திரு என்று சொன்னார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, அது ரோமர் 11:21. இதை நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். அதே வார்த்தை இன்று ஒரு விஷயம் கூட தியானிக்க போகிறோம். 21 வாசியுங்கள்.
1: சுபாவ கிளைகளை,
0: சுபாவ கிளைகளை
1: தேவன் தப்ப விடாதிருக்க,
0: தேவன் தப்ப விடாதிருக்க
1: உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று,
0: உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று
1: எச்சரிக்கையாயிரு.
0: எச்சரிக்கையாயிரு, பயந்திரு. அப்புறமா எச்சரிக்கையாயிரு. என்ன எச்சரிக்கையா இருக்கணுமா? ஆமே, சுபாவ கிளைகளையே அவர் தப்ப விடவில்லையா? அதை குறித்து நான் சொன்னேன். மரத்தோடு சேர்ந்து வளர்கிற கிளையை வெட்டுவதை காட்டிலும் ஒட்டி வைத்த கிளையை வெட்டுவது ரொம்ப சுலபம். ஆமென். நாம் வந்து சுபாவ கிளைகள் அல்ல, தூரமாயிருந்தவர்கள், அவரால் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீ உன் ஸ்தானத்தை மறந்து ஓடாதபடிக்கு, ஆமென், ஏற்கனவே தகுதியுள்ளவர்கள் இருந்த இடத்தில் தான் இப்பொழுது நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன் என்பதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கிருபையை விருதாவாக்க மாட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், அவர் எச்சரிக்கையா இருக்கிறபடினாலே சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஆமென். அநேக காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை தியானித்தோம், என்னவென்றால் உன் தேவனையும் அவருடைய செய்கைகளையும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் என்று வேதனைப்பட்டார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்பட்டார்கள்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமேன், அந்த தகுதியை இழந்தார்கள் தெரியுமா? ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். தேவனை மட்டுமா மறந்தார்கள், தேவனுடைய செய்கைகளையும் மறந்தார்கள். ஒட்டு வைக்கப்பட்ட சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர்கள் ஏன் வெட்டப்பட்டார்கள் என்பதை நீ நினைத்து பார். அவர்கள் ஏன் வெட்டப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் என்னையும் மறந்தார்கள், என்னுடைய செய்கைகளையும் மறந்தார்கள். அப்படி என்றால் எச்சரிப்பு என்ன? தேவனையும் அவருடைய செய்கைகளை மறக்கிறவர்கள். ஆமென். சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. இன்று ஒரு காரியத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிற. நிறைய பேசணும் நினைத்தேன், ஆனால் அந்த எல்லாம் பேச முடியாது. ஒரே ஒரு காரியம், அது நன்றாய் தெரிந்த வசனமானாலும் கொஞ்சம் அதை ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம் தெரியுமா? ஆமென். 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 12 ஒன்று கொரிந்தியர் 10:12 வாசியுங்கள்.
1: இப்படி இருக்க
0: தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்
1: விழாதபடிக்கு,
0: மாறாதபடிக்கு முதலாவது மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இரண்டாவது ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? கவனியுங்கள், விழாதபடி எச்சரிக்கையாயிரு. விழுந்தவனுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் வராது. ஆமென். நிற்கிறவனுக்கே இந்த எச்சரிப்பின் சத்தம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. விழுந்தவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. விழுந்தவனை பார்த்து வேணா இப்படி சொல்லலாம், பார்த்து போக கூடாதா அப்படிம்பாங்க. நிற்கிறவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பார்த்து போ. ஆமென். என்ன மட்டும் ஏன் வான் பண்றார்? என்ன மட்டும் ஏன் வான் பண்றார்? ஏன்னா உன்னை நிக்க வச்சிருக்கிறார். ஆமென். விழுந்தவனுக்கு எச்சரிப்பு தேவை கிடையாது. விழுந்தவனுக்காக வருகிற வார்த்தை பரிதாப வார்த்தை. ஐயோ, யூதாசை குறித்து ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பரிதாப வார்த்தை. இவன் பிறவாதிருந்திருந்தால் நலமா இருக்குமே. பேதுருவை குறித்து வந்த வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நிற்கிறவனுக்கே எச்சரிப்பு. நிற்கிறவனுக்கே எச்சரிப்பு. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் இப்ப முதல்ல எங்க கை வைக்கிறார்னா சிந்தையில. ஆமா, இது பலமுறை சொன்னாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன், கவனிங்க. எப்பவுமே எங்க நின்னாலும் எவ்வளவு உயரத்துல போய் நின்னாலும் ஒன்றை மறக்க கூடாது, நான் நிற்கவில்லை, கர்த்தரை நிற்க வச்சிருக்கிறார். தன்னை நிற்கிறேன் என்று என்ன ஆரம்பிச்சிட்டா அவன் விழ ஆரம்பிச்சிட்டான் அர்த்தம். நேபுகாத்நேச்சார் ஆமென் தான் கட்டின பாபிலோனை பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னும் அவன் மேடை கட்டி பேசவில்லை, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான், ஓ நான் கட்டின பாபிலோன் அல்லவா நான் என்று தூக்கி பிடிச்சான் பாத்தீங்களா. அப்படியே கீழே தள்ளிட்டாரு. சபைக்கு தேவன் எச்சரிக்கிறார், கவனமாய் கேளுங்கள். உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, ஆண்டவருக்கு விஷயம் நம்மை நிற்க வைப்பது. நான் திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது, ஆண்டவருக்கு விஷயம் நம்மை நிற்க வைப்பது. ஒரு உயர்வு என்னை விழத்தள்ளுமானால் நான் நிற்கணும்னு அவர் ஆசைப்படுறதுனால அந்த உயர்வை தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். காரணம், நான் அபிமலேக் அல்ல, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஊரில் போய் தங்குவார். அங்கே தங்கும் போது புதிய ஊர். அப்போ ஆபிரகாம் பார்ப்பாரு, சாராள் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால ஆமே என்னுடைய மனைவின்னு தெரிஞ்சிட்டுன்னா என்ன கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அபிமலைக்கிட்ட சொல்லுவாங்கள. என்ன சொல்லுவார்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இது என்னுடைய சகோதரி என்று சொல்லுவாங்க. சகோதரின் சொன்னதும் அபிமலைக்கு பார்த்துட்டு சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துட்டு போயிடுவார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரே ஏக்கம், ஆண்டவரே. ஆனால் நைட்டு ஆண்டவர் அபிமலைக்கிட்ட பேசுவார், நல்ல கவனமாக கேளுங்க. அபிமலைக்கிட்ட பேசுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க.
1: தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய்.
0: என்ன ஒரு வார்த்தை! ஹல்லேலூயா! நீ செத்த. ஆமே ஆமே. அவனுக்கு என்ன ஆண்டவரே, இந்த ஸ்திரீகளால் இவ்வளவு பிரச்சனையா? ஆமா, ஹல்லேலூயா. நீ அழைப்பித்த இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வார்த்தை 4வது வசனம்.
1: அபிமலேக்கு அவளை சேராது இருந்தான், ஆகையால்
0: ஆகையால் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு கரங்களை உயர்த்தி சத்தமா தடுக்கணும் நினைக்கிறவங்கள்ட்ட எச்சரிப்பின் வார்த்தை வரும். என்ன வார்த்தை? இது புசிக்கிற நாளில் நீ ஆமே. இவன் விழணும்னு நினைக்கிற பிசாசு என்ன சொல்லுவான்? இது புசித்த நீ சாகவே. ஆமே. என்ன கிருபை! அந்த கிருபை, இந்த கிருபை, மேல கிருபை, கீழே கிருபை. ஆண்டவர் நீ சாகவே சாவா என்று சொல்வது நீ சாக கூடாது என்பதற்காக, பிசாசு நீ சாக மாட்டா என்று சொல்வது நீ சாக வேண்டும் என்பதற்காக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. விழுகிற நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானித்த போது நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், கவனிங்க, இப்படி ஒரு பாவம் செய்யும் போது எத்தனை பேர் தடுக்கப்படுகிறீங்க? ஹலோ, ஒரு அபிமலேக்கு புறஜாதியான் தடுக்கப்படுகிறான். என்ன நடுக்கத்தோடு சொல்றேன்னா, தடுக்கப்படலன்னா நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். தனது வார்த்தையை நடுக்கத்தோடு சொல்றேன், என்ன தான் விழுந்தவனுக்கு அல்ல எச்சரிப்பு, நிற்கிறவனுக்கு தான் எச்சரிப்பு. நடுக்கத்தோடு சொல்றேன், பயத்தோடு சொல்றேன், வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பதால சொல்றேன். ஆனால் சொல்லணும், சொல்லணும், நான் தடுக்கப்படவில்லை என்றால் விழுந்துட்டேன்னு அர்த்தம். நான் தடுக்கப்படுகிறேனா? அப்பா என்ன நிக்க வச்சீங்களேப்பா, ஸ்தோத்திரம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே இதுல நடுவு கிடைக்கிற சத்தம் உன் காதல கேட்கல, நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். கேட்குது, நான் நீ நிக்கிறேன்னு அர்த்தம். ஆமே, துணிகரமான பாவம் செஞ்சு இங்க வந்துட்டு ஆண்டவர் பழைய மாதிரி என்ன கண்டிக்கல, என்ன தடை விடுறாருன்னா, விழுந்தவனுக்கு பரிதாப வார்த்தை தான், நிக்கிறவனுக்கு தான் எச்சரிப்பின் வார்த்தை. திருப்ப சொல்றேன், நல்ல கவனமா கேளு சபையே, ஆண்டவரே கேட்க வாங்கப்பா. விழுந்தவனுக்கு தான், விழுந்தவனுக்கு அல்ல எச்சரிப்பு, நிக்கிறவனுக்கு. அபிமலைக்கு தடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு ஆபிரகாம் சந்ததியை தடுக்க முடியாதா? ஓ ஜீசஸ், நீ துணிகரமா விளையாடுறியா? பரிதாபப்படுகிறது பரலோகம். நிக்கிற நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ விழுந்து வருஷம் ஆச்சுன்னு சொல்றார் ஆண்டவர். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தடுக்கிறாரா? நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை நைட்டு தடுக்கிறாரா? தடுக்கணும், இல்லைன்னா சம்திங் ராங். அவர்கிட்ட இல்லை, உன்கிட்ட. நான் ஒரு துணிகரமான செயலை செய்ய போகிறேன், தேவன் என்னை தடுக்கலைன்னா நான் செய்கிறதை அவர் நியாயப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் அல்ல, நான் விழுந்துட்டேன் அர்த்தம். ஆமென், ஆமென். சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய் பேசுகிறதை கர்த்தர் தடுக்கிறார்னா சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். துணிகரமா அடிச்சு விடுறீங்க, ஆனா இங்க வந்து ஆவில நிரம்புறீங்கன்னா பரிதாபப்படுறாருன்னு அர்த்தம். காரணம் இல்லாமல் தடுக்கணும். தடுக்கப்படுகிறவன் பாக்கியவான், தடுக்கப்படுகிறவன் பாக்கியவான். இரவுல தடுத்தார், அடுத்த நாள் ஆசீர்வதித்தார். இரவுல அடுத்த நாள் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமை வச்சு ஜெபிக்க வைக்கிறார. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். அபிமலைக்கின் மனைவி மாத்திரமல்ல, அந்த வேலைக்காரிகள், அந்த பட்டணத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், இன்று எச்சரிப்பை தேவன் தந்து தடுக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, நாளை உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். எச்சரிப்பு விழுந்தவனுக்கு அல்ல, நிற்கிறவனுக்கு. ஒன்று கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் இல்லை. ஆமென், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 12.
1: இப்படி இருக்க
0: 11 இருந்து வாசிங்க.
1: இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக,
0: திருஷ்டாந்தங்களாக
1: அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு,
0: உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு
1: எச்சரிப்பு உண்டாகும்படி,
0: எச்சரிப்பு உண்டாகும்படி
1: எழுதப்பட்டும் இருக்கிறது.
0: ஆமென், நல்ல கவனிங்க. பைபிள்ல இஸ்ரவேலர் சரித்திரத்தை எழுதுனது சண்டே ஸ்கூல்ல படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு இல்ல, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும், அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எஸ், நாமும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். கூக்குரல் இட்டார்கள், நாமும் கதறினோம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, மீட்பு கிடைக்காதா என்று. கர்த்தர் என்ன செய்கிறார், மோசே அனுப்பினார். நமக்காக ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள், நாமும் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், நானும் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்டோம். அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நடத்துதல், இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 5வது வசனத்தை வாசிங்க, 5வது வசனம்.
1: அப்படி இருந்தும்
0: இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு இருந்தும் பெற்றிருந்தும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் அவர்களில்
1: அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை.
0: ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருந்தும் இருக்கிறீங்களா, வந்துட்டீங்களா, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, ஹல்லேலூயா. அப்படி இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றும் அநேகரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருந்தது இல்லை. ஆமென் சொல்லுங்க. எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள். எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள். இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள்.
1: கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால்,
0: கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால்,
1: இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய்,
0: இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய்,
1: பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு
0: கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருந்தால், நாம் அபிஷேகம் பெற்றிருந்தால் என்று அங்கு சொல்லாமல் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் காலேப் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். ஏன்? இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம், ஆமென், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்ட ஜனம், மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனம், இவ்வளவு தகுதி பெற்றும் அநேகர் வனாந்தரத்தில் விழ காரணம் என்னவென்றால், அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம் கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நம்ம ஞானஸ்நானம் பெற்ற மெஜாரிட்டி, நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய ஓட்டத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. விழாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் பிரியப்படுகிறவர்களாகவும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் பேசுகிற வார்த்தை, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விழாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் பிரியப்படுகிறவர்களாகவும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். தேவன் பிரியப்பட்டால், யாக்கோபு நிருபத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஜீவ கிரீடம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யோசுவா தன்னுடைய வயது நாட்களிலே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்கள். ஏன்? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. கொரிந்து சபைக்கு எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் கடைசியில இப்படி பவுலை கொண்டு எழுதி வைத்தார். 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் என்று நினைக்கிறேன், இப்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இதோ கர்த்தர் வருகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, சூப்பர், நான் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பட்டாச்சு, பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, டிக்கெட் இருக்கு, எப்ப வந்தாலும் ரெடி, ரெடியா? ஆமென். சிலருக்கு 3 இருக்கும், ஆனா இமிகிரேஷன்ல பிளாக் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. சில இமிகிரேஷன்ல போனா 3 இருக்கும், ஆனா திருப்பி அனுப்பிடுவாங்க. இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான். ஆமே, சிவந்த சமுத்திரத்தின் வழியில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆமே, மேகஸ்தினால் ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்டவர்கள். ஏன்? கண்மலையில் இருந்து தண்ணீரை குடித்தவர்கள், வான அப்பத்தை புசித்தவர்கள். நாமும் அப்படித்தானே. அவருக்கு சரீரத்துக்கு அடையாளமாய் அப்பமும் இரத்தத்துக்கு அடையாளமாய் ரசமும் குடிக்கிறோம். அப்படி இருந்தும் அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. கர்த்தர் பிரியப்படுகிறவர்களை தான் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க ஆமேன் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமேன். ஹாலலூயா, ஆமேன். பிரியப்படவில்லை. ஏன் பிரியப்படவில்லை என்று அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவங்க ஈச்சித்தார்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள், அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இதெல்லாம் நான் தெளிவ டீட்டெயில பேச விரும்பவில்லை, காரணம் இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில நிறைய பேசியாச்சு, இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் கொண்டு வந்த சொல்ல வேண்டிய சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அவர் என் மேல பிரியமா இல்லைன்னா, ஆமென், யோனாவின் ஓட்டம் போல தான் மாறும். அவர் என் மேல பிரியமா இந்த பாதையில் அவர் பிரியப்படலைன்னா, ஹல்லேலூயா. நான் இதை மெடிடேட் பண்ணும்போது சிரித்து கொண்டல்ல, நடுக்கத்தோடு மெடிடேட் பண்ணேன். ஆமே. ஒரே ஒரு கேள்வி, தேசம் போற போக்க பார்த்தா நம்முடைய நாட்களிலே இயேசு வருவார்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு பவுலே அப்படி நினைக்கும் போது இன்னைக்கு நாம நினைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டவன் கை தூக்குங்க, ஞான ஸ்நானம் எடுத்தவன் கை தூக்குங்க, அபிஷேகம் பெற்றவன் கை தூக்குங்க, கர்த்தருக்கு பிரியமானவங்க கை தூக்குங்க. வனாந்தரத்திலிருந்து தன் நேசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று ஒருவளை பார்த்து கேட்டார்கள். ஆமென். எருசலேமில் குமாரத்திகள் இல்லையா? இருந்தார்கள். ஆனா நேசருக்குரியவளாய் ஒருவள் தான் காணப்பட்டாள். ஆமென், ஆமென். இவர்கள் இச்சித்தார்கள், இவர்கள் முறுமுறுத்தார்கள், இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், இவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியப்படவில்லை. அநேக இடங்களிலே தேவ கோபம் மூண்டது. கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் தேவ கோபம் மூண்டுச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்படின்னு எகிப்திலேயே ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். ஆனால் எங்கே தேவ கோபம் மூண்டது என்று நீங்கள் அதிகமாய் கவனித்தால், இன்னைக்கு எல்லாம் சொல்ல டைம் இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னாகுமோ 11 அதிகாரத்திலும் என்னாகுமோ 21 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னாகுமோ 11 11

0: மோசேக்கும் விரோதமாக பேசி
1: பேசி
0: நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி
1: நாங்கள் சாகும்படி
0: நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன
1: வரப்பண்ணினது என்ன
0: அப்பமும் இல்லை
1: அப்பமும் இல்லை
0: தண்ணீரும் இல்லை
1: தண்ணீரும் இல்லை
0: இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கு
1: இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு
0: வெறுப்பா இருக்கிறது என்றார்
1: 11 சொல்றாங்க இந்த மன்னாவை தவிர ஒண்ணும் இல்ல 21 சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு மனதுக்கு 11 தேவ கோபம் இறங்கினது அநேகர் வாதையினால் அடிபட்டார்கள் 21 கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அநேகர் மாண்டு போனார்கள் நல்ல கவனிங்க முறுமுறுத்த எல்லா இடத்திலையும் அடித்தாரா இல்ல அண்ணா மன்னாவுக்கு எதிரானவர்களை ஆண்டவர் விடல மன்னாவுக்கு எதிரானவங்க பரலோகத்துக்கு வேண்டான்றாரு ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார் பரலோகம் வெறுமையாக்கின பரலோகம் வெறுமையா இருந்தாலும் இருக்குமே தவிர ஒரு நாளும் பாவிகளை வச்சு பரலோகத்தை நிரப்ப மாட்டார்ன்னு சொன்னார் இளையகுமாரன் திரும்பி வந்தது தகப்பன் ஓடி கட்டி அணைத்தது உண்மைதான் ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னா தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை போட்டுதான் ஆகணும் நல்ல கவனமா கேளுங்க முறுமுறுத்த இடத்துல எல்லாம் அடிச்சாங்களா இல்ல அப்படின்னா எகிப்திலே கதையை முடிச்சிருக்கணுமே ஆனா மன்னாவுக்கு எதிரானவர்களை அடித்தார் மன்னாவுக்கு எதிரானவர்கள் பிதாவுக்கு எதிரானவர்கள் மன்னாவுக்கு எதிரானவர்கள் பரலோகத்துக்கு எதிரானவர்கள் மன்னாவுக்கு எதிரானவர்கள் நித்தியத்துக்கு எதிரானவர்கள் இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது இந்த மன்னா எதற்கு அடையாளமா இருக்கிறது என் ஆண்டவர் சொன்னார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6 48 முதல் வாசியுங்கள் யோவான் சுவிசேஷம் 6 48 முதல்
0: ஜீவ அப்பம் நானே
1: ஜீவ அப்பம் நானே
0: பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும்
1: மரித்தார்கள்
0: புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்
1: மறியாமல் இருக்கவும்
0: வானத்திலிருந்து இறங்கின அப்பம்
1: இதுவே அடுத்த வார்த்தை
0: வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம்
1: நல்ல கவனமா கேளுங்க இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது அன்று மன்னாவை வெறுத்தவர்களை மன்னா வேண்டாம் என்று சொன்னவர்களை எப்படி தேவன் வேண்டாம் என்று தள்ளினாரோ அப்படியேதான் இன்று கிறிஸ்துவை வெறுத்தவர்களை மன்னாவை தவிர வேற ஒண்ணு இல்லை நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னா நீங்க இருக்கிறீங்க எனக்கு வேற ஒண்ணு இல்லையே இந்த மன்னா எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது அன்று எப்படி மன்னாவை வெறுத்தவர்களை பரலோகம் தள்ளினதோ பரலோக பிதா தள்ளினாரோ அப்படியேதான் இன்று கிறிஸ்துவை வெறுத்தவர்களை ஆமென் ஆமென் பரலோகத்தால ஏற்றுக்கொள்ளவே முடியாது மன்னாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு பரலே பழைய பாடல சொல்லப்பட்டதெல்லாம் நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் சாயல் இந்த மன்னா கிறிஸ்துவின் சாயல் ஒரு 5 காரியத்தையும் மன்னாவையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு 5 காரியத்தை வேகமாக சொல்கிறேன் அதை தள்ளினவங்களை ஆண்டவர் ஏன் அடித்தா இன்னைக்கு அப்படியே கிறிஸ்துவை தள்ளுகிறவர்களுக்கும் அதே கதி தான் என் ஆண்டவர் அதுதான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே சொன்னார் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா கொஞ்சம் முன்னாடி சத்தமாக இயேசுவேன்னு சொல்ல சொன்னேனே அது ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க ஒரு விஷயம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏசப்பா ஆமே நல்ல கவனமா கேளுங்க இந்த மன்னா வானத்திலிருந்து அருளப்பட்டது இந்த மன்னா வானத்திலிருந்து பிதாவினால் அருளப்பட்டது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் பிதாவோடு இருந்தவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தவர் ஆண்டவரே சொல்லுகிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இன்னும் புரியும்படியாக அன்று பிதா தன் ஜனங்களுக்கு மன்னாவை வானத்திலிருந்து இறக்கினது போல நமக்காக ஆமென் யோவான் 3:16 ஆமென் நாம் பிழைக்கும்படியாக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆமென் தந்தரதி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் ஆமென் சொல்லுங்க இரண்டாவதாக இந்த மன்னா என்ன தெரியுமா 16:14 வாசிங்க யாத்திராகமம் 16:14 ஆமென் 16:14
0: பெய்திருந்த பனி நீங்கின பின்
1: நீங்கின பின்பு
0: இதோ வனாந்திரத்தின் மீது

0: உருட்சியான ஒரு சிறிய வஸ்து,
1: ஒரு சிறிய வஸ்து, ஒரு சிறிய வஸ்து, வாசிங்க,
0: உறைந்த பனிக்கட்டி பொடியே தன்னாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திர அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள்.
1: இது என்ன என்றார்கள்.
0: அப்பொழுது மோசே
1: மோசே
0: நோக்கி
1: இஸ்ரவேலர் நோக்கி
0: இது கர்த்தர் உங்களுக்கு
1: இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற அப்பம். நல்ல கவனமாய் கேளுங்கள். ஒரு சிறிய வஸ்து, இந்த மன்னா ரொம்ப சிறியது. எஸ், என் ஆண்டவர் அவர் சிறியவர் அல்ல. நாம் பிழைக்கும்படியாக அவர் தம்மை சிறியதாக்கி இந்த பூமியில இறங்கி வந்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஏன் சிறியதாக்கி வந்தார். நாம் தேவதூதரிலும் சிறியவர்களாய் படைக்கப்பட்டபடியினால் தம்மை தாமே வெறுமையாக்கி அவருடைய மகத்துவத்தை சொல்லி தீராது. சாலமோன் அவர் பிதாவுக்கு சமம். அவர் பிதா எப்படியோ அப்படிதான் குமாரன். சாலமோன் தேவனை குறித்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த பெரிய தேவனுக்கு நான் கட்டற ஆலயம் எம்மாத்திரம். அந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத. எஸ், அந்த பூமியிலே நாம் பெரிதாய் பார்ப்பது சூரியனை, இரவு நேரங்களில் தெரிகிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்படுகிறது அவைகள் எல்லாம் சூரியனை விடவும் பல மடங்கு பெரியதாம். அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத. எத்தனை பேருக்கு தேவனை துதிக்க முடிகிறது? இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய தேவன், அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். ஆனால் நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன். ஹல்லேலூயா. மன்னா சிறியதானதல்ல எங்களுக்கு பெரிய விஷயம். என் ஆண்டவர் தம்மை வெறுமையாக்கி வந்ததை. ஹல்லேலூயா. எத்தனை

0: Indha mannava thallana avaru sirichittu va makkale va na solittu irpar. Yesu vendan sonna paralam solla nee enak vendaango. Edhukku nama paralogatha vaanchikiran theriyuma? Anga jeeva thanni ulla nadi irukkradunalaya? Anga thoodaral irukkradunalaya? Engatta ketta na solluva? Anga Yesu irukkradunala. Anga Yesu irukkradunala. Yesu irukkradunala enak paralogam poi daagano. Naame enak avara paathu daagano. சிறியதாய் ஜனங்கள் சிறியதுனால இது என்னதுன்னு கேட்டாங்க. இதுதான் இளம் துளிரை போல வருகிற இவர் யார்? இவருக்கு அழகு இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அப்படியே வாராரு. அண்டு மோசே கை காட்டினான், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். இயேசு வந்தபோது யோவான் ஸ்நானகன் கை காட்டினார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவருக்கு மகிமை. ஓ, அவருக்கு அழகில்லை, சௌந்தர்யம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. எதற்காக அவர் தள்ளப்பட்டார்? எதற்காக தள்ளப்பட்ட நம்மை சேர்த்துக் கொள்ள? அவர் தரித்திரரானார், எதற்காக தரித்திரரான நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க? அவர் பலவீனரான, எதற்காக நம்மை பலப்படுத்த? அவர் பாவமானார், எதற்காக நம்மை நீதிமான்களாக்க? அவர் சாபமானார், எதற்காக நம்மை ஆசீர்வதிக்க? இந்த சிறிய வஸ்து. ஆமென். மூன்றாவது நேரம் இல்லை, அதே 16:14 வாசிங்க. யாத்திராகமம் 16:14.
1: பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு
0: சிறிய வஸ்து. உருட்சியானது என்னது?
1: உருட்சியான,
0: உருட்சியானதுனா ரவுண்ட். அப்படின்னா அதுக்கு எட்ஜு கிடையாது, எட்ஜு கிடையாது. ஒரு பக்கம் அப்படியே சாஃப்டாகவும், இன்னொரு பக்கமும் அப்படி கூர்மையும், அப்படி கிடையாது. எந்த பக்கத்தை பார்த்தாலும் மெதுவாக இருக்கும், எந்த பக்கத்தை பார்த்தாலும் ஒரு சின்ன குறை இருக்காது, ஒரு சின்ன எட்ஜ் இருக்காது. எந்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் ஒரே ஆச்சரியம், அது உருட்சியானது. என் ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தப்பட்டார், வேத பாரகர் முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. ஏரோதுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க, அவரை எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் தேவகுமாரன் தான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் ஹல்லேலூயா. இது உருட்சியானது. இந்த மண்ணாவை வெறுத்தவர்களை பரலோகம் ஏன் வெறுத்தது? இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. அவர் சிறியதாய் வந்தாரா? ஆமே. இன்னைக்கு நான் குளிக்கும் போது அப்படியே வாயில சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி சின்னதாய் வராரு. ஆமே. பேதுரு கூட போட்ல, சகையு கூட வீட்டில், ஜனங்க கூட ரோட்டில், கள்ளர்கள் கூட சிலுவையில், என் கூட, என் கூட, என் வீட்டில், என் கார்ல, என் பைக்ல. ஓ ரா பா கா தா ரா லா ரா ஹந்தா ரா கா டா ரா போ ஜீசஸ். எந்த பக்கம் அவரை திருப்பி பார்த்தாலும் ஆமென். அதுதான் பேதுரு எழுதி வைத்தார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஆமென் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த மண்ணால் வெறுத்தவங்களை தள்ளுறது இல்ல, கையங்கால கட்டி போடும் பாரு. எதை மறந்தாலும் இயேசு மறக்காத. இன்னைக்கு நீ இவ்வளவு வர காரணம் இயேசு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாலாவது யாத்திராகமம் 16:35.
1: இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள்.
0: புசித்தார்கள். அடுத்து
1: அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள்.
0: இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல கொண்டு போய் சேர்த்தது. இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை பிழைக்க வைத்தது. இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ வைத்தது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் சொன்னார், என்னை புசிக்கிறவன் பிழைக்கவே பிழைப்பான், பிழைக்கவே பிழைப்பான். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள், இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஏன் அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள்னா, அந்த மன்னாக்கு ஒரு வேலிடிட்டி உண்டு, 24 hours. ஆனால் இந்த மன்னாக்கு வேலிடிட்டி கிடையாது. நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறேன். மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புறவங்க ஜமீன் மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளை மாதிரி கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இந்த மண்ணா தான் என்னை பிழைக்க வச்சு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மண்ணா தான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு வார்த்தை, இந்த மண்ணா என்னை கானான்ல கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கேளுங்க, போராட்டங்கள் நெருக்கங்களை கண்டு கலங்காதே. உனக்குரிய வாசஸ்தலம் ஆயத்தமாகும் மட்டும் உன்னை வாழ வைப்பாருங்க. ஆயத்தமான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்க. நல்ல கைய தட்டி ஆமென். உனக்குரிய வாசஸ்தலம் ஆயத்தமாக மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே. ஆயத்தமான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்கே. அதே பிரசங்கில ஒரு வார்த்தை உண்டு, காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? சில சொல்லுவாங்க, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும், வெயிட் பண்ணு, எடுத்து ஒண்ணு எங்க கொண்டு வைக்கிறதுக்கு? ஆண்டவர் நிறைய வாசஸ்தலங்கள் உள்ள, அதில் 304வது நம்பர் ரூம் அப்படிலாம் தர மாட்டேன். தந்த பெஸ்ட் தருவேன், இல்லாட்ட தர மாட்டேன். செய்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும், இல்லாட்ட பேசாமல் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். வாசஸ்தலம் உருவாகும் வரைக்கும் வாழ வைப்பார் இங்கே. வாசஸ்தலம் உருவான பிறகு வாழ வைப்பார் அங்கே. ஓ ரபலரதனந்தரியலரதரகரதரா, நல்ல கரங்களை தட்டி ராகா பாஷாந்தரா. எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் ஆமென் உனக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்ச்சிகள் தந்திரங்கள் ஆமென் இதை கண்டு கலங்காதே. வாசஸ்தலம் உருவாகும் மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே. வாசஸ்தலம் உருவான பிறகு உன்னை வாழ வைப்பார். ஒரு பாட்டி கப்பலில் பயணித்து கொண்டிருந்தாங்களா, அவளுடைய மகள், அவளுடைய மகள் அடுத்த ஒரு நாட்டில் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஒரு மகன் உண்டு, அந்த மகன் இறந்து விட்டான். அப்போ திடீரென்று கப்பலில் பிரச்சனை, கடல் கொந்தளிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் மூழ்கி விடும் என்கிற நிலையில் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ எல்லாரும் அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பாட்டி இப்படி ஹாயாக சேரில் உட்காந்துருக்கிறாங்களா. அப்போ கேட்டாங்களா, பாட்டி உங்களுக்கு பயம் இல்லையா பாட்டி? ஆமென். ஆண்டவ பாட்டி சொன்னாங்களா, கப்பல் கரை சேர்ந்தா என் மகளை பார்ப்பேன், கப்பல் மூழ்கிச்சுன்னா என் மகனை பார்ப்பேன். ஹலோ, கப்பல் கரை சேர்ந்தால் என் மகளை பார்ப்பேன், எனக்கு மகளையும் பிடிக்கும், மகனையும் பிடிக்கும், கப்பல் மூழ்கிச்சுன்னா என் மகனை பார்ப்பேன். ஆமென். ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம். கரை சேர்ந்தால் இங்கே நான் காண வேண்டிய எளிமை பார்ப்பேன், கரை சேரலையா கானானை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன். ஆமென், ஆமென். இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. வாசஸ்தலம் உருவாக மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே. வாசஸ்தலம் உருவான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்கே. ஐந்தாவது இது சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நம்ம பந்திக்கு ஆயத்து போறான் ரொம்ப. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த மண்ணா காலையில், இந்த மண்ணாவை நீ சுதந்திரிக்கணும்னா காலையில் உன் வீட்டு வாசல இந்த மண்ணாவுக்காக திறக்கணும். இந்த மண்ணை உன் வீட்டுக்குள்ள வந்து கிடக்காது, நீ வாசலை திறந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகணும். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை, யாரை பார்த்து சொன்ன தெரியுமா, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்ன சபையை பார்த்து சொல்றான், தட்டுறேன், சத்தத்தை திறந்தா, கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். நான் ஒன்னே ஒன்று கேட்டு செவிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கொஞ்ச நேரத்தில் போஜனம் பண்ணப்போ, எத்தனை பேர் இதய கதவை திறந்து இயேசுவோடு கூட போஜனம் பண்ண போறோம், எத்தனை பேர் இதய கதவை திறந்து. எவ்வளவு நாள் தட்டி இருப்பாருமா? நீ வாசல் திறக்காததுனால இங்கே உனக்கு சில சுகங்கள் கிடைக்கலாம். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவுள். எத்தனை முறை தட்டினார் தெரியுமா? எத்தனை காலை வேளையில தட்டினார் தெரியுமா? எத்தனை முறை ஆரம்பத்தில் இஸ்ரவேலருக்கு மன்னா தேனிட்ட பணி ஆரம்பம். போக போக இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆமாப்பா, கடைசி வர உன் கூட வர்றது இந்த ஜீவ அப்பந்தான். வேற யாரும் இடையில வந்த உறவெல்லாம் இடையில போய்விடும். ஆனா தாயின் கருவில் தோன்றினது முதல் நான் அவரால் ஆதரிக்கப்பட்டது மகிமையில சேர் வரைக்கும் இடையில வந்த உறவுக்காக. எத்தனை பேர் தனியா போஜனம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இயேசுவோடு போஜனம் பண்ண போறீங்க?

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆசீர்வாதம் ஆக்குவார் என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 23:5. உன் தேவனாய கத்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம் தேவன் சாபங்களை முறிக்கிறவர். சாபங்கள் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதமான நீரூற்றை பொங்க பண்ணுகிறவர். சாபங்கள் ஒரு மனிதனை தாக்கும் போதுதான் அவன் அதன் கொடிய கோர வல்லமையை உணர்கிறான். ஐயோ, இந்த சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்று தத்தளிக்கிறான். சில சாபங்கள் தேவனிடத்திலிருந்து வருகின்றன. சில சாபங்கள் நியாய பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகின்றன. சில சாபங்கள் மனிதர் தங்களுக்கு இழைத்த துரோகம் தாங்க முடியாமல் மனங்குமுறி மற்றவர்களை சபிப்பதனால் வருகின்றது. வேறு சிலர் சாபங்களை தங்கள் மேலேயே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சுமக்கிறார்கள். ஆதி மனிதன் பாவம் செய்த போது அவன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. எங்கு பார்த்தாலும் முட்கள் கண்களை குத்தும், முட்கள் உள்ளத்தை பிழியும். முட்கள் ஐயோ, இந்த சாபமான முட்களிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று மனிதனை ஏங்க ஆரம்பித்தது. தேவனால் வந்த சாபத்தை தேவன் முறிக்க வேண்டும். ஆகவேதான் தேவனாய கர்த்தர் இயேசு என்கிற பெயரிலே பூமிக்கு இறங்கி வந்தார். சாபத்திற்கு அடையாளமான முள்ளை முள்முடியாக தன்னுடைய சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கள் அவருடைய தலையை ஆழமாக கிழித்தன. சாபத்தின் வேதனையை அந்த முட்கள் மூலம் அவர் உணர்ந்தார். முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையிலிருந்து இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். ஒரு மனிதன் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக நின்று, என் தேவனே, எனக்காக சாபமானீரே, அந்த முள்முடியில் வழிகிற இரத்தத்தின் மூலம் என் சாபங்களை மாற்றியறளும் என்று கதறும் போது கத்தர் ஒவ்வொரு சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அமெரிக்க தேசத்திலே ஒரு சாபம் இருந்தது. நீக்ரோ மக்களை எல்லாம் அவர்கள் பிடித்து அடிமைகளாக்கி ஆடு மாடுகளை விற்பதை போல ஏலம் போட்டார்கள். அந்த அடிமைகள் தங்களுடைய நீதி நியாயங்களை எல்லாம் எங்கு சொல்ல முடியும்? எங்கும் சொல்ல முடியாது. ஆப்ரகாம் லிங்கன் அந்த அடிமைகளின் நிலைமையை உணர்ந்து அவர்கள் மேல் மனது உருகினார். அடிமைகளுக்கு விடுதலையையும் தேசத்திலே சுதந்திரத்தையும் கொடுத்து சட்டம் இயற்றினார். ஆனால் அந்தோ அவர் இயற்றிய சட்டத்தை எதிர்த்து ஒருவன் அவரை ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். அவரது பிரேத ஊர்வலத்தில் திரளான நீக்ரோக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஒரு நீக்ரோ பெண்மணி கூட்டத்தின் மத்தியிலிருந்து தன் பிள்ளையை உயர்த்தி காண்பித்து, அதோ அவரை பார், அவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார். அதை எல்லோரும் கேட்டு கண்ணீர் சிந்தினார்கள். தேவ பிள்ளைகளே, என் சாபத்தை மாற்றும் என்று கர்த்தரிடம் கதறி ஜெபியுங்கள். அவர் நிச்சயம் மனம் இறங்குவார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 இவ்வாறு கூறுகிறது. ஆம் அன்பார்ந்த தேவஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளையும் உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் செய்கிற தெய்வமே, உமை நோக்கி தங்கள் சத்தத்தை உயர்த்துகிற ஒரு பிள்ளைகளை நீங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க சத்தம் ஒரு செவிகளில வந்து ஏறிட்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ள

பூர்ணமான இந்த தயவையும் எங்களுக்கு தாராளமாய் தருகிற தயாளன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உமது ஸ்தானத்தை விட்டு நீர் எங்களுக்காக இறங்கி வராதிருந்தால்

மனுஷனுக்காக நீர் மனு கோலம் எடுத்தது சர்வ நிச்சயம் ஆண்டவரே. அந்த இரக்கங்களை முன்னிட்டு உமது சன்னிதான தண்டையில வருகிறோம்ப்பா. எங்க நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தைகளாய் இருக்கும் பொழுதும் எங்கள் மேல் நிறைவாயிருக்கிற தேவன் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உண்மை சொந்தமாய் கொண்டது எத்தனை மேன்மை. உமது பார்வையில நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிதவிக்க ஒருவர் உண்டு, எங்களுக்காக அழ ஒருவர் உண்டு, எங்களோடு கூட எங்க துக்கத்துல பங்கு கொள்ள ஒரு நேசர் என்றென்றேக்கும் எங்களோடு கூட உண்டு ராஜா. அதற்கு ஈடாய் உம்மோடு கூட உமது சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியங்களை அநேக நேரங்களில் தருகிறீர். அதை நாங்கள் அப்பா பாரமாய் எண்ணாமல், அதை நாங்கள் கொள்ளையாடின பொருளாய் சந்தோஷமாய் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாய் அந்த சிலுவைகளை சுமக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருப பாராட்ட வேணுமாய் செவிக்கிற கர்த்தாவே. நாம் அறிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடப்போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க உபத்திரவங்கள் ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சோ எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் அறிந்த அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

மாறுகிற காலம் உண்டு. சோர்ந்து போகாமல் நமக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற பார்க்காதபடி நமது பார்வைகளை தூரமாக்குவோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த கானானின் வாழ்க்கைக்கு நேரம்

நம்மை தாழ்த்துகிற எப்பேற்பட்ட நுகத்தடிகளாக இருந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகள் நீங்க சொல்லணும், நீ ரொம்ப நாள் என்கிட்ட உன்னோட காரியம் பலிக்காது, ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய தீவிரிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் படுகிற உபத்திரவங்களில் என்னோடு கூட உபத்திரவப்படுகிறவர் யார் தான்? ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம செய்கிற தப்புக்காக நமக்கு ஒரு காரியங்கள் வரும்பொழுது வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? செஞ்சல படு, சொன்ன பிச்சு கேட்கல உனக்கு, அப்போதான் புத்தி வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கூட நம்மை கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி தம்மோடு கூட ஆளுகை செய்ய நம்மை நியமிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். எப்படியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மலைகள் விலகிறதுனா நான் மலை மாறி நம்பின மனுஷர் கை விட்டுட்டாங்க, அவங்கள எப்படி நம்பின நான்? ஆமாம், மலைகள் சமுத்திரத்தில் சாய முடியுமா? சாய்ந்து போகும். குன்றுகள் அசையுமா? அசையவே அசையாதுன்னு நினைப்போம், அதுவும் கூட அசையும். ஆனால் மாறாதது என் ஆண்டவருடைய இரக்கம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரை என்னை கைவிடவே இல்லை. அந்த தேவனை பார்த்து எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்ம பாடலாமா?

எனக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு யாரு மேலும் அல்ல, என் தேவாதி தேவன்.

நேரங்களில் நிஜமாளுக்கும் தானா அப்படி ஆண்டவரை நீ தாங்கி கொள்ள வல்லவரா? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலத்தினால நீங்கள் நிற்கலை, உங்கள் சாதுரியத்தினால நீங்கள் வாழலை, உங்கள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இவ்வளோ பலனாக இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்ப முடியும்? சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு, காட்டில் அதுக்கு பெருசாக வேட்டையாட மிருகங்கள் எல்லாம் கிடைக்காம அது அப்படி சோர்ந்து இருக்கும் பொழுது அப்படி பார்த்துட்டே இருக்குமா, இந்த முயல் இந்த குட்டி குட்டி அந்த விலங்குகள் எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு இந்த கிழச்சிங்கம் என்ன பண்ணுன்னா, ஏன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு தெம்பெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும், ஆனால் பசி மட்டும் இருக்கும், வயசானாலும் பசிக்கும் இல்லை. அப்போ தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற தொண்டையினால பயங்கரமாக அப்படி கர்ஜிக்குமா, எனக்கு கர்ஜிக்கு தெரியல, அதனால நான் கர்ஜிச்சு காட்டலை, நான் கர்ஜிச்சேன்னா அது சிங்கம் மாதிரி இருக்காது, அசிங்கமாயிடும். அப்போது பயங்கரமாக அது வந்து தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை அது கர்ஜனை குடுக்கும் பொழுது அப்படியே எக்கோ ஆகுமா அந்த அந்த காட்டுக்குள்ளே அப்படி. அப்போ இந்த பயந்த சுவாபம் உள்ள மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே பேனிக் ஆகிடும், அதுக்கு ஓடவும் தெரியாது என்ன பண்ண தெரியும், அப்படியே பயந்து அப்படியே நின்றுமா, டபக்குன்னு பிடிச்சிக்குமாமா. சில நேரங்களில் நாம தான் யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டிகளாக இருக்கணும். பிசாசானவனுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறவங்க நோஞ்சா மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா நெஞ்ச நிவர்த்தி உல, அதாவது அந்த காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு நரியோ கரடியோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து குனியக்கூடாது, நம்ம கையில் பேக் ஏதாவது இருந்தால் அதை தலை மேலே வச்சு நல்லா எக்கி உன்னை விட நான் பெரியவன்ற மாதிரி காண்பிக்கணுமா. அது கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் அது நிமிந்து நிச்சுன்னா சில டைம் உயரமாக கூட இருக்கும், நான் உன்னை விட பெரியவன்ன்ற மாதிரி ஒரு பேகு ஹெல்மெட்டு எதையோ மேலே மேலே அடுக்கி எக்கி நிமிந்து நம்ம பெருசாக காமிக்கும் போது, ஓ நம்மளை விட இவன் கொஞ்சம் பெரியவனா அப்படின்னு அதுக்கு தோணுமாமா. அந்த மாதிரி சாத்தானுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குனிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகாமல் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த தைரியம் எதுல தெரியும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம அப்படி தேஞ்சு போயிருந்தா கூட தொண்டை எப்படி இருக்கணும், தைரியமா கம்பீரமான சத்தத்தோட, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அதிகாரமா சொல்லுங்க.

அழகாத அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மை பின்தொடருகிற தேவனது கிருபை, அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானிய படை அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கியது. யுத்தம் வெகு மும்முரமாயிருந்தது. அந்த சமயத்தில் நெப்ராஸ்காவின் நார்த் பிளாட் என்ற இடத்தில் உள்ள மக்கள் தங்கள் ஊர் வழியாக வெஸ்ட் கோஸ்டுக்கு செல்லும் ட்ரெயினில் தங்கள் ஊரைச் சேர்ந்த படை வீரர்கள் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டனர். எனவே தங்கள் சார்பாக போருக்கு சென்ற தங்கள் ஊர் வாலிபர்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள் மற்றும் கடிதங்களை எடுத்துக்கொண்டு நெப்ராஸ்கா மக்களில் 500 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டனர். ட்ரெயினும் வந்து சேர்ந்தது. ஆனால் அதில் வந்த படை வீரர்கள் நெப்ராஸ்காவை சார்ந்தவர்கள் அல்ல, தாங்கள் முன்பின் பார்த்திராத கென்சஸை சேர்ந்த படை வீரர்கள் என்று அறிந்து கொண்டனர். ஆனாலும் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்கள் மற்றும் பரிசு பொருட்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல மனமில்லாமல் ட்ரெயினில் வந்த மற்ற வீரர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றனர். அந்த நிகழ்வு படை வீரர்களுக்கும் நெப்ராஸ்கா மக்களுக்கும் ஒரு கனிவான தருணமாக அமைந்தது. 2 கழித்து அந்த ட்ரெயினில் வந்த 26 பெண் ஒருத்தி நெப்ராஸ்காவில் தங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பற்றி எழுதியிருந்தாள். மேலும் அந்த பெண் தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரை கடந்து வரும் அத்தனை போர் வீரர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தாள். அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட நெப்ராஸ்கா மக்கள் அன்றிலிருந்து 4.5 வருடங்களாக தங்கள் ஊரை கடந்து செல்லும் அத்தனை படை வீரர்களுக்கும் சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள், காஃபி, கேக் போன்றவற்றை வழங்கினர். 2 முடியும் வரை சுமார் 60 லட்சம் படை வீரர்கள் நெப்ராஸ்கா மக்களால் ஆதரிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான பெருந்தொற்று காலகட்டத்தில் நாம் அனைவரும் வித்தியாசங்களை களைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றனர். கொரோனா வைரசுக்கு பெற்றோர் பலியானதால் அன்னாதைகளாக்கப்பட்ட சிறுவர்களை சிலர் பொறுப்படுத்துகின்றனர். சிலர் அரசின் நிவாரண பணிகளுக்கு உதவி செய்கின்றனர். பிரியமானவர்களே, நாமும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வசதிக்கேற்ப இப்படிப்பட்ட உதவிகளில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நற்கிரியைகளை செய்யவே தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எனவே விசுவாசிகளாக சபையாக ஒன்றிணைவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம். அழியும் மக்களை பாதுகாப்போம்.

அப்போஸ்தலர் 14 அதிகாரம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரி, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தாரென்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நியாப்போலி பட்டணத்துக்கும் நேராயோடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன்
நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராயிருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஹலேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 18:1-21 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு, இவையெல்லாம் வேண்டி ஜபத்தை ஏறெடுத்துட்டார். 17:17 நமக்காக வேண்டுதல் செய்து பிதாவிடத்தில் சொன்னிலெல்லாம் முடித்த பிறகு கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷனும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷனுடைய குடி அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். பாருங்கள் அன்பாவிலே, அடிக்கடி அந்த இடத்துக்கு போகிறார். எதுக்கு அடிக்கடி அந்த இடத்துக்கு போகணும்? ஜெபிக்க. ஆண்டவர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, அந்த கெஸ்தமனே தோட்டம் அது, அது கெதரோன் அந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அந்த மலைக்கு போய் தான் அந்த அவர் போய் ஒலிவமலை என்ற பகுதிக்கு, அது அந்த தோட்டத்தில் அந்த மலையில் தான் இருக்குது அந்த தோட்டம், கெஸ்தமனே தோட்டம். அந்த தோட்டத்திலே அவர் என்ன செய்கிறார், அடிக்கடி போய் செபிக்க போகிறார். அதை யூதாசும் அறிந்திருந்தான் என்று பொறுக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இவன் காட்டி கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு அவர் எங்கே அடிக்கடி போவார்ன்றது எனக்கு தெரியும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி வரோம்.

ஆனால் அடிக்கடி ஏன் போகிறாரு, அங்கே ஏன் போகிறாரு, ஜெபிக்க போகிறாரு, நாமளும் ஜெபிக்க போகணும் அப்படின்ற அதை அறிந்திருந்தான் என்றால் அவனுக்குள்ளே என்ன பிசாசு பூந்திருக்காது. அடிக்கடி அது மாதிரி தான் இன்றைக்கி அநேகர், இன்றைக்கி கிறிஸ்துவாக இருக்கிற நாம் அடிக்கடி பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். நான் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவரை புரிந்திருந்தும் அடிக்கடி அவர் ஜெபிக்க மலைக்கு போனார், ஜெபிச்சார், ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா என்று அந்த பாசிட்டிவாக அறிந்திருக்காம நெகட்டிவாக நிறைய காரியத்தை அறிந்து நாம் வீணாக போகிறவர்களாக இருக்கிறோம். அன்பான் இல்லையே, அதில் ஒருத்தன் தான் இந்த யூதாஸ் காரியம். கேட்டின் மகன் கெட்டு போனானே என்னாமல் வேறு ஒருவனும் கெட்டு போகவில்லைன்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்ன்றத, நாம் எப்படி இருக்கணுன்றத நம்ம இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்க்குறோம், பாருங்கள், அவங்க எல்லாம் தீவிட்டியோட எல்லாம் வராங்க, அவங்க கூட இவனும் வரான். நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீன்றார். எல்லாமே தெரியும் இருக்கு, இவங்க நம்மளை பிடிக்க தான் வராங்க, இன்னையோட நம்ம கதை முடிய போகுது, நமக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு தான் அங்கே ஆரம்பித்தார் இல்லையா, வேலை வந்தது அப்படின்னு தெரிஞ்சு தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அப்போ இவருக்கு எல்லாம் அறிந்ததுனால தான் இவர் என்ன செய்கிறாரு, எதிர்கொண்டு போகிறார். மற்றவங்களாம் பயந்து என்ன செய்வாங்க, பின்மாறி ஓடும், ஐயோ வந்துட்டாங்க வாங்களா போகலாம் அப்படின்னு ஓடிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எதிர்கொண்டு போகிறார். அப்போ வரக்கூடிய பிரச்சனையை, வரக்கூடிய சோதனையை இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு அதை என்ன செய்கிறாரு, ஃபேஸ் பண்ணுறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பிரச்சனை வரவே கூடாது, பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது ஓடணும் ஒழியணும்னு தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் எதிர்கொண்டு போனார் என்று பார்க்குறோம். எதிர்கொண்டு போகிறதோடு இல்லாமல் யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கி அவங்க யாரை தேடி வந்தாங்க, இயேசுவை தேடி வந்தாங்க. அதுக்கு அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை தேடி வருகிறோம். அப்போ நான் தான் அப்படின்னு சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார், நான் தான்ப்பா அப்படின்றார். இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் அன்பானிலே? இன்றைக்கி இது சொல்லும்போது யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும்போது எனக்கு உண்மையிலே தேடுகிற அந்த சகேவ் தான் ஞாபகம் வந்து. சகேவ் வந்து குள்ளனாக இருந்தான், அவன் பாவியாக இருந்தான், ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று அங்கே போட்டிருக்கு. ஆனால் இங்கே கூட இருந்த யூதாஸும் மற்ற அந்த போர் சேவர்களும் இயேசுவை தேடுகிறார்கள். எதுக்கு? சிலுவையில் அறைவதற்கு. அவன் எதுக்கு தேடினான்? ரட்சிப்பை அடைவதற்கு. இன்றைக்கி நாம் எதுக்கு தேடுறோம், எப்படி தேடுறோம் நம்ம இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் எப்படி தேடுகிறோம்? சிலுவையில் அறையவா அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவா? எதை வைத்து தேடுகிறோம், எப்படியாக தேடுகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது திரும்ப சொல்கிறார், யாரை தேடுகிறீர்கள், மறுபடி ஏழாவது வசனத்தில் கேட்குறார். அதில் இதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆறாவதில் நான் தான் என்று அவர் அவரிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இன்றைக்கி உண்மையிலே இயேசாண்டவருடைய வல்லமை அப்பொழுது வெளிப்பட்டது என்று அநேக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இயேசுநாதர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனெல்லாம் தாங்கலை, அப்படியே ஷாக்காக என்ன செஞ்சானுங்க, மின்னல் அடித்த மாதிரி பின்னிட்டு கீழே வந்தாலாம். இதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கி அநேகர் கீழே தள்ளுறாங்க, எல்லாம் முன்னிட்டு விழுறாங்க. என்னட்டு விழுறாங்க? முன்னிட்டு விழுறாங்க, பின்னிட்டு விழுறது அநேகர் இல்லை. இன்றைக்கி பின்னிட்டு விழுந்தாங்கன்னா அது தேவனுடைய வல்லமை அவங்கள தாக்குதுன்னு அர்த்தம். அன்பாவில் இன்றைக்கி இயேசாண்டவரை பிடிக்க வகை தேட வரும்போது அவருடைய வல்லமை புறப்பட்டது என்று பார்க்குறோம். அதனால் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கி நாம் பின்னிட்டு விழக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு விழக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவன் தான் பின்னிட்டு விழுவான். ஆண்டவரோடு இருக்கிறவன் பின்னிட்டு விழமாட்டான். அவரை என்ன செய்வோம்? அணைத்து கொள்வோம். அந்தளவுக்கு அவரை நம்ம அண்டி இருக்கணும். அன்பான் இல்லை, இதை நம்ம கற்றுக்கணும். அடுத்தது எட்டாவது வசனத்தில் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு என்ன தானே தேடிட்டு வந்தீங்க, நான் தான் இருக்கிறேனே, இவர்களை போக விடுங்கள்னு சொல்லி வக்கால் தோங்குறார். யாருக்காக அங்கே பரிந்து பேசுகிறார்? கூட இருக்கிற சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அந்த சாவர நேரத்துலையும் அந்த பதட்டமான நேரத்துலையும் ஆண்டவர் யாரை நினைக்கிறாரு? அந்த சீஷர்களை, கூட இருந்தவர்களை. அது வந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்ததுன்னு சொல்லி
போட்டிருக்கு 9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழக்கப் போவதில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்போ இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போவதில்லை. இன்றைக்கி இயேசு ஆண்டவர் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கி பிதாவானவர் நம்மளை தந்திருக்கிறார். அதான் சொல்கிறார், இன்றைக்கி நாமெல்லாம் இயேசு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாமெல்லாம் இன்றைக்கி கூட இருந்து காணலை, நம்மளாம் இப்போ இன்றைக்கி கேள்விப்பட்டு தான் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் அது அந்த வசனத்தில் சொன்னார்ல, அந்த வேண்டுதலில் சொன்னார்ல, நீர் எனக்கு தந்தவர்கள் யாருக்கெல்லாம் அவங்க போய் என்னை பற்றி சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை என்னையும் ஒன்றையும் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் சேர்த்து வேண்டிக் கொள்கிறேன்னார்ல. அந்த அவர்களில் அந்த லிஸ்ட்டில் நம்ம வரோம். அப்போ ஆண்டவருக்காக நம்மளை ஆண்டவர் பிதாவானவர் அவருக்கு தந்திருக்கிறார். நம்மளை இழந்து போகிறதுக்கு ஆண்டவர் விருப்பமே படவில்லை. அதனால தான் சொல்கிறார், நான் யாரும் இழந்து போக விரும்பவில்லை. நம்ம நினைப்போம்ல, இன்றைக்கி கொரோனாவுக்கு வந்திருக்குது, நம்ம என்ன நினைப்போம், யாரும் நம்மளை பற்றி என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது, நம்மளை என்ன நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாதுன்னு தான் நினைப்போம். இன்றைக்கி அநேகர் தனக்கு வேண்டப்பட்டவர்களை இழந்து போயிருக்கிறாங்க. நேற்று கூட நான் பார்க்குறேன், இந்த கொரோனாவில் அசோக்னுடைய அவங்க தங்கச்சி புருஷன் இறந்துட்டார். சின்ன வயசு 40 கூட இருக்காது, ரெண்டு சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு கொரோனாவில் அவர் இறந்துட்டாருன்னு நேற்று ஃபோன் பண்ணுறான் சென்னையில். இப்போ பாருங்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் தெரிந்தவர்கள் இப்படி பல பேரை இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நம்மளை நரகத்துக்கு போகிறதுக்கு அவர் விடணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் நினைக்கிறார். அதனால் அவருடைய அந்த எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவர்களை போக விடுங்கள் என்று அங்கே வக்காலத்து வாங்குறார். அடுத்தது என்ன செஞ்சாங்க, அங்கே என்ன நடந்தது பாருங்கள். இந்த நேரத்தில் அப்பொழுது சீமோன் பேதுரு தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரிய வேலைக்காரனுடைய காதரை வெட்டினான் அப்படின்னு அவன் பேர் மல்கூஸ் என்று போட்டிருக்கு. அந்த மல்கூஸ் பேர் கூட இடம்பெற்றிருக்கு. உண்மையிலே ஆண்டவரை பிடிக்க வந்தவன் அங்கே அற்புதத்தை பார்க்கலாம். ஆண்டவரை பிடிக்க வந்த எதிரி அற்புதத்தை பார்க்குறோம். ஆனால்தான் அவன் பேர் அதில் இடம்பெற்றிருக்கு, மல்கூஸ்ன்னு. எத்தனையோ பேர் இன்றைக்கி இடம் பெறலை, ஆனால் இவன் பேர் இடம்பெற்றிருக்குன்னா ஆண்டவர் பாருங்கள், அந்த பிடிக்க வந்த அந்த காதரை வெட்டின அந்த மல்கூஸுக்கு அந்த கீழே உழுந்த அந்த காதை எடுத்து திரும்பி என்ன செய்கிறாரு, அவன் காதில் வச்சு அதை சுகப்படுத்துகிறார். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் மேசியா என்பதை. நம்ம இல்லையா, அதனால்தான் அவன் பேர் கூட இடம்பெற்று அந்த கடைசி வேளையில் கூட ஆண்டுடைய வல்லமை வெளிப்படணும், ஆண்டுடைய மகிமை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மல்கூஸ் என்பவன் சாட்சியாக இருக்கிறான். அதனால தான் திரும்பி பேதுரு சொல்கிறார், உன் பட்டயத்தை உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனான்றார். அப்படின்னா என்ன, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்றால் பாத்திரம் கிடையாது, வெசல் கிடையாது. அவர் சொல்கிறது என்னது, அந்த பாத்திரம் என்பது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை அல்லது அந்த குணாச்சித்திரம் அல்லது அந்த ஒரு அனுமதித்த அந்த காரியம். பாத்திரம் என்பது இப்போ சிவாஜி நேசன் எந்த பாத்திரத்தில் நடக்கிறாருன்னு, அப்போ எந்த கேரக்டரில் நடக்கிறாரோ அந்த கேரக்டர், வேதனை சோதனை இன்றைக்கி அந்த கேரக்டர் நான் சிலுவில் அறையணும், அதுதான் அந்த பாத்திரம். நான் சிலுவில் அறைந்து நான் பாடுகளை படணும், அவஸ்தப்படணும், இதெல்லாம் எனக்கு நியமித்த பாத்திரம் ஆண்டவர். அப்போ அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா, அதை நான் அனுபவிக்காமல் இருப்பேனா, அனுபவிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, நான் பாடுபட வேண்டிய வேலை வந்துருச்சு, உனக்காக உங்களுக்காக இந்த உலகத்துக்காக நான் பாடுபட வேண்டிய வேலை வந்துருச்சு, அதனால் அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனான்றார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறாரோ அந்த அனுமதித்த பிரகாரம்தான் நம்முடைய பாத்திரம் அமைந்திருக்கிறது. நம்முடைய பாத்திரம் அமைந்திருக்கு. இவங்க இந்த பாடுகளுக்கு மத்தியில் அவங்க கடந்து போகணும்னு ஆண்டவர் அனுமதித்தா நிச்சயமாக அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும் அன்பாங்களே. அதனால் ஆண்டவர் நம்ம குறை சொல்கிறதோ குற்றம் சொல்கிறதோ கூடாது. இவர் எப்போயாவது பிதாவை குறை சொல்லியிருக்கிறாரா, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நியமித்தீங்க, இந்த கேரக்டரை நியமித்தீங்கன்னு சொன்னாரா, இன்றைக்கி பாடுபட்டு தான் ஆகணும், ஏன்னா இந்த உலகத்துக்காக மறிக்க வேண்டிய ஒருத்தன் வேணும், இந்த ஆட்டுக்குட்டி வேணும், இந்த பலியாக செலுத்த வேண்டிய ஆடு வேணும்,
அது இவர் தான்ன்றதை முன்குறித்தியாச்சு. ஆனால்தான் அந்த காய்பா என்ற அந்த பிரதான ஆசாரியன் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொன்னான்னு பார்க்குறோம். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்ன இந்த காய்பாவே அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காய்பாவினுடைய காய்பாவுக்கு மாமனாராக இருந்தால் அந்த மாமனார் தான் இந்த காரியத்தை சொன்னான். இந்த ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த காய்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒருத்தன் சாகணுன்ட்டு. ஏன்னா வேத வசனம் அதான் சொல்லுது. தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் ஏசாண்டவுடைய வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது என்று தான் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி நமக்காக மரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு, நமக்காக பேசுவதற்கு ஒருத்தர் உண்டு, நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. அன்பான்ல இன்றைக்கி எந்த பாத்திரத்தை சுமந்திருக்கிறோம் நாம், இன்றைக்கி அந்த பாத்திரம் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்த. அந்த வாழ்க்கையை, பாத்திரம் என்பது வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரங்களை, இல்லை அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தான் கொடுத்தார். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் 20:21 அவர் சொல்கிறார், என்னிடத்தில் நீ விசாரிக்க வேண்டியது என்ன, நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்திலே விசாரியுங்கள், நான் பேசினவைகள் அவைகள் அறிந்திருக்கிறார்களே என்றார். நான் வந்து வெளியரங்கமாக தான் பேசினேன், நான் ஒன்றும் திருட்டுத்தனமாக பேசலை, நான் வந்து மறைச்சி எதுவும் பேசலை, நீ ஏன் அந்தரங்கத்தில் என்ன, நான் ஒன்றும் பேசவில்லை என்றார். ஆண்டவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ வெளியரங்கமாய் பேசின அந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதில் ஆழமான சத்தியங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கு, அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் வந்து மறைபொருளாக எதுவுமே பேசலை, வெளியரங்கமாக தான் பேசினார். சில காரியங்களை என்ன செய்கிறார், அவர் சூசகமாக அந்த பரலோக ரகசியத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் ஊமையாக பேசியிருக்கிறார். அந்த ஊமையை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், சில சமயத்தில் விலக்கி சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ வெளியரங்கமாய் பேசின தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும்படியாக நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலிருந்து நம்ம தப்பிக்கொள்றதுக்கும் அந்த ஓட்டத்தை சரியான முறையில் ஓடுவதற்கும் ஆண்டவர் வெளியரங்கமாக பேசின இந்த வேதம் நமக்கு உதவி செய்யும். அன்பாலே இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், அந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணும்போது அதை மனரம்யமாய் பானம் பண்ணுறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா அந்த காரியத்தை, இல்லது முறுமுறுக்கிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்கள். அவர் வெளியரங்கமாக சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நாம் தியானித்து வெற்றியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீர் ஆண்டவரே இந்த கடைசி தருவாயில் நீர் எப்படியாக அந்த மல்கூஸ் என்ற ஆண்டவரே அந்த வேலைக்காரனுக்கு, அந்த ஆண்டவரே காவல்காரனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே, அதே போல் எனக்கும் எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். நீர் ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களை போகவிடும் என்று சொல்லி எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் நான் இழந்து போவது இல்லை என்ற அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நாங்களெல்லாம் உமக்காக தரப்பட்டவர்கள் ஆண்டவரே, என்னையும் எங்களையும் இழக்கிறதுக்கு நீ விரும்பவில்லை ஆண்டவரே. ஆனால் பிசாசானவன் உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு எப்படியாக எங்களை இந்த உலகத்திலே முழுகடிக்கிறான் ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எப்படியாக ஆண்டவரே அந்த பட்டயத்தை எடுத்தோம், பட்டயத்தில் தான் சாவான், பட்டயத்தை ஆண்டவரே அந்த பட்டயம் என்பது வேஸ்ட்ன்றதை நீ ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வெளியரங்கமாய் சொன்ன வார்த்தையை நானும் நாங்களும் தியானித்து வெற்றியை பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போகிறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

படுத்தினவர். ஹல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரத்தோடு அவருடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து அவருடைய கிருபையை சிந்திக்கிறவர்கள், அவருடைய கிருபையை நினைக்கிறவர்கள் தேவனை ஆர்ப்பரிப்போட எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கும் முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்று இன்று என்றும் மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனை கேட்ட ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். லோரி பல சந்தலர பல பௌதரியா தரா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன். எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. glory glory glory glory glory ribala ra handala ra bushagada riyala ra libra mama mama duro magime umakhe ella thudiyum ella kanamu ella stotramu ningala aandavar yesu varuvarke hallelujah neere parisuthamullava நீரே உயர்ந்த தேவனப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாகவர். எப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உண்டாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஆமென். அப்படி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசு.

0: எசேக்கியேல் 32வது அதிகாரம்,
1: எசேக்கியேல் 32வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும். சில நேரத்துல நம்ம கால் படும் போது சில தண்ணி எல்லாம் கலங்கும் பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமே, அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமே, கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த கால இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்ப வச்சார். கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷருடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன்னை குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யாரும்

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலங்கினவர் கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப நம்ம வாயில அதிகமா யார பத்தி ரொம்ப பேச வந்துருமா, சாத்தான பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்ட கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்னா. ஆமென். அவனையும் தாண்டின வல்லமை உடையவரே தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் செய்வார் இதை. ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85 சங்கீதம் 1 வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்தாண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினேன். எந்த இக்கட்டின் நடுவிலிருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவிலிருந்தும், எந்த கலங்கின தருணத்திலிருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கத்த திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமென். அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்டா? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தாலும் அதையெல்லாம் கத்தர் என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கத்த திரும்ப. ஹல்லேலூயா. இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணுங்க. சத்ருட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளவு கலங்க பண்ண முடியுமோ கலங்க. கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்னு பாரு, இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஆமே. யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42 ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஒரு 42 அதிகாரம் இருக்கிறது, கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42 அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுதி இருக்கலாமா தேவ சமூகத்துல? இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில இன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

திரும்ப கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள், அவர் செய்யும் கிரியைகளை கவனித்து பாருங்கள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandala rabala bodariya darabala bau lekharaba handalara lekharaba shyatara satru kalakvadai kurithu kalagade un meetpar uyirode irukira un meetpar avani vallamai ullava நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ளா இருக்கிற அன்பு சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க, என் வாழ்க்கையை தெளிய பண்ண என் ஆண்டவர் வல்லவர், என் வாழ்க்கையை திரும்ப கட்ட என் ஆண்டவர் வல்லவர், என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார், இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமே எனில் பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா! ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், நான் தெளியப்படுவேன். அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. ஆமென். உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை தெளியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவர் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார், அவர்களுடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர்.

பாஸ்கருக்கு அவனுடைய கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது வெளியிடங்களிலே வேலை செய்யும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வார இறுதி நாட்களை கழிப்பது எப்படி என்ற ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கான உதவித்தொகையை கண்டுபிடிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதற்காக பாஸ்கர் பல பெரிய கடைகளையும் கம்பெனிகளையும் அணுகி ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிக்க வேண்டும். இதை கேட்ட நேரத்திலிருந்து பாஸ்கருக்கு ஒரு விதமான பதட்டம். யார் யாரை எந்த நேரத்தில் பார்க்க முடியும், யார் யார் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்களோ என்ற ஒரே குழப்பத்தோடு இருந்தான். ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம் முதலாளியிடத்தில் போய் சம்பள உயர்வு கேட்பது என்பது ஒரு பதட்டமான பணிதான். அல்லது பக்கத்து வீட்டு வசிப்பவர்களிடத்தில் போய் இரவு நேரங்களில் உங்கள் நாயை அதிகமாக குறைக்க அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லுவதும் ஒரு தர்ம சங்கடமான காரியம்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை துணையிடம் போய் நாம் தவறிய ஒரு காரியத்திற்கு மன்னிப்பு கேட்பது என்பதும் கடினமான ஒன்றுதான். ஆனால் நம்மை படைத்த கடவுளிடம் நாம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை குறித்தும் நம்பிக்கையோடு நாம் போய் பேச முடியும். ஆனால் நம்மில் பலர் இப்படி கடவுளிடம் போய் கேட்க வேண்டிய காரியத்தை குறித்து கூட செயல்படாமல் இருக்கிறோம் என்பதுதான் வருத்தமான ஒன்று. இன்று உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கேள்விக்குறி எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக கடவுளிடத்தில் கூறுங்கள். இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேத புத்தகம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தைரியமாக நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கூறுவோமா?

0: அறுவடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கதையா விதையா, சீட்ஸ் ஆர் வீட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 13:3-8, அடுத்து 18-23. இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டன. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தன. விதைக்கிறவனுடைய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4:2. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவி. Preach the word. Be ready in season and out of season. இன்று ஊழியங்கள் வெகுவாய் பெருகி இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆத்தும அறுவடை இல்லாதது அதற்குரிய காரணங்களை ஆராயும்படி நம்மை தூண்டுகிறது. பல காரணங்கள், அவற்றில் ஒரு சிலவற்றை இன்று கவனிப்போம். அறுவடை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் தரமற்ற விதை. விதையின் தரம் விளைச்சலின் அளவை நிர்ணயிக்கும். விதைக்கிறனுடைய ஓமையை விளக்குகையில் இயேசு விதையானது இறைவார்த்தை என்றார். இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் நற்செய்தியின் சாராம்சம் குறைந்து சுத்த சுவிசேஷத்திற்கு பதிலாக கதைகளும் சொந்த அனுபவங்களுமே கூறப்படுகின்றன. எதிர்ப்பு நிறைந்த இடங்களில் நற்செய்தி அறிவிக்க மிஷினரிகள் செல்லும் பொழுது பலர் பயத்தினால் பலமிழக்கின்றனர். சிலவேளை தங்களுக்கு கிடைத்த வரவேற்பில் மயங்கி இயேசு கிறிஸ்துதான் வழி என்று சொல்ல தைரியமின்றி இருப்போரும் உண்டு. கலாத்தியர் 1:5 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். 9-10 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிற கடவன் என்று சொல்லிவிட்டு தன்னை உடனே பார்க்கிறான். இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அவர் சொன்னார். கிறிஸ்தவர் அல்லாத உயர் அதிகாரிகள் நமது பிரசங்க மேடைகளில் உடன் அமர்ந்திருக்கும் போது பேச துணிவின்றி இக்கட்டான நிலைக்கு சில சுவிசேஷகர்கள் தள்ளப்படுகின்றனர். நற்செய்தியை தைரியமாய் பேச தனக்காய் வேண்டும்படி பவுல் போன்ற வீரரே மக்களை கேட்டுக்கொண்டனர். ஒருமுறை ஆதிவாசி குடும்ப கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது அந்த ஆதிவாசி கிராமத்திலே ஒரு டெம்பிள், ஒரு இந்து கோயில் இருந்தது. நாங்கள் போன உடனே அந்த கோயில் பூசாரி இல்லை மணி அடித்து ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அந்த கோவிலுக்கு முன்னால் உள்ள மேடையிலேயே எங்களை அமர்த்தி அங்கே உள்ள வாத்திய கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து இசைக்க சொல்லி என்னை பிரசங்கிக்க சொன்னார். கஷ்டமான தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை. இயேசு ஒன்றுதான் வழி, நீங்கள் விக்கிரகாராதனை விட்டு மனதிரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி பேசுவேன்? மை த்ரோட் சோக்ட், என்னுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது. அப்பொழுதுதான் புரிந்தேன், ஏன் நாம் மிஷினரிகளுடைய தைரியத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பேச வேண்டிய பிரகாரமாய் வாக்கு எனக்கு அருளப்படுத்தக்கதாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் அதுதான். அறுவடை குறைவாக இருப்பதற்கு விதை நேர்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது, நிலத்தின் தன்மையும் முக்கியம். வழி அருகே உள்ள நிலம், கற்பாறையான நிலம், முள் நிறைந்த நிலம், 30 மடங்கு விளை நிலம், 60 மடங்கு விளை நிலம், 100 மடங்கு விளை நிலம் என்று இயேசு 6 வகை நிலங்களை அவர் வரிசைப்படுத்தினார். நமது நற்செய்தி பணி முயற்சிகளில் நாம் சாதக சிந்தையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் நிலத்தின் தன்மைகளை மறந்துவிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் ஒன்றுபோல் கனி கிடைக்கவில்லையே என்று நாம் சோர்ந்தும் போகக்கூடாது. ஆனால் ஒன்று முக்கியம், சபையானது பிந்திவிட்டது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ மிஷனரியும் கால் வைக்கும் முன்னதாகவே தொலைதூர இடங்களுக்கு சாத்தான் தனது ஏஜென்ட்களை பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து விட்டான். ஒரு ஆதிவாசி கிராமத்திலே பிசாசு பிடித்த ஒருவனுக்கு நாங்கள் ஜெபித்து அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்த பொழுது அவன் கையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு தாயிற்றை கலத்தி உள்ளே உள்ள தகரத்தை பிரித்து பார்த்த பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு ஓலையிலே 666 என்று எழுதப்பட்டிருந்தது. அவனிடத்தில் கேட்டான், யார் உனக்கு இதை கொடுத்தது என்று சொல்லி அவன் சொன்னான், ஒரு மாயவித்தைக்காரன் கொடுத்தான் என்று சொன்னான். 666 வேதத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். ஒரு சுவிசேஷகன் போவதற்கு முன்பதாகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆதிவாசியின் தாயத்துக்குள்ளே 666 எழுதப்பட்ட ஓலை உள்ளே இருக்கிறது. நம்மை விட சாத்தான் மிகவும் வேகமாக வேலை செய்து நாம் அதிகம் பிந்திவிட்டோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏறக்குறைய முழு கிராமமும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் அன்றைய மிஷினரிகளால் நாசரேத் என்று பெயரிடப்பட்ட கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். ஆனால் 4 கிலோமீட்டர் அதற்கு அடுத்த கிராமமாகிய ஆழ்வார் திருநகரி இன்று வரை இந்துக்களின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி இவ்வுலகின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கிவிட்டான் என்ற பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம். பணிக்களங்களில் உள்ள லீதியார்களின் இருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நாம் வேண்ட வேண்டும். நிலத்தின் தன்மைக்காய் ஜெபிக்கையில் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு திருவாக்கு சகரியா 4:7. மாபெரும் மலையே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கும் மின் நீ சமபூமி ஆவாய். அருமையான ஐயா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு 3 வரிகளை நான் வாசிக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவேன். மகாபிரிய தேவனே, எங்களை நம்பி உம்முடைய அறுவடை பணியிலே 11:00 நீர் எங்களை சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சபை ஏற்கனவே பிந்திவிட்டது, ஆனாலும் இன்னும் 1 மணி நேரம் உண்டு. அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அறுவடையின் எஜமானாகிய உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு உம்முடைய வேகத்திற்கேற்றாற்போல் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒரு துரிதத்தை, ஒரு வேகத்தை, ஒரு விவேகத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்மூடியிராதபடி நிரம்ப விதைக்க எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய திருவார்த்தையை அறிவிக்க எங்களுடைய உதறுகளை திறந்தரலும். அப்பொழுது எங்களுடைய வாய்முடைய புகழை அறிவிக்கும். கடினமான பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வேலை செய்து 5 பேரை கூட திருச்சபையிலே சேர்க்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற அவர்கள் எவ்வளவாய் தைரியம் இழந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாய் உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தாவே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியத்தை உம்முடைய ஆவியினாலே நீர் கர்த்தாவே சாதித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் ஒரு பெருத்த
1: ஆத்ம அறுவடை எங்களுடைய தலைமுறையிலே அதிகம் பிந்தி போகும். கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணியிலே உமோடு கூட முழுக்க முழுக்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உழைக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலையின் அலைகளுக்கு கட்டளை கொடுத்து அவற்றை இன்றைக்கு அடக்குகிறார். அது உயிர்கொல்லி நோயாகவோ, பொருளாதாரமாகவோ, பலவீனமாகவோ, ஆவிக்குரிய வாழ்வோ எதுவாக இருந்தாலும் அந்த அலைகள் இனி உங்கள் வாழ்வில் மிஞ்சி எழும்பாதபடிக்கு அவைகளுக்கு கட்டளை கொடுத்து வேலியடைத்து உங்களை அவற்றின் மத்தியிலிருந்து விடுவித்து காத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு 3 நிலைகளில் கர்த்தர் கட்டளை கொடுத்து விடுவிக்கின்றார். முதலாவதாக உத்தமனுக்கு கட்டளை கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1:11 நாம் வாசிக்கையில், அங்கே தேவனிடத்தில் பிசாசானவன் யோபுவையும் அவன் வீட்டாரையும் துன்பப்படுத்தும்படி வேண்டிக் கொள்வதும், கர்த்தர் அவனுக்கு மறுமொழியாக யோபுவை குறித்து கூறுவதையும் வாசித்து அறியலாம். யோபுவின் புஸ்தகம் 1:10, பிசாசு தேவனிடத்தில் யோபுவை குறித்து விவாதம் பண்ணுகிறான். இப்படியாக, அவன் கையின் கிரியைகளை ஆசிர்வதித்தும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்தும் இருப்பதால் தானே யோபு உம்மிடத்தில் பக்தி உள்ளவனாக காணப்படுகிறான் என்று. அப்பொழுது கர்த்தர் 12:12, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று பிசாசுக்கு கட்டளை கொடுக்கிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கர்த்தரை எப்போதும் உத்தமமாய் பின்பற்றி அவரையே சார்ந்து நம்பி விசுவாசித்து வாழ்கிறதான உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய எல்லா ஆசிர்வாதத்திலும் கர்த்தர் தீங்கு நேராதபடிக்கு வாதையும் பொல்லாப்பும் நெருங்காமல் வேலியடைத்து பாதுகாக்கிறவராய் சத்ருவின் சதிகளுக்கு கட்டளை கொடுத்து உங்களை காப்பதோடு மாத்திரமல்லாமல் சத்ருவினால் இதுவரையில் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டவைகளை இரட்டத்தனையாய் திருப்பித் தந்து ஆசிர்வதிக்கிறார். 2வதாக பக்தனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-39 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசு தம் சீஷர்களுடன் படவில் பயணம் செல்கிறதையும், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதும்படியாயும் காணப்பட்ட சூழ்நிலையில் சீஷர்கள் தங்களை காப்பாற்றும்படி இயேசுவை கூப்பிட, அவர் அவர்களுக்கு செவி கொடுத்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்ல மிகுந்த அமைதல் உண்டானதை குறித்து வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் அநேக முறைகள் கடல் அலைகளைப் போன்றும் காற்றை போன்றும் சூழ்நிலைகளில் கடந்து போகிற அனுபவத்திற்குள் இருக்கிறீர்களா? அந்த பயணத்தில் உங்களோடு இயேசு இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். உங்களின் கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு இன்றைக்கு கட்டளை கொடுத்து அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படி அமைதலாய் இருக்கும்படி செய்கிறார். ஏனென்றால் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவர் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே பயணம் செய்கிறார். உங்களுக்கு முன்பாய் அவர் கடந்து போகிறபடியினால் எதை கண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் அவரை பற்றி கொள்ளுங்கள். அக்கறைக்கு சுகமாய் அழைத்து செல்வார். 3வதாக பிசாசிற்கு கட்டளை கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 8:27-33 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே அநேகம் பிசாசுகள் ஒரு மனிதனை பிடித்திருந்ததையும் அவனை அலக்கழித்ததையும் அவன் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டதையும் குறித்து வாசிக்கின்றோம். அப்பொழுது இயேசு அந்த பக்கம் வருகையில் அந்த மனிதன் மீது இருந்த அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவைகள் பன்றிக் கூட்டத்திற்குள் சென்று தங்களை மாய்த்து கொள்ளுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கொரோனா போன்ற பிசாசின் கிரியையினால் நாமும் கூட பல வழிகளில் அலக்கழிக்கப்பட்டு, எங்கு போவது, என்ன வழி, என்ன செய்வோம் என்று பல கேள்விகளுடன் இருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு கடந்து வருகிறார். உங்களை கலக்கமடைய செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற,
ஜப வாழ்க்கையை அவித்து போடுகிற, அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற, தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரிக்கிற இப்படியான அநேக பிசாசின் கிரியைகளை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தும்படிக்கு கட்டளை கொடுக்கிறார். உங்களை விடுவித்து எதை குறித்தும் கவலை இல்லாமல் வாழும்படி செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு எல்லையை நியமிக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. ஆகவே இதுவரையில் உங்களை நடத்தி வந்த தேவனை உத்தமமாய் பின்பற்றி உண்மையாயிருந்தமையால் உங்களை இரட்டிப்பாய் ஆசிர்வதித்து வாழ வைப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 5:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரிகோவின் வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை

இருக்கிறேன். இதை கேட்டதும் யோசுவா என்ன செய்கிறான் என்றால், தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறான். அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தரை அறிந்ததும் கர்த்தருக்கு முன்பாக பணிகிறான், அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்தவனின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் சொல்வதை அப்படி செய்வதுதான். நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணித்தேன் என்று எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம். உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதின் அடையாளம், கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இப்படி செய்யுங்க என்று கேட்பதல்ல, மாறாக உமது அடியேனுக்கு நீர் சொல்வது என்ன, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறான், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடென்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அப்படியே யோசுவா செய்தான். அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்ப்பது, அப்படியே செய்வது. தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் பவுலை சந்தித்த போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று தம்மை வெளிப்படுத்தினதும், தன்னை அர்ப்பணிக்கிறான், அவருக்கென்று அர்ப்பணித்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே தெரிவிப்பேன். தமஸ்குவுக்கு அங்கே போகிறான், அங்கே அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்படியே செயல்பட தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்தான். தேவ சமூகத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு அது நம்மில் வெளிப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார், சில காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார், அதற்கு தடையாக இருக்கிறவைகளை நம்மை விட்டு அகற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்போது அப்படியே செய்தான் என்று யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே நாமும் இடைபடுவோம், நாமும் செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துவாராக. எப்படி யோசுவாவை இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் நிறுத்தினாரோ, அப்படியே கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக. அர்ப்பணிப்போ, அப்பா சொல்வதற்கு அப்படியே சேவை சாய்ப்போ, அப்படியே செய்வோம், நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, யோசுவா தன்னை அர்ப்பணித்து நீர் சொல்லுகிறதை அப்படியே செய்தது போல, நாங்களும் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே சேவை சாய்க்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. பிரிட்டிஷ் கிறிஸ்டியன் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்தது. அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர்கள் தங்கள் பாவங்களை அதில் அறிக்கையிடலாம். அதில் பாவத்தை குறித்த வேத வசனங்கள் முதலில் இடம்பெற்றிருக்கும். பின்பு பாவத்தினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது போன்ற வேத வசனங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர் தங்கள் பாவங்களை ஒவ்வொன்றாக டைப் செய்ய வேண்டும், அல்லது ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பாவ மன்னிப்பு ஜபத்தை வாசிக்க வேண்டும். அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர் பட்டியலிட்ட அவருடைய பாவங்கள் கான்பிடென்சியலாக இருக்கும். அவர் அடுத்த பக்கத்திற்கு வந்தவுடனே கம்ப்யூட்டர் மெமரியிலிருந்து அவர் டைப் செய்த அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். அதற்கு அடுத்தபடியாக மேலும் வாசிப்பதற்கு சில வசனங்கள் இருக்கும். பின்பு கடைசியாக ஒரு முடிவு ஜபமும் இருக்கும். இந்த பாவ மன்னிப்பு வெப்சைட்டை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்துக்கும் அதிகம். பிரியமானவர்களே, பாவங்களை மன்னிக்க எந்த கம்ப்யூட்டர் மிஷினுக்கோ அல்லது வேற எந்த மனிதனுக்கோ அதிகாரம் இல்லை. நம் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. நம் பாவங்களை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஒருமுறை கபர்நகுமில் இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர் இருந்த வீட்டில் ஏராளமான ஜனங்கள் கூடினார்கள். வாசலுக்கு முன்பு கூட நிற்க இடமில்லை. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தனர். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரிடத்தில் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி கட்டிலோடு அந்த மனுஷனை உள்ளே இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று அநேகர் தங்கள் உள்ளத்திலே முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்கள் சிந்தையை அறிந்து, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் வீட்டுக்கு எழுந்து நடந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் பாவம் செய்ததினாலும் சாபங்களினாலும் பலவித நோய்களோடு காணப்படுகின்றனர். நமது பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களையும் மன்னிப்பார். பாவங்களினாலும் பரம்பரை சாபங்களினாலும் உண்டாகிய நோயையும் குணமாக்குவார். ஆகவே வேறு எந்த மனிதனிடமோ கம்ப்யூட்டரிடமோ நம் பாவங்களை நாம் அறிக்கையிட தேவையில்லை. அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்மை மன்னித்து குற்ற மனசாட்சியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பார்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 1:10
2: Proverbs 1:10
1: என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே.
2: My son, if sinners entice you, do not consent.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றையிலிருந்து இதே வசனத்திலிருந்து நயங்காட்டுதலை குறித்து உங்களோடு நான் பேசினேன்.
2: Since yesterday I have been speaking to you about enticement.
1: நேற்றைக்கு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
2: Yesterday I shared 3 thoughts.
1: முதலாவது நான் சொன்னேன், நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது.
2: Enticement is possible in our lives.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம், இந்த நயங்காட்டுதல் என்பது மனிதர்களால் அல்லது இந்த இடத்திலே சொல்லப்பட்டது போல பாவிகளால் நம்முடைய வாழ்க்கையை அது அடைகிறது.
2: Enticement is being brought to us by people. Here it is mentioned as sinners, so it's brought to us by people.
1: மூன்றாவது கவனித்தோம், இந்த நயங்காட்டுதல் என்பது நாம் அதை எதிர்த்து நின்றால் அதை நாம் மேற்கொண்டு விடலாம். இந்த நயங்காட்டும் காரியம் நம்முடைய வாழ்க்கையில பலன் இழந்து போகும்.
2: And if you resist this enticement, you will overcome this.
1: Enticement becomes powerless
2: before resistance.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நான் இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது இந்த 10 வசனத்தை தொடர்ந்து 16 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த நயங்காட்டுதலை குறித்தே அதே சப்ஜெக்ட்ல அதே தலைப்புல பின்னால் உள்ள வசனங்கள் இருக்கிறத நான் கவனித்தேன்.
2: If you read Proverbs 1 verses 10 to 14 onwards, you will always see it has been mentioned about enticement.
1: இதுல இன்றைக்கு நாம் நான்காவது காரியத்தை படிக்க போறோம்.
2: Today we are going to meditate on the fourth topic.
1: அது என்ன தெரியுமா?
2: You know what it is?
1: நயங்காட்டுதலுக்கு ஒரு விதமான வழி, ஒரு விதமான வகை, ஒரு பாதை இருக்கிறது.
2: There is a pattern that enticement comes through to us.
1: ஒரு பேட்டர்ன்ல ஒரு பாதை வழியாக இந்த என்டைஸ்மென்ட், இந்த நயங்காட்டுதல் நடக்கிறது.
2: என்டைஸ்மென்ட் ஹஸ் எ பேட்டர்ன்.
1: நாம் இதை வாசிக்கலாம், 11 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் கவனிங்க.
2: மே வி ரீட் ஃப்ரம் வெர்சஸ் 11 டு 16.
1: எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவிதமான பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடைய பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பையிருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில் என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக.
2: Verse 11, if they say, come with us, let us lie in wait to shed blood, let us lurk secretly for the innocent without cause, let us swallow them alive like Sheol and whole like those who go down to the pit. We shall find all kinds of precious possessions, we shall fill our houses with spoil. Cast in your lot among us, let us all have one purse. My son, do not walk in the way with them, keep your foot from their path, for their feet run to evil and they shall haste to shed blood.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: இன்றைக்கு இந்த நயங்காட்டுதல் எந்த விதத்தில் எந்த படிகளிலே நம்மை வந்து அடையும் என்பதை குறித்து உங்களுக்கு போதிக்க போகிறேன்.
2: I want to show you how this enticement comes and which pattern it comes to us. I just want to explain it to you.
1: மூன்று காரியங்களை முக்கியமாய் கவனிக்க வேண்டும்.
2: You have to be attentive to three thoughts that I am going to give you.
1: முதலாவது, இந்த நயங்காட்டுதல் என்பது நாம் விரும்புகிற ஒரு காரியத்தை கொண்டு முதலாவது நம்மை கவர்ந்து இழுக்கும்.
2: First of all, it attracts with something that we desire or long for.
1: இரண்டாவது,
2: Secondly,
1: நாம் இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம் அல்லது நாம் மறைந்திருக்கிற இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர இந்த நயங்காட்டுதல் முயற்சி செய்யும்.
2: This enticement will bring us out of our hiding place or safety, break our defenses.
1: மூன்றாவது, நம்மை முழுவதுமாக ஆளுகை செய்யும் அல்லது நம்மை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மை சிறைபிடிக்கும்.
2: And thirdly, it will capture us fully.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: இது இங்கிலீஷ்ல வந்து A B C என்று சொல்லுவேன்.
2: I would say these under the head A B C.
1: அதாவது முதலாவது வந்து attract. இரண்டாவது வந்து bring out. மூன்றாவது கேப்சர். எழுதி கொள்ளுங்க. அட்ராக்ட் முதலாவது கவர்ந்து இழுக்கிறது, இந்த நயம் பண்றதுன்றது கவர்ந்து இழுக்கிறது. ரெண்டாவது நம்முடைய பாதுகாப்பான இடங்களிலிருந்து வெளியே கொண்டு வர்றது, bringing us out of safety and hiding. மூன்றாவது நம்மை முழுவதுமாக ஆக்கிரமிக்கிறது அல்லது நம்மை கேப்சர் பண்றது. ஏபிசி, இதை மறந்துடாதீங்க. அப்போ இந்த நயங்காட்டுதல் இந்த மூன்று படிகளிலே நம்மை வந்து அடைகிறது.
2: This enticement comes to us in these three patterns.
1: இதை தான் நீங்கள் 11 ஆம் வசனத்திலிருந்து 16 ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
2: This is what we read from verses 11 to 16.
1: பாருங்க, ஒரு நல்ல மீன் பிடிக்கிறவன் வந்து இதை நன்றாக அறிந்து மீன் பிடிக்கிறதுல அவன் பயன்படுத்துகிறான்.
2: The fisherman does the same thing when he wants to catch fish.
1: பாருங்க, முதலாவது அவன் என்ன செய்வான் தெரியுமா?
2: What a fisherman does.
1: அவன் இந்த மீனை பிடிப்பதற்கு அந்த மீனுக்கு ரொம்ப பிடித்தமான உணவை அவன் ஆயத்தம் பண்ணி அதை பொறியாக வைத்து அந்த மீனை தன் பக்கமாக கவர்ந்து இழுப்பான்.
2: The fisherman, what he does to attract them, he uses a right bait. Something the fish likes to eat.
1: அவர்களை அப்படியே கவர்ந்துருவான்.
2: And he attracts them.
1: பாருங்க, நம்ம பிசாசானவன் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நமக்கு சோதனையா கொண்டு வரவே மாட்டான்.
2: Likewise, the devil do not bring us the things which we do not like.
1: அவன் வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த கொக்கி அவன் காட்ட மாட்டான்.
2: And he will not expose the hook what is inside.
1: அது அழகா மறைத்து நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு எது ரொம்ப பிரியமோ அதை வந்து வெளியே காட்டி நம்மளை முதலாவது நம்முடைய கவனத்தை அவன் பக்கம் திருப்புவான்.
2: He will not expose the hook which is inside the bait. And he will cover it with a bait which we love.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's name.
1: முதலாவது அந்த மீனை வந்து கவருகிறான்.
2: And he attracts the fish first of all.
1: இரண்டாவது என்ன செய்கிறான் தெரியுமா?
2: What does he do secondly?
1: இந்த கவர்ந்து இழுக்கிற இந்த பொருளாலே அல்லது இந்த கண்ணியை வைத்து அவன் என்ன செய்வான்னா, அந்த மீனுடைய மறைவிடத்திலிருந்து அல்லது அதனுடைய பாதுகாப்பான இடத்திலிருந்து அதை வெளியே கொண்டு வர முயற்சி செய்வான்.
2: Secondly, what he does is he tries to bring the fish from the hiding place. He takes the bait to where the fishes are.
1: பாருங்க, அது என்ன பண்ணுவானா, அது எப்படியாவது வெளிய கொண்டு வந்துறானோ அது.
2: He tempts them to leave their safety and hiding place.
1: அவங்களுடைய பாதுகாப்பையும் மறைவிடத்துல இருந்து வெளிய கொண்டு வர்றதுக்கு தான் இந்த அட்ராக்ஷன் அவன் கொண்டு வர்றான்.
2: And he tempts them to leave the safety and hiding place. He attracts the fish with the bait.
1: பாருங்க, அவனுக்கு தெரியும் அவங்க இந்த மறைஞ்சிருக்கிற வரைக்கும் ஒளிஞ்சிருக்கிற வரைக்கும் அதை பிடிக்க முடியாது.
2: And he knows as long as it's in the hiding he cannot catch the fish.
1: ஆகவே இந்த நயங்காட்டுதல்ன்றது என்னன்னு சொன்னா, உன்னை வெளிய கொண்டு வர, நான் இப்படியாவது உன்னுடைய பாதுகாப்புல இருந்து முதல்ல உன்னை வெளிய கொண்டு வரணும்.
2: What does this enticement do? It brings you out of your hiding place.
1: அதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா?
2: And what does he do?
1: அவன் வந்து மீன் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் அவன் வந்து கண்ணியை வைப்பான்.
2: And he would place the bait where the fishes are.
1: இப்போ அந்த மீன் என்ன செய்யும்?
2: What will the fish do?
1: அது பார்த்துட்டே இருக்கும். இந்த ஒரு புழுவோ ஒரு தவளையோ ஏதோ ஒரு பெயிட் அவன் போடுறான் பாருங்க, அதை பார்த்துட்டு அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய மறைவிடத்திலிருந்து மெதுவா வெளியே வரும்.
2: And when the fish see the bait, it will come out of the hiding place slowly.
1: அது வந்துட்டு என்ன பண்ணும்னா, எடுத்த உடனே அந்த குக் அந்த அந்த இத பெயிட்ட வந்து அது போய் உடனே சாப்பிடாது, புழுவ உடனே கடிக்காது.
2: As soon as the fish come out of the hiding place, it will not take hold of the bait at once.
1: அது என்ன பண்ணும் தெரியுமா, அந்த அதுக்கு இருக்கிற அந்த கண்ணியை சுற்றி வந்து அப்படியே சுத்தி சுத்தி நீந்திட்டே வரும்.
2: And the fishes will swim around the bait.
1: அது என்ன பண்ணிக்கும்னா, தன்னையே நம்ப வைக்கும், இதுல எந்த ஆபத்துமே இல்லைன்னு தன்னையே நம்ப வைக்கும்.
2: First of all, the fishes will convince themselves that there is no danger in that bait.
1: அது என்ன சொல்லிக்கும்னா, இதுல வந்து நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு தன்னையே நம்ப வச்சுக்கும்.
2: And he would say, I would not get caught in this bait.
1: அது என்ன சில மீன் என்ன பண்ணும் தெரியுமா, இதுல கொக்கி இருந்தா கூட நான் மாட்ட மாட்டேன்னு சொல்லி தண்ணியை நம்ப வச்சுக்கும்.
2: And at sometimes the fishes may even think, if there is a hook, he can take the bait and avoid the hook.
1: Oh, அந்த கொக்கியில நான் மாட்ட மாட்டேன்.
2: And I would not get caught in the hook.
1: இது எப்போ அதிகமான மீன்களுக்கு வரும்னு சொன்னா, ஏற்கனவே அதுங்க இந்த மாதிரி ஒரு கொக்கியில மாட்டி தப்பிச்சதுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு தைரியம் வரும், இந்த முறையை நான் தப்பிச்சிருவேன்.
2: Most of the fishes, they would have escaped this hook some time ago, and that is why they would think that even this time I will escape likewise.
1: Appo modalavadu ad attract pannuvaanga,
2: they would attract the fishes.
1: Rendavadu edha pannuvaanga na adha vande தன்னுடைய ஒளிப்பிடங்கள் அதனுடைய பாதுகாப்பான மறைவிடங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க.
2: First the fishermen will attract these fishes, secondly he would bring these fishes from their hiding places.
1: பாருங்க, இந்த மறைவிடத்துல இருந்து இந்த மீன் வெளியே வந்த பிறகு,
2: once the fishes come out of the hiding place,
1: அது வந்து இந்த வைத்திருக்கிற கண்ணியை குறித்து அதுக்கு வந்து மூன்று காரியங்கள் அது மறந்துடும்.
2: Three things the fishes will forget when they see the bait, when it come out of the hiding place.
1: முதலாவது அது என்ன மறந்துறோம்னு சொன்னா, இங்க வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வந்து என்னுடைய நன்மைக்கு இது கிடையாது அப்படின்றத அது வந்து மறந்துறோம்.
2: The fish will think the bait is not for its advantage.
1: The fish will forget that the bait is for its advantage.
2: Man.
1: It's not for its advantage. இது எனக்கு நன்மையை கொடுக்கிறது கிடையாது அப்படின்ற சத்தியத்தை அது மறந்துடும்.
2: And the fishes will forget that there is no good, and the fishes will forget the advantage.
1: நல்ல கவனிங்க, எந்த ஒரு கண்ணிய பிசாசு நமக்கு விரோதமாய் வைத்தாலும் அது நம்முடைய நன்மைக்கானது இல்ல என்பதை நீங்க மறந்துட கூடாது.
2: There is not a single good intention behind the enticement that the devil brings.
1: இந்த கண்ணிய ஒரு மீன் பிடிக்கிறவன் கொண்டு தண்ணிக்குள்ள போடுறான், தூண்டில போடுறான் அப்படினா பசியுள்ள மீனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு அவன் போடுறது இல்ல.
2: The fisherman lowers the bait not to give food to the hungry fishes.
1: நல்ல கவனிக்கணும் நீங்க.
2: You got to listen carefully.
1: நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவன் என்றைக்கும் நம்மளை நேசிச்சதில்ல, இப்பொழுது நம்மளை நேசிக்கிறது இல்ல, இனிமேலும் நம்மை ஒரு காலம் அவன் நேசிக்கவும் மாட்டான்.
2: You should be aware of one thing. Satan never loved us. Satan will never love. Now will he ever love you?
1: அத மறந்துடவே கூடாது நீங்க.
2: Don't ever forget.
1: அவனுடைய நோக்கம் நம்மை அழிப்பது, நம்மை பிடிப்பது, நம்மை நாசமாக்குவது.
2: And the intention of the Satan is to capture us, to destroy us ultimately.
1: இந்த மீன் வந்து இந்த கண்ணிய பார்த்த உடனே இது என்னுடைய நன்மைக்கானது இல்ல அப்படின்றதை அது உடனே மறந்துறோம்.
2: The fish will totally forget that this bait is for my advantage.
1: இரண்டாவது அந்த மீன் என்ன மறந்துறோம் தெரியுமா?
2: What the fish will forget secondly?
1: இந்த ஆகாரத்தை பார்த்த உடனே, இந்த நய வஞ்சகத்தை பார்த்த உடனே, இந்த ஆகாரத்துக்கு பின்னால ஒரு கொக்கி இருக்கு அப்படின்றத மறந்துறோம்.
2: Secondly, the fish will forget the food that has been lowered, inside that there is a hook or a danger.
1: அது மறந்துறோம்.
2: It will forget that.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: எங்க நீங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமான ஒரு நயவஞ்சக செயல் நடக்கிறதோ, வெளியரங்கமாக எவ்வளவு அது அழகாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு கொக்கி இல்லாம அது வராதுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது.
2: Don't you ever forget that there is a bait always in a hook. I mean there is a hook behind in a bait always.
1: நீங்க வந்து குட்டையில இருக்கலாம், நீங்க ஒரு லேக்ல இருக்கலாம், ஒரு குளத்துல இருக்கலாம், குட்டையில இருக்கலாம், நீங்க ஒரு நதியில இருக்கலாம், நீங்க ஏன் கடல்ல கூட வாழலாம்.
2: Whether you are in a pond or a lake or a river or in an ocean,
1: உங்க சூழ்நிலைகள் வந்து அவ்வளவு பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமா தெரியலாம்.
2: This situations might be very brightful.
1: நீங்க வந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு கண்ணி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால ஒரு கூரான ஒரு கொக்கி இருக்கு அப்படின்றது நீங்க மறந்துடவே கூடாது.
2: You should never forget when a bait is placed. You should never forget that there is a danger or a hook behind it.
1: அந்த பொதுவாகவே அந்த கண்ணியை வந்து பார்ப்பதற்கு அழகாக, ருசிப்பதற்கு இன்பமாக, வயிற்றை நிரப்புகிற ஒரு காரியமாக, நம்மளை வந்து கவர்ந்தெழுக்கிற மாதிரி ஒரு காரியம் வெளியே தெரியும். ஆனா அந்த கொக்கி என்பது வெளியவே தெரியாது. அது அழகா நம்ம கொஞ்சம் கூட சந்தேகமே படாத அளவுக்கு அது அழகா மறைச்சு வச்சிருக்கோம்.
2: The bait when it is lowered, you should never forget. It will look beautiful, it will look attractive, and we should never forget there is a hook inside the bait, and you got to be ever cautious.
1: அப்ப முதலாவது இது என்ன மறந்துறோம்னு சொன்னா, இந்த ஆகாரம் என்னுடைய நன்மைக்கானது இல்ல அப்படின்றத அது மறந்துறோம்.
2: The fish will forget that this bait is for my advantage. First of all, it will forget.
1: இரண்டாவது,
2: secondly,
1: இந்த மீன் என்ன மறந்துறோம்னு சொன்னா, இந்த ஆகாரத்துக்கு பின்னால ஒரு கொக்கி இருக்கு அப்படின்றத மறந்துறோம்.
2: The secondly, the fish will forget behind this food there is a hook it will forget the danger.
1: மூன்றாவது,
2: thirdly,
1: இந்த மீன் என்ன நினைக்காது, எது எதை மறந்துறோம் அப்படினா,
2: what will the fish forget?
1: இந்த ஆகாரத்தை போட்டு கொண்டிருக்கிற இங்க தொங்குது பாருங்க, இந்த புழு தொங்குது பாருங்க, இந்த தவளை, இது வந்து சும்மா தவளை கிடையாது, இது வந்து வெறும் புழு கிடையாது, இது இங்க தொங்குறதுக்கு பின்னால ஒருவனுடைய கை இத வந்து பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத அது கவனிக்காது.
2: The fish will forget the bait that is lowered, whether it be a worm or it be a frog, but the fish will forget there is a hand behind this bait.
1: இந்த இதுக்கு பின்னால ஒரு பலமான ஒரு கரம் வந்து இத நம்மளை இழுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத அது அறியாது.
2: The fish will forget there is a hand which is waiting for it.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: எந்த ஒரு கண்ணியும் எந்த ஒரு சோதனையும் தானாக இயல்பாக வரவே வராது.
2: No enticement will come to us by its own.
1: எந்த சோதனையும் தானாக வராது.
2: Nothing will, no enticement will come to us by its own.
1: No temptation. எல்லா சோதனைக்கும் எல்லா வஞ்சனைக்கும் பின்னால சத்ருவானவனுடைய ஒரு கரம் இருக்கிறது அப்படின்றது நீங்க மறந்துடாதீங்க.
2: There is a hand beyond every enticement. You should never forget that.
1: ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்ருவினுடைய போராட்டம் நம்ம காணாத இடத்திலிருந்து நமக்கு எப்பொழுது நாம் சிக்குவோம்னு நம்ம சுற்றி வருகிறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க.
2: There is a hand waiting for us to fall prey to these enticements, and that is about the supernatural power it is.
1: It's a supernatural demonic force.
2: Amen.
1: That is behind this bait. அந்த மறந்துடாதீங்க, தானா நான் சோதிக்கப்பட்டேன் கிடையாது. பிசாசானவன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு கண்ணியை வச்சுக்கிட்டே தான் இருக்கான்.
2: And Satan is lowering the bait for each and every one of us.
1: பாருங்க, அந்த கையை பார்த்தா ரொம்ப காம், அந்த மீன் பிடிக்கிறவங்கள பாருங்க, அவங்க உட்கார்ந்திருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ரொம்ப பொறுமையா இருக்கிறது போல தெரியும்.
2: The hand of the fisherman will not be aggressive or agitated.
1: It will be calm and calm patient. அத பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா என்ன ஒரு நல்ல குணம் உள்ள மனுஷன் பாருங்க, இவ்வளவு அமைதியா பொறுமையா சத்தமே போடாம உட்கார்ந்திருக்கிறாருன்னு எல்லாரும் நினைப்பாங்க.
2: They will look at the fisherman and see how calm and quiet and how patient he is.
1: அப்பா இவ்வளவு டீசன்ட்டா இருக்கிறாரு, எவ்வளவு தீங்கே செய்யாம எவ்வளவு மிருதுவான ஒரு மனுஷனா இருக்கிறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க.
2: And they would be thinking that how decent is this man and how patient he is.
1: என்ன அமைதியா இருக்காருங்க, கொஞ்சம் கூட அசையாம உட்கார்ந்திருக்கிறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க.
2: He is silent and still.
1: ஆனா இந்த அமைதிக்கும் இந்த பொறுமைக்கும் பின்னால ஒரு பயங்கரமான நயவஞ்சகமான திட்டம் இருக்குன்றத மறந்துடவே கூடாது.
2: Behind the silence and stillness there is a sinister plan.
1: அத நீங்க மறந்துடவே கூடாது.
2: Don't ever forget that.
1: நான் சொல்லுவேன், இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த கண்ணி நமக்காய் வைக்கப்படுது பாருங்க, நம்ம இழுக்கும்படி வைக்கப்படுற இந்த ஆகாரம் இருக்கு பாருங்க, இத பார்க்கும்போது தான் நாம உடனடியாக நாம வந்து செயல்பட வேண்டியது அவசியம்.
2: This is the stage in which you must take aggressive action.
1: நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கண்ணி தங்க முன்னாடி வரும்போது அவங்க தங்களை பார்த்தே சில வார்த்தையை சொல்லிக்கிடுவாங்க.
2: What most people will do when they are enticed to say.
1: அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நாலாம் அதை செய்யவே மாட்டேன்.
2: I won't do that.
1: நான் வந்து அதுல விழவே மாட்டேன்.
2: No, I won't think about that. No, I will fall.
1: நான் வந்து அந்த தவறுல நான் வந்து சிக்கவே மாட்டேன்.
2: I will never be attracted to and empower this enticement.
1: அப்படினு சொல்லி தங்களையே தேத்திடுவாங்க.
2: They will convince themselves.
1: பாருங்க, இந்த மாதிரி நாம வந்து இந்த நயவஞ்சகத்துக்கு முன்னால வந்து நாம என்னால இத நான் தீத்திர முடியும், என்னால ஜெயிச்சிட முடியும் நம்ம சொல்றோம் பாருங்க, இது வந்து இந்த நயவஞ்சகத்தின் வல்லமைய இன்னும் அதிகமா கூட்டிரும்.
2: And when we say I can handle this situation, we think we empower the enticement.
1: அதனால தான் பாருங்க, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது,
2: when the devil tempted Jesus,
1: இயேசு வந்து அந்த பிசாசை பார்த்து அவன் வந்து நீ தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் அப்படின்னு அவன் சொன்ன பொழுது,
2: when devil tempted Jesus and said turn the stones into bread,
1: இயேசு சொல்லல நான் வந்து அத வந்து நான் அப்பமா மாற்ற மாட்டேன் அப்படினு சொல்லல.
2: Jesus did not say I won't turn stones to bread.
1: அவர் சொன்னாரு, எழுதி இருக்கிறது.
2: It is simply said it is written.
1: அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்னன்னா தேவனுடைய வசனத்தை தான் ஒவ்வொரு சோதனையையும் ஜெயிக்க அவர் பயன்படுத்தினார்.
2: And the Lord Jesus used the word of the Lord to overcome every temptation.
1: நல்லா கவனிங்க. எப்பொழுதெல்லாம் இந்த சோதனை இந்த நயவஞ்சகம் நமக்கு எதிராய் வருகிறதோ அதற்கு விரோதமாய் நாம் எழும்பி அதை எதிர்த்து நின்று தப்பிக்கிறதுக்கு சிறந்த வழி என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் அடைக்கலம் புகுவதுதான்.
2: Your first response to enticement is defend yourself behind the word of God. Your best response can be declare the word of the Lord.
1: நல்ல மறந்திர கூடாது, நீங்க பிசாசானவனை வந்து நம்முடைய ஞானத்தினாலோ புத்தியினாலோ அறிவினாலோ நாம ஜெயிச்சிரலாம் நம்ம நினைக்கவே கூடாது.
2: Don't you ever think that you can win the devil with your knowledge of wisdom.
1: நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லார விட அவன் ரொம்ப கெட்டிக்காரன்.
2: And he is more wise than us.
1: நம்மள ரொம்ப அவன் எவ்வளவு வஞ்சனையா அவன் எவ்வளவு சாதுரியமா செயல்பட முடியும் அவனுக்கு தெரியும்.
2: He knows how he can entice us and the way that he can.
1: பாருங்க, ஒரு மீனை விட மீன் பிடிக்கிறவன் எப்படி இருப்பான், சாமர்த்தியசாலியா இருப்பான்.
2: More than the fish, the fisherman will be more wiser.
1: அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான்.
2: He will be very smart, the fisherman.
1: உங்களுக்கு தெரியும், பிசாசானவன் வந்து ஆதி தகப்பன்மாராகிய ஆதாம் ஏவாளையே வஞ்சித்தவன்.
2: And the devil tempted Adam and Eve.
1: நம்மெல்லாம் எந்த மூலைக்கு?
2: And where are we?
1: அதனால நீங்க நம்முடைய மாம்ச பலத்தையும் மாம்ச ஞானத்தையும் வைத்து அவனை மேற்கொண்டிருக்கலாம் நீங்க நினைக்க கூடாது.
2: Don't you ever trust on your flesh, wisdom and knowledge.
1: அதனால தான் 119 சங்கீதம் 9 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Hence we read Psalm 119 and verse 9.
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே என்று வாசிக்கிறோம்.
2: How can a young man cleanse his way? By taking heed according to your word.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் ஜெயம் இருக்கிறது.
2: There is victory through Lord's name.
1: இந்த 180 நாட்கள்ல வேத வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த வசனத்தை கொண்டு நாம் சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு இதிலே பலனை வைத்திருக்கிறார்.
2: We are meditating upon these scriptures for 180 days to overcome all our enticements and all our traps.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: நான் நினைக்கிறேன் இந்த வஞ்சிக்கப்படுற அந்த சூழ்நிலைக்கு பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்து நாம சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மிக லகுவான இடம், லகுவான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்தானம் உண்டானா இந்த இடத்தை தவிர வேற லகுவான இடமே கிடையாது.
2: This is a stage where enticement stage can easiest stage to overcome temptation.
1: It's the easiest stage
2: to overcome temptation.
1: To overcome temptation and enticement. இந்த பகுதி தான். இதுல நாம கவனம் இல்லாம போயிருவோம்னா நிச்சயமா அடுத்த படிக்குள்ள நம்ம போயிருவோம்.
2: If you are careless and clueless how to handle this stage, you will ultimately be captured by enticement.
1: நான் இப்பொழுது சொன்ன வார்த்தைகளை மனதில வைத்து இப்போ நீங்க 11 வசனத்திலிருந்து வாசித்தீங்கனா அந்த பகுதி நல்லா விளங்கும்.
2: If you keep the words that I just preached to you keep in your heart and if you can read from verses 11 onwards it will be
1: அழைக்கும்.
2: How will that enticement attract us or appeal to us?
1: நீங்கள் 11 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் பாருங்களேன்.
2: If you read Proverbs 1:11 and 12,
1: எங்களோட வா.
2: If they say come with us,
1: நீ என்ன பண்ணுனா எங்களை வந்து அந்த வசனம் வாசிக்கும் போது பார்த்தா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து
2: let us lie in wait to shed blood,
1: குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம்.
2: Let us look secretly for the innocent without cause.
1: அதே போல 12 வசனம்
2: verse 12,
1: பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம், குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம்.
2: Let us swallow them alive like Sheol and whole like those who go down to the pit.
1: அதாவது அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
2: what is happening here?
1: அப்படியே போட்ட அந்த அந்த அந்த வாலிபனை அந்த மகனை இந்த வார்த்தைகள் சொல்லி முதல்ல அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறான்.
2: By saying these words, these people they attract the youngsters
1: avanga and maganai paath solran va va engalode va engalode va
2: and he calls the people my son come to us
1: ratham jindumbadi nama padivirpom
2: may we wait to shed blood
1: in english la let us wait let us lurk
2: let us look let us lie in wait
1: let us swallow them appo ellame nama seyalam va idai seyalam va nu solli
2: let us do it
1: appdin solli avana attract pandranga ad appeal pandranga ad koopidranga
2: they attract the people by saying these verses
1: inda attraction edhukku appdin keta
2: what is this attraction is for
1: rendavathu vande neenga 13 14 vaasthingana idarku pinbaga irukkira nokam vande velipadudhu
2: what is the aim behind this
1: adu maranjirukku
2: and it is hidden
1: ana adhu dhaan nokam
2: that is the aim
1: enna nokam
2: what is the aim
1: 13 vasanam paargala
2: if you read verse 13
1: vilai uyirndha sagalavida porutkalaiyum kandadaivom
2: we shall find all kinds of precious possessions
1: kollai poruninal nammudaiya veedugalai nirappuvom
2: we shall fill our houses with spoil
1: 14th vasanam
2: 14
1: naam ellarkum ore pai irukkum
2: cast our lot one among let us all have one purse
1: enna alaga solranga paargala
2: how they entice us
1: enna nokam enna
2: what is the aim
1: vilai uyirndha porutkalai nama kandadaivom
2: let us find all kinds of precious possessions
1: kollai porinina porulinal veettai nirappuvom
2: let us fill our houses with spoil
1: parunga 19th vasanam idha summarize pannudhu
2: what does verse 19 say
1: idha summarize pannudhu it summarizes the whole thing adhu solludhu porul aasai ulla ellarudaiya valiyum iduve
2: so are the ways of everyone who is greedy for gain
1: veliya vande alaga avanga attract panni koopidranga
2: they attract these people outwardly
1: nokam enna
2: what is the aim
1: porul aasayinale avargal valigalai karaipaduthumbadi
2: the ways are of everyone who is greedy for gain
1: avanga aasai ellam porul
2: they are greedy for gain
1: idrude vilaivu enna mudivu enna
2: what is the end
1: neengal todandu vaasippingala na 19th vasanathile இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும்
2: it takes away the life of

0: things.
1: No, the love for money, the
0: love,
1: the greed for things, the greed for riches. அது தான் கொக்கி.
0: The greed, the love for money is the bait.
1: அந்த கொக்கி.
0: That is the hook.
1: அந்த ஹுக் வெளியே தெரியாது.
0: The hook will not be seen out.
1: வெளியே என்ன தெரியும் தெரியுமா?
0: What is that you will see?
1: நாம எல்லாரும் ஒண்ணா போலாம்.
0: Outside we will say, let us all go together.
1: நாம எல்லாருக்கும் ஒரே பர்ஸ் இருக்கும்.
0: There will be only one purse for us.
1: நாம எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கலாம்.
0: Let us be all together.
1: நாம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: Let us enjoy together.
1: ஆனா உள்ள கொக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய பொருளாசை.
0: What is the hook which is hidden? It is the destruction for the person.
1: பாருங்க, முடிவு ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நான் யோசித்த போது எவ்வளவு அழகா தேவனுடைய வார்த்தை நமக்காக இதை சொல்லி இருக்கு.
0: And how beautiful is the word of the Lord that has been given to us.
1: 1 Timothy 6:10 சொல்கிறது.
0: 1 Timothy 6:10 says,
1: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது.
0: For the love of money is a root of all kinds of evil.
1: சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
0: For which some have strayed from the faith in their greediness and pierced themselves through with many sorrows.
1: என்னது?
0: What is it?
1: உள்ள என்ன பண்றாங்களா? தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள்.
0: And they are piercing themselves.
1: இதான் இந்த hook, இதான் இந்த கொக்கி.
0: This is the work that the hook does.
1: வெளியில தெரியாது.
0: It will not be seen outside.
1: வெளியில பாக்கும்போது எல்லாமே ஒண்ணா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியும்.
0: Everything will look beautiful outwardly.
1: ஆனா இந்த ஆசை அப்படிங்கற இந்த கொக்கி வந்து ஒரு மனுஷனை உருவ குத்திரும்.
0: The love will pierce you with.
1: 9 வசனத்துல தான் வாசிக்கிறோம்.
0: And verse 9 we read.
1: ஐசரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் உள்ள பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
0: And verse 9 we read, for those who desire to be rich fall into temptations and snare, into many foolish and harmful lusts.
1: அன்பானவர்களே, என்ன நல்லா கவனிங்க.
0: Listen carefully, my dear.
1: ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமான கொக்கி இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: Don't you ever forget there is a hook for everyone.
1: பாருங்க, சில பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கொக்கி போட்டு மீன் பிடிப்பாங்க, தூண்டில் சொல்வாங்க.
0: And there is a hook used by the fisherman to catch fish.
1: There is one, you know, there's a variety, one variety called the fishing rod. ஒரு மீனை ஒரு நேரத்துல பிடிக்கிறது.
0: That is one the fisherman uses. He uses a rod to catch one fish at one time.
1: ஆனா இன்னொரு வகை இருக்கு.
0: There is another mode. அது
1: என்னன்னு கேட்டிங்கனா, அது வலை போட்டு பிடிக்கிறது.
0: And the second mode is a net.
1: இந்த வலையிலே பலவிதமான வலைகள் இருக்கு.
0: There are different kinds of nets.
1: அப்போ எல்லாருக்கும் ஒரே சோதனை கிடையாது.
0: There is no one kind of temptation for anyone.
1: சில பேர் வந்து பண ஆசை அப்படிங்கற கொக்கியினால தங்களை உருவ கொத்தி கொள்ளும்படி அவன் இழுக்கப்படுகிறான்.
0: Some people they love, the love for the money attracts them and they pierce themselves through it.
1: இந்த 11 வசனத்துல இருந்து 16 வசனம் வரைக்கும் இந்த முதலாம் அதிகாரம் நீதிமொழிகள்ல வாசித்தீங்கன்னா, அங்க நடக்கிற மொத்த சம்பாஷணைக்கும் அந்த வஞ்சனைக்கும் பின்னணி என்னன்னா, இன்னொருவனுடைய பொருளை நாம திருடலாம், நாம அதை சம்பாதிக்கலாம்னு சொல்லி அழைக்கப்படுகிறாங்க.
0: What is the aim behind the every calling is to take the possession of the other people. That is what is given in Proverbs.
1: ஆனா எல்லாருக்குமே பண ஆசை கிடையாது.
0: Everyone will not love money.
1: எல்லாருக்கும் பண ஆசை கிடையாது.
0: Everyone will not love.
1: சிலருக்கு வேற விதமான ஆசைகள் இருக்கும்.
0: There might be different kinds of love for other people.
1: சிலருக்கு வேற காரியங்கள் ரொம்ப முக்கியமா தெரியும்.
0: There might be different things that people might love.
1: சில காரியங்கள் வந்து அநேகருக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும்.
0: Some people might think it is very attractive.
1: There may be attractive, different kind of attractions, different kinds of baits, different kinds of hooks, different kinds of methods of capturing the prey. பல விதங்கள்ல வருவான் பிசாசு.
0: Devil will come in different forms.
1: மறந்திரவே கூடாது.
0: Don't you ever forget that.
1: அது நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விதமான பலவீனம் நமக்குள்ள இருக்கும்.
0: There is a weakness in each one.
1: எல்லாருக்கும் ஒரே பலவீனம் கிடையாது.
0: There is not a single way of weakness.
1: யாரை எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியும்.
0: Devil knows how to capture each and every one.
1: சிலர புழு போட்டு பிடிப்பான்.
0: Some he will capture with a worm.
1: சிலர வந்து ஒரு தவளை போட்டு பிடிப்பான்.
0: And he might lower a frog with for someone.
1: சிலருக்கு வந்து பெரிய பெரிய தூண்டில்களை போட்டு பெரிய பெரிய கண்ணிகளை வைத்து பிடிப்பான்.

0: Some he will lower bigger baits to capture the fishes.
1: யாரை எப்படி பிடிக்கணும்னு உனக்கு தெரியும்.
0: And devil knows how to capture each one.
1: நேத்திக்குங்களோட நான் பேசும்போது நான் சொன்னேன்.
0: Yesterday also I told you.
1: சிம்சோன வந்து முதல்ல அவன் ஒரு சிங்கம் போல கர்ச்சித்து வந்து பிடிக்க பார்த்தான்.
0: Yesterday also I spoke about Samson. The first
1: method of you know attack was coming like a lion.
0: He comes as a roaring lion.
1: ஆனா அத வந்து அவன் ஜெயிச்சிட்டான்.
0: And he overcame that.
1: Yeah.
0: What?
1: அவனுக்கு ஒரு விசேஷித்த பலம் இருந்தது. அந்த சிங்கம் அவனுக்கு முன்னால் நிக்கவே முடியல. ரெண்டா கிழிச்சு தூக்கி போட்டான்.
0: And the God has given him the strength that he came forward and he tore the lion into two.
1: ஆனா
0: secondly,
1: இரண்டாவது முறை திரும்ப அவன் வந்து சிங்கமா வரல.
0: Second time the devil did not come to him as a lion.
1: அவன் எப்படி வந்தான்னு சொன்னா,
0: how did he come? Second
1: அவன் ஒரு பெண்ணாக வந்தான்.
0: And secondly he came as a woman.
1: அதுல வந்து கர்ச்சனை கிடையாது.
0: There was no roaring.
1: அதுல வந்து பயமுறுத்தல் கிடையாது.
0: There was nothing ferocious.
1: அது வனாந்திரத்திலிருந்து ஓடி வரல.
0: It didn't come from a wild.
1: அது எங்க இருந்துச்சுனா,
0: where was it?
1: பெட்ரூம் குள்ளே இருந்துச்சு.
0: That was the trap was inside the bedroom.
1: சிங்கத்தை பாக்கும்போது ஓடி போய் கிழிச்சவன்,
0: the man who went forward to and tore the lion into two,
1: inda pennun varumbodhu aval madiyile paduthu thoongittirundha.
0: When it became a lady he fell at her feet and slept with her.
1: Pisasukku nalla theriyum edha paatha nama thoonguvom edha paatha mayanguvom edha paatha nama amaidhiya irupom nu pisasukku theriyum.
0: Devil knows to which one we will be attracted and where we'll and he knows our weaknesses.
1: எல்லாருக்கும் ஒவ்வொரு கண்ணி.
0: There is a trap for each and every
1: பாருங்க,
0: one.
1: சிம்சோனுக்கு தெலைலாள்.
0: For Samson it was Delilah.
1: யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு தெலைலாள் இல்ல.
0: For Judas Iscariot it wasn't Delilah.
1: பணம்.
0: It was money.
1: நேபுகாத்நேச்சாருக்கு தெலைலாள் கிடையாது.
0: For Nebuchadnezzar it was not Delilah.
1: அது பணமும் கிடையாது.
0: No money.
1: அது ஒரு பெருமை.
0: It was a pride.
1: அவனுக்கு தெரியும் யாரை எங்க அடிக்கணும்னு. அவனுக்கு தெரியும்.
0: The devil knows where to attack each and every one. He knows our weaknesses.
1: அதற்காக அவன் அவர்களை நயமாக வஞ்சித்து எழுப்பா.
0: And he entices them and he attracts them.
1: தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் கேளாமல் போவோமானால் நிச்சயமே நிச்சயம் நாம் அந்த கண்ணியில் சிக்கிருவோம்.
0: We will certainly fall into the trap unless we defend ourselves with the word of the Lord.
1: அதனால தான் இந்த இடத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
0: and if you would read verse 15,
1: நீதிமொழிகள் 1:15,
0: Proverbs 1:50,
1: என் மகனே நீ அவர்களோடே வழி நடவாமல்,
0: my son do not walk in the way with them,
1: உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக.
0: Keep your foot from their path.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to God's holy name.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா?
0: I'm so happy.
1: என்ன தெரியுமா? அது வந்து இந்த சோதனை, இந்த நயங்காட்டுதல் அப்படின்ற சம்பவங்களை எழுதி கொண்டே வருகிற நடு மையத்துல தேவனுடைய ஆலோசனையின் சத்தம் துவனிக்கிறது.
0: The word of the Lord or the counsel of the Lord is given to us at this time of enticement or in trouble.
1: பாருங்க இந்த சம்பவம் அப்படியே வாசிக்க, அப்படியே பெறன 11ஆம் வசனத்திலிருந்து இந்த 16 வசனம் 17 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சனையை பற்றி தான் எழுதியிருக்கு. அதுக்கு நடு மையத்தில் என் மகனே என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனையின் சத்தம் அதற்குள்ள வருது.
0: And if you read the verses from 11 onwards in Proverbs, the time of this enticement there is a word that is being sounding. He says, my son, this is the word of the Lord.
1: In the midst of your enticement God's voice keeps sounding an alarm. நம்முடைய ஆண்டவர் சோதனையின் நேரத்துல நம்மோடு பேசுகிறார்.
0: The time of trial the Lord speaks to us.
1: காயினுக்குள்ள வருத்தம் வந்துருச்சு.
0: Cain was angry with himself.
1: அவனுடைய சகோதரன் மேல் அவனுக்கு ஒரு ஒரு கோபம் வந்து விட்டது.
0: There was an anger against Abel.
1: ஆனா அவனை முதலாவது சந்தித்தது யாருன்னா கர்த்தர் தான்.
0: The first person who met Cain was Lord himself.
1: நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?
0: If you do good, will you not be honored?
1: ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது?
0: Why is your countenance fallen?
1: நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இந்த மாதிரி பிசாசானவன் சிங்கத்தை போல கர்ஜித்து வரலாம், வெள்ளம் போல வரலாம், அல்லது ஆசை வார்த்தைகள் சொல்லி வரலாம். எத்தனை சோதனை வழியா நம்ம போயிட்டு இருக்கும் போதும் கர்த்தர் அந்த நேரத்துல நடுவிலே வந்து நம்மோட நிச்சயமாகவே பலவிதமான எச்சரிப்புகளை ஆண்டவர் கொடுப்பார்.
0: The Lord will certainly caution you amidst all this enticement that the devil brings onto you.
1: ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு,
0: Lord looked at Peter and said,
1: பிசாசு உன்னை சுளகுல புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
0: The devil asked permission to sift you
1: like wheat. ஆனால் உன் விசுவாசம் உன்னை விட்டு ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக்
0: கொண்டேன். I did pray for you that your faith is not lost.
1: என்ன அழகா இருக்கு பாருங்க.
0: How beautiful is it?
1: அவன் சோதனையின் பாதையில போறதுக்கு முன்னால கர்த்தர் அவன்கிட்ட பேசினாரு.
0: Before he could be tempted, the Lord prayed for him.
1: He spoke to him. நீங்க வந்து பேதுருன் மாத்திரம் கிடையாது, யூதாஸ் அந்த சோதனையில விழுறதுக்கு முன்னால பல முறை கர்த்தர் அவனை எச்சரித்தார்.
0: Judas Iscariot committed the sin, Jesus did speak to Judas.
1: பலமுறை பேசினார்.
0: Many a time Jesus spoke to him.
1: நம்முடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர்.
0: Let the Holy Spirit speak to us too.
1: நம்முடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார்.
0: Even today the Holy Spirit speaks to us.
1: உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க.
0: Look into your life.
1: அந்த வாரத்துல நீங்க ஒரு சோதனையில விழப் போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமையில அந்த வாரத்துக்கு முன்னால அந்த சம்பவத்துக்கு முன்னால கர்த்தர் ஒரு செய்தியின் வழியாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு அனுப்பிடுவாரு.
0: Before you could enter into the trials that particular week, the Lord will speak to you through his word on a particular Sunday and warn you.
1: He will warn you in advance.
0: He may warn you in advance.
1: முன்னமே சொல்லுவாரு, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாரு.
0: And he would caution you. He says this is coming to you.
1: ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா?
0: What is the duty of us?
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த நயங்காட்டுகிற இந்த பொருளிலிருந்து என் கண்களை விலக்கி உம்முடைய வசனத்தின் மேல் நான் என்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ள.
0: Lord, let me pin my faith on your word, Lord Jesus, and escape from this enticement, Lord.
1: கர்த்தருடைய அன்பை நாம புரிந்து கொண்டு அந்த அன்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
0: May we understand the love of the Lord and may we surrender to him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to God's holy name.
1: கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலிருந்து எதுவும் நம்மை நயங்காட்டி இழுத்து விடாதபடி நாம் எச்சரிப்பாயிருக்கணும்.
0: Let us be cautious and let us not come out of the hiding place what the Lord has placed us.
1: கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பான இடங்களிலிருந்து ஒரு நாளும் விலகி அதனால் கவரப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக.
0: Let us not come out of the hiding place that the Lord has given unto us and may we not fall into this
1: enticement. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நான் பேசுகிறேன்.
0: I am speaking to each and every one of you.
1: கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார்.
0: There is a protection given unto you by the Lord.
1: கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார்.
0: There is a hiding place for each and every one of you.
1: பிசாசானவனுக்கு தெரியும், நீங்க அந்த மறைவிடத்துல நீங்க அந்த பாதுகாப்பின் இடத்துல இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை நெருங்க முடியாது.
0: And devil knows unless you are in the hiding place you are quite safe.
1: அதனால அவன் உங்களுக்கு பக்கத்திலே வர முடியாது.
0: And he can never come closer to you.
1: அதனால அந்த நய வஞ்சகத்தை வைத்து அந்த பாதுகாப்பிலிருந்து அந்த மறைவிடத்திலிருந்து வெளியவான்னு இழுத்து கொண்டே இருக்கும்.
0: And he attracts you through this enticement and keeps telling you come out of your hiding place and safe place.
1: சிலருக்கு ஆண்டவர் உங்களுடைய பெற்றோரை உங்களுடைய பாதுகாப்பா வச்சிருப்பாரு.
0: And to some your parents are your protection.
1: உங்க வீடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு.
0: Your house is a protection.
1: உங்க சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு.
0: Your church is a protection for you.
1: கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு.
0: The Lord's presence is a protection for you.
1: நீங்க அதை விட்டு வெளியே போயிடாதீங்க.
0: No, don't you ever come out of it or go out of it.
1: பிசாசுக்கு தெரியும், இந்த நேரம் அவன் போக வேண்டிய அவன் பிரவேசிக்க வேண்டிய தேவ சமூகத்தின் இடத்தை விட்டு அவனை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேனா அவன் அழிச்சிருமே அவனுக்கு தெரியும்.
0: The devil, he knows that if I can bring him out of the God's presence, I can destroy him.
1: நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க.
0: Look at your life.
1: பல இடங்கள்ல நம்ம பெரிய விழுகைகள் பெரிய தவறுகளை செய்தது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அந்த அழகான பாதுகாப்பின் இடங்கள் மறைவிடங்கள்ல வெளியே வந்து நாம சுற்றி பார்க்கலாம்னு வர்றோம் பாருங்க அங்க தான் அடி விழுது.
0: You should understand that we fall prey to this enticement when we come out of our hiding place which the Lord has given unto us.
1: நாம் அதுக்குள்ளே ஓட நாம் எப்பொழுதுமே முயற்சி செய்யணும்.
0: We should always be protected and be ready to run into the protection.
1: வேதம் சொல்கிறது.
0: The Bible says
1: தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை.
0: The name of the Lord is a strong tower.
1: நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான்.
0: And the righteous will run into it and he shall be safe.
1: இந்த வஞ்சகத்துக்கு தப்ப ஒரே வழி கர்த்தரை சார்ந்து கொள்வது.
0: The only way to escape this enticement is to lean on the Lord.
1: அவருடைய வசனத்தின் மேல் அஸ்திபாரப்படுவது.
0: May we have a foundation built on the Lord's word.
1: ஒரே வழி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு நீர் எனக்கு வைத்திருக்கிற மறைவிடங்களை போய் நான் ஓடி வருவேன்.
0: Lord, let us cling on to your word and be safe in the place what you have given me, Lord.
1: எனக்கு இந்த தியானத்தை இன்றைக்கு முடிக்கும்போது நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஜெபிக்க வேண்டும் என் மனதிலே
0: தோன்றியது. And as we are going to end this devotion, may we read one particular psalm which all of us are familiar with.
1: 91st சங்கீதம் முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
0: Psalm 91 verses 1 to 7.
1: நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நீங்க எந்த மொழியில நீங்க இருக்கீங்களோ நீங்க வாசிக்கலாம். நான் ஒரு பாஷையில வாசிக்கிறேன். தமிழ்ல வாசிக்க முடிந்தா வாசிங்க. இங்க வந்து தமிழ்ல மாத்திரம் நம்ம வாசிப்போம். நீங்க வீட்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ்லேயோ ஹிந்தியிலேயோ மலையாளத்திலேயோ இந்த வசனத்தை பைபிள் எடுத்து வச்சு இந்த பகுதியை வாசிக்க போகிறோம்.
0: And whatever Bible you have at home, you may read in the language that you have.
1: நாம் வாசிக்கலாமா?
0: May we read? Let us read.
1: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
0: How good the Lord is.
1: அவருடைய உன்னத கரத்திற்குள்ளே, அவருடைய மறைவுக்குள்ளே நாம் ஓடி மறைய கர்த்தர் கிருபை தருவார்.
0: Let us be ever ready to hide the hiding place of the Lord has given us.
1: இன்றைக்கு நாம் கவனித்தோம்.
0: Today we see
1: இந்த நய வஞ்சகத்தை எப்படி பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான்.
0: How the devil brings these enticements in our life.
1: முதலாவது அவன் நம்மை கவர்ந்து இழுப்பான்.
0: First of all, he will try to attract us.
1: இரண்டாவது நம்முடைய மறைவிடங்கள், நம்முடைய பாதுகாப்பான இடங்களிலிருந்து அவன் வெளியே நம்மை இழுக்க முயற்சி செய்வான்.
0: Secondly, he will try to bring us out of our hiding places.
1: அவனுடைய வஞ்சனையை பார்த்து நாம் ஏமாந்து வெளியே வருவோமானால் அவன் நிச்சயமாய் நம்மை சிக்க வைத்து விடுவான்.
0: And let us be careful in not coming out. Because he will certainly capture us.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: உம்முடைய சிறகுகளுக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளுன்னு கேட்போம்.
0: Lord, protect us under your wings, Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.

அவன் ரொம்ப ஏழை. தன்னுடைய குறைஞ்ச வருமானத்துல வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு பழங்கால காசு ஒன்னு தெருவுல கிடக்கிறத பார்த்தான். அந்த காசு நடுவுல ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஓட்டை இருக்கிற காசு எனக்கு கிடைச்சிருக்குது, அதனால அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் சீக்கிரமே பணக்காரன் ஆயிருவேன்னு அவன் நினைச்சான். அந்த காசை தன்னுடைய கோட் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். அன்னைக்கு அவனுக்கு மற்ற நாட்களை விட அதிக வருமானம் கிடைச்சது. எல்லாம் காசு கிடைச்ச நேரம்னு அவன் நினைச்சான். தினமும் அவன் கோட் பையில இருக்கும் காசை தொட்டு பார்த்துக்கிடுவான், வெளியெடுக்க மாட்டான். கொஞ்ச காலத்திலேயே அவனுக்கு பணம் பதவி எல்லாம் வந்து சேர்ந்துச்சது. பல வருஷங்களுக்கு பிறகு அவன் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த காசை பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கோட்டு பையிலிருந்து அந்த காசை எடுத்து பார்த்தான். அவனுக்கு அதிர்ச்சி, அந்த காசுல ஓட்டை இல்லை, என்ன ஆயிற்று? குழப்பத்தோட மனைவிய பார்த்தான். அவன் மனைவி அவன் கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க, உங்க கோட் தூசியா இருக்குதேன்னு வெளியே உதறினேன், காசு தெருவில் விழுந்துட்டுது, எவ்வளவோ தேடியும் கிடைக்கல, நான் தான் வேறு காசை போட்டு வச்சேன்னு சொன்னான். இது எப்போ நடந்துச்சுதுன்னு அவன் கேட்டான். அதுக்கு அவ அந்த காசு கிடைச்ச மறுநாளேன்னு சொன்னான். அவன் அமைதியா சிந்திச்சான், உண்மையில அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, கடவுளுடைய கிருபையும் என்னுடைய கடின உழைப்பும் தான்னு நினைச்சான். கடவுளை துதிச்சிட்டு முன்னால விட இன்னும் உற்சாகமா உழைக்க தொடங்கினான். அதிர்ஷ்டம்னு ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. பரிசுத்த வேதாகமும் இத பற்றி ரொம்ப தெளிவா சொல்லுது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதனால இந்த மோதிரத்தை வாங்கின அதிர்ஷ்டம், வீட்டை இந்த தசை பார்த்து கட்டின அதிர்ஷ்டம், இந்த செடியை வளர்த்த அதிர்ஷ்டம்னு சிறுபிள்ளத்தனமா நினைக்காம நம்முடைய செய்கைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நம்ம உண்மையும் உத்தமமா உழைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்.

உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. உண்மையில சொல்லுங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவரை போல இந்த உலக

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.

மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்.

உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர் தான், ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர் தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம், ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணைக்கிற தெய்வம்.

எத்தனை பேர் இந்த நாளில என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

தெரியுமா? இயேசு எனக்கு போதும்னு சொல்றோம். அவர்தான் எனக்காக ஜீவனை தந்தவர். அவர்தான் என்னை மீட்டெடுத்தவர். பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களா, இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவரா இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோது நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

அவர் நமக்கு செய்த ஒரு நன்மைகளை நாம நினைவு கூர்ந்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஜீவ காலமெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க

யுத்தம் செய்து இதை முறியடிக்க போகிறார். ஓ அமன், அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் எந்த

0: நியாயாதிபதிகள் அதிகாரம் 9. ஜெருபாகாலின் குமாரன் அபிமேலேக்கு சிகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரிடத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, ஜெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமேலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமேலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் ஜெருபாகாலின் குமாராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் ஜெருபாகாலின் இளைய குமாரனாகிய ஜோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமேலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது ஜோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிஷிம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள எண் கொடுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமேலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தவமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் ஜெருபாகலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவர்களுக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தவமாய் இருக்குமானால் அபிமேலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமேலேக்கில் இருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமேலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று ஜோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமேலேக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமேலேக்கு இஷ்டவேளை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமேலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஜெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்த பலி அவர்களை கொன்றது அவர்களுடைய சகோதரனாகிய அபிமேலேக்கின் மேலும் தன் சகோதரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமேலேக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிலிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரருடைய சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலை ஆற்றி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமேலேக்கை சபித்தார்கள். அப்போது ஏபேதின் குமாரனாகிய காகால் அபிமேலேக்கு ஜார் சீகம் யார்கி நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன? அவன் ஜெருபாகாலின் மகன் அல்லவாகி சேபுல் அவனுடைய காரியக்காரன் அல்லவாகி சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள். அவனை நாங்கள் சேவிப்பானேன். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமேலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமேலேக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபுல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமேலேக்கின் இடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சிகிமுக்கு வந்திருக்கிறார்கள். கல் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோடு கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமேலேக்கு அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமேலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபுலோடே சொன்னான். அதற்கு சேபுல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ, திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனோமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபுல், அபிமேலேக்கை நாம் சேவிக்கிறதுக்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவாகி இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகா சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமேலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அபிமேலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமேலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபு காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிறாத படிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமேலேக்கு அவனோடிருந்த படையும் அபிமேலேக்கும் அவனோடிருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமேலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விளைத்தான். அதை சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரி தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடி இருக்கிறது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்டது. அபிமேலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமா என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமேலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரசன் அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரிகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமேலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பல துருக்கம் இருந்தது. அங்கே சகலம் புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமேலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லின் துண்டை அபிமேலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுடைய சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமேலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமேலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். ஜெருபாகலின் குமாரன் ஜோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் 5:15 அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். 38 வியாதியுள்ள மனிதன் பெதெஸ்தா குளத்தருகே உட்கார்ந்திருக்கிறான். குளம் தேவதூதனால் கலக்கப்படும் போது முந்தி இறங்குவதற்கு பிரயாசப்படுவான். அவனால் முந்தி இறங்க முடியாது, யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். இப்படி 38 அவன் அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கை நினைத்து கலங்கி கொண்டிருந்திருக்க கூடும். இயேசு அவனை தேடி சுகமாக்கினார். அவன் சுகமாகும் போது இவர்தான் இயேசு என்று அவனுக்கு தெரியாது. பின்பு அவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் சொல்லுகிறான், தன்னை சுகமாக்கினவர், தன்னை விடுதலையாக்கினவர், தன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்களை குறித்து நாம் சாட்சி சொல்கிறதற்கு யோசிப்போம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கலாம், வியாதியை சுகமாக்கி இருக்கலாம், குடும்பத்தில, வேலை ஸ்தலத்தில, தொழிலில, ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி எப்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறப்போகிறோம், எப்பொழுது நாம் சாட்சி சொல்லுவோம்? சில நேரங்களில் 1000 பிரசங்கம் செய்யாததை சில சாட்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்து முடிக்கும். அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது மாற ஆரம்பிக்கும். சகோதரா, உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஆபரேஷன்ல கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் அநேகருக்கு சாட்சி சொல்லி தேவநாமத்தை இன்றைக்கு வரைக்கும் மகிமைப்படுத்தி வருகிறார். ஒரு ஊர்ல, ஒரு சிறிய கிராமம், அதுல ஒரு ஐயா, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆண்டவரை சொந்த இரட்சகராக அவருடைய வியாதி சுகமானது நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் சரீரத்திலே பாரலைஸ் வந்துட்டது, சரீரம் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஜெபித்த வேளையிலே கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊர் முனையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை சுகமாக்கினவர். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினாலே அவர் சொன்னார், என்னை இயேசு சுகமாக்கினார், நீங்களும் வாருங்கள், நீங்களும் இந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள், உங்களையும் சுகமாக்குவார், உங்களுக்கும் சமாதானம் தருவார். அவர் சாட்சி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். சகோதரா, உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மீதும் அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நமக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு சாட்சி சொல்லுவோம், சாட்சிகளாய் மாறுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, 38 வியாதி உள்ள மனிதனை நீங்க சுகமாக்கின போது அவன் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று எல்லாருக்கும் சொன்னான். நாங்களும் அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். நாங்களும் சாட்சி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆசீர்வாதம் ஆக்குவார் என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 23:5. உன் தேவனாய கத்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம் தேவன் சாபங்களை முறிக்கிறவர். சாபங்கள் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதமான நீரூற்றை பொங்க பண்ணுகிறவர். சாபங்கள் ஒரு மனிதனை தாக்கும் போதுதான் அவன் அதன் கொடிய கோர வல்லமையை உணர்கிறான். ஐயோ, இந்த சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்று தத்தளிக்கிறான். சில சாபங்கள் தேவனிடத்திலிருந்து வருகின்றன. சில சாபங்கள் நியாய பிரமாணத்தை மீறுகிறதினால் வருகின்றன. சில சாபங்கள் மனிதர் தங்களுக்கு இழைத்த துரோகம் தாங்க முடியாமல் மனங்குமுறி மற்றவர்களை சபிப்பதனால் வருகின்றது. வேறு சிலர் சாபங்களை தங்கள் மேலேயே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சுமக்கிறார்கள். ஆதி மனிதன் பாவம் செய்த போது அவன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. எங்கு பார்த்தாலும் முட்கள் கண்களை குத்தும், முட்கள் உள்ளத்தை பிழியும். முட்கள் ஐயோ, இந்த சாபமான முட்களிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று மனிதனை ஏங்க ஆரம்பித்தது. தேவனால் வந்த சாபத்தை தேவன் முறிக்க வேண்டும். ஆகவேதான் தேவனாய கர்த்தர் இயேசு என்கிற பெயரிலே பூமிக்கு இறங்கி வந்தார். சாபத்திற்கு அடையாளமான முள்ளை முள்முடியாக தன்னுடைய சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கள் அவருடைய தலையை ஆழமாக கிழித்தன. சாபத்தின் வேதனையை அந்த முட்கள் மூலம் அவர் உணர்ந்தார். முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையிலிருந்து இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். ஒரு மனிதன் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவுக்கு முன்பாக நின்று, என் தேவனே, எனக்காக சாபமானீரே, அந்த முள்முடியில் வழிகிற இரத்தத்தின் மூலம் என் சாபங்களை மாற்றியறளும் என்று கதறும் போது கத்தர் ஒவ்வொரு சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அமெரிக்க தேசத்திலே ஒரு சாபம் இருந்தது. நீக்ரோ மக்களை எல்லாம் அவர்கள் பிடித்து அடிமைகளாக்கி ஆடு மாடுகளை விற்பதைப் போல ஏலம் போட்டார்கள். அந்த அடிமைகள் தங்களுடைய நீதி நியாயங்களை எல்லாம் எங்கு சொல்ல முடியும்? எங்கும் சொல்ல முடியாது. ஆப்ரகாம் லிங்கன் அந்த அடிமைகளின் நிலைமையை உணர்ந்து அவர்கள் மேல் மனது உருகினார். அடிமைகளுக்கு விடுதலையையும் தேசத்திலே சுதந்திரத்தையும் கொடுத்து சட்டம் இயற்றினார். ஆனால் அந்தோ அவர் இயற்றிய சட்டத்தை எதிர்த்து ஒருவன் அவரை ஈவி இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். அவரது பிரேத ஊர்வலத்தில் திரளான நீக்ரோக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஒரு நீக்ரோ பெண்மணி கூட்டத்தின் மத்தியிலிருந்து தன் பிள்ளையை உயர்த்தி காண்பித்து, அதோ அவரை பார், அவர் உனக்காக மரித்தார் என்று சொன்னார். அதை எல்லோரும் கேட்டு கண்ணீர் சிந்தினார்கள். தேவ பிள்ளைகளே, என் சாபத்தை மாற்றும் என்று கர்த்தரிடம் கதறி ஜெபியுங்கள். அவர் நிச்சயம் மனம் இறங்குவார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 இவ்வாறு கூறுகிறது. ஆம், அன்பார்ந்த தேவஜனங்களே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளையும் உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: தேவனை அறிந்த மனிதன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: தனிமை. உலகம் நம்மளை எல்லாரையும் விட்டுரும், ஒரு காலம் விட்டுரும், ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கார்.
2: There's only one who would not leave us in that loneliness.
1: அவரை அறிந்த ஒருவன் தனிமை ஆகிறதே இல்லை.
2: And one who knows him will never be alone.
1: Yes, sonar. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்.
2: I will not leave you comfortless.
1: நான் வருவேன்.
2: I would come.
1: நான் வருவேன்.
2: I would come.
1: தேவன் நம்மை ஒரு நாள் தனியா விட மாட்டார்.
2: God would never leave us alone.
1: அதனால தான் இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: நீங்கள் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும்.
2: A time would come when you would leave me alone.
1: ஆனால் என் அப்பா என்னோடு இருப்பார்.
2: But my father would be with me.
1: நீங்க எல்லாரும் விட்டுருவீங்க.
2: You would leave me.
1: ஆனால் தேவன் என்னோடு இருப்பார்.
2: But God will be with me.
1: நான் கலங்கவே மாட்டேன்.
2: I would not be troubled.
1: ஆகையினாலே தான்
2: Therefore,
1: பரிசுத்தவான்கள் நெருக்க வந்தபோது,
2: when
1: David
2: was constrained,
1: கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான்.
2: He strengthened himself in the Lord.
1: சங்கீதம் 9 வசனத்திலே,
2: Psalms 9:9,
1: நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே என்னுடைய தஞ்சம்.
2: So during the times of constraint, Lord, thou would be my refuge.
1: சங்கீதங்களின் புத்தகம் 18:6 வசனத்திலே,
2: Psalms 18:6,
1: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
2: In my distress, I called upon God.
1: கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார்.
2: And the Lord heard my cry from his temple.
1: சங்கீதம் 4:1 வசனத்திலே,
2: In Psalm 6:1,
1: 118:5 வசனத்திலே,
2: Psalms 118:5,
1: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
2: I called upon the Lord in distress.
1: கர்த்தர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார்.
2: And the Lord set me in a large place.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் தஞ்சம்.
2: And the Lord is my refuge. During
1: நெருக்கத்தின் காலத்திலே தேவன் ஜெபத்தை கேட்கிறார்.
2: And during times of affliction,
1: நெருக்கத்தின் காலத்திலே தேவன் விசாலத்திலே கொண்டு வருகிறார்.
2: During times of distress, the Lord brings me to a large place.
1: ஆகையினாலேதான்
2: Therefore,
1: நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது.
2: It is said in Proverbs.
1: நீதிமொழிகள் 18:10.
2: In Proverbs 18:10.
1: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்.
2: So we are as
1: நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா.
2: The name of the Lord is a strong tower.
1: Hallelujah.
2: The righteous runneth.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் சொல்வையா,
2: I would say,
1: எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
2: So even if you are tempted on all sides, we will not
1: faint. நாங்கள் மனம் முறிந்து போகிறதே இல்லை.
2: We will not be faint and weary.
1: ஏன்?
2: Why?
1: நெருக்கப்படுகிற காலங்களில்
2: During times
1: of tension,
2: the Lord is my strong tower.
1: எங்களுக்கு கோட்டை.
2: He is our strong tower.
1: தைரியமாய் சொல்லலாம்.

0: அருமையானவர்களே, கர்த்தர் ஒருவரே நம்முடைய தஞ்சம்.
1: The Lord God alone is our refuge.
0: நெருக்கப்படுகிற காலங்களிலே நான் கலங்க மாட்டேன்.
1: During times of distress I would not retreat. என்னுடைய
0: கோட்டைக்குள்ளே ஓடி
1: I would run into your top.
0: நான் சுகமாய் இருப்பேன்.
1: And I would be healed and healed.
0: நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன்.
1: I know whom I believe.
0: எனக்கு தெரியும்.
1: I know.
0: என் கர்த்தர் யார் எனக்கு தெரியும்.
1: I know who the Lord is.
0: நான் நம்புகிறது யார் எனக்கு தெரியும்.
1: I know whom I believe.
0: அவர் அன்னாள் வரைக்கும் என்னை காத்துக் கொள்ளவர்.
1: He is able to save me to the end.
0: நான் என்ன செய்கிறேன்?
1: What would I do?
0: அவர் கையிலே என்னை ஒப்புவிக்கிறேன்.
1: I would offer myself into his hand.
0: நான் நம்புகிறவர் யார்?
1: I know whom I believe.
0: ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I would offer myself.
0: First. நெருக்கத்திலே கர்த்தரை அறிந்தார்கள்.
1: So during times of
0: ரெண்டாவதாக.
1: Secondly.
0: ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம்.
1: Second Kings.
0: ஐந்தாம் அதிகாரம்.
1: Fifth chapter.
0: 15 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள்.
1: Verse 15.
2: தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர,
0: இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர,
2: பூமி எங்கும்
0: வேறொரு தேவன் இல்லை என்பதை
2: அறிந்தேன்
0: கண்டுபிடிச்சேன்.
1: Behold, now I know that there is no God in all the earth but in Israel.
0: அவன் யார் என்று கேட்டால், சீரியா தேசத்தினுடைய ராணுவ தளபதி.
1: He is the head of the host of the captain of Syria.
0: அவனுக்கு நிறைய சாக்கியம் இருந்துச்சு.
1: He had several privileges.
0: ஆனால் பெரிய துக்கம் என்னன்னு கேட்டீங்கனா, அவன் குஷ்டரோகி.
1: Yet he was a leper.
0: அவன் வியாதி உள்ளவன்.
1: He was a sick man.
0: அவன் அதற்காக எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருப்பான்.
1: He would have spent heavily.
0: எத்தனையோ மருத்துவரை பார்த்திருப்பான்.
1: He would have seen many physicians.
0: அவனுடைய வியாதி சுகமா இல்ல.
1: Yet he was not cured.
0: ஒரு நாள்
1: One day,
0: அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பெண், இஸ்ரவேலிய ஒரு சின்ன பெண்,
1: there was a young Israelite girl,
0: அந்த நாகமானுடைய மனைவி கிட்ட சொன்னா,
1: said to the king's wife,
0: ஒட்டகங்களிலே பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் ஏராளமான காணிக்கை சேர்த்தான்.
1: He took gold, silver and change of garments and camels.
0: எல்சா வீட்டுக்கு வந்தான்.
1: He came to the house of Elisha.
0: எல்சா வீட்டு முன்ன நிக்கிறான்.
1: He's standing before the house.
0: எல்சா வீட்டு முன்ன ஒரு பெரிய ஃபாரின் பணக்காரர் நிக்கிறாரு.
1: A foreigner, a wealthy man is standing before
0: him. எல்சா என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? வேலைக்காரன கூப்பிட்டு,
1: He called his servant.
0: அவனை போய் யோர்தான்ல ஏழு தரம் முழுக சொல்லு.
1: Ask him to go and dip himself in the river Jordan.
0: யாரு சரியா போயிடும்.
1: And he'll be cured of his sickness.
0: நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு.
1: And Naaman was
0: நான் வந்து ஃபாரின்ல இருந்து இவ்வளவு கணக்கு இவ்வளவு பணம் கொண்டிருக்கேன், இவ்வளவு பொண்ணு
1: கொண்டிருக்கேன்,
0: பாவி எலிசா வீட்டு போனவங்க என் வீட்டுக்கு வந்தா எப்படி இருந்திருக்கும்.
1: And what about this man has gone to the
0: house? என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிருப்பேன், ஆண்டவரே என் தேவை அறிஞ்சு நான் கோயில் கட்ட போறேன்னு தெரிஞ்சு.
1: God knows my need because I'm building a church.
0: ஓ வெள்ளியும் பொன்னும் உள்ள பெரிய ஃபாரின் அமெரிக்கால இருந்து வந்திருக்க ஆண்டவரே, நான் அவன் காலிலே விழுந்து பிரேஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தராவே உங்களை அனுப்பியிருக்கார் பிரதர்.
1: Fall at his feet and say praise the Lord brother. It's the Lord who sent you.
0: ஆனா எலிசா என்ன மாதிரி இல்ல, அவன் வேற.
1: எலிசா,
0: உன் பணத்தை நீ வச்சுக்க போ.
1: He said you keep your money be with you.
0: என்ன செய்ய?
1: What about
0: போய் முழுகு போ.
1: Go and immerse yourself.
0: ரொம்ப கோபமா போயிட்டாரு.
1: He went away angry.
0: உடனே ஒரு சின்ன ஒரு வேலைக்காரங்க இருக்கான்.
1: And there's a young
0: sir. எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த வேலைக்காரன் சொல்றது கூட. ஆக்சுவலா கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்னா கை கட்டி நிக்கணும், லெப்ட்னா லெப்ட் வைக்கணும், ரைட்னா ரைட் வைக்கணும். அவன் முன்னால் நிக்க முடியும், ஏன்னா அவர் சேனாபதி.
1: Yes, servant.
0: அவர் தான் பெரிய பெரிய ஆளு, சேனாபதி.
1: He is the captain of the host. So
0: மற்றவன் முன்னால போக முடியும், ஆனா அவர் புத்தி உள்ள வேலைக்காரங்க தான்.
1: But there was a wise servant.
0: Yes, sir. நீங்க 10 ஒட்டகத்துல கொண்டு இருக்கீங்க.
1: Not everything in 10 camels.
0: நீங்க 20 ஒட்டகம் கேட்டா கொடுத்துருப்பீங்கல்ல.
1: If you would have, if they would have asked
0: for 20 camels. நிறைய வெள்ளியும் பொன்னும் கேட்டா நீ கொடுத்துருப்பீங்கல்ல.
1: If they would have asked you for gold and silver, you would have granted.
0: சின்ன காரியம்.
1: It's a small thing.
0: முழுகு.
1: Just dip yourself.
0: சுத்தமாவாய்.
1: And be healed.
0: இதானே சொல்றான்.
1: That is what Elisha told you.
0: கொஞ்சம் முழுகி தான் எழும்பீங்கள.
1: Just immerse yourself in God.
0: கொஞ்சம் முங்கி தான் எழும்பீங்கள.
1: Why don't you immerse?
0: ஒரு சின்ன காரியம்.
1: It's just a small thing.
0: நான் சொல்றேன்.
1: I would say
0: இந்த அநேக ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நிக்கறாங்க.
1: They do several great things for the Lord God.
0: ஆண்டவருக்காக வெள்ளிய கொடுக்கணுமா?
1: Whether to give silver,
0: ஆண்டருக்கு பொன்ன கொடுக்கணுமா?
1: Whether to give gold,
0: ஆண்டருக்கு வீட்டை கொடுக்கணுமா?
1: Whether to give a house,
0: ஆண்டருக்கு என்ன கொடுக்கணும்?
1: Whatever to give unto the Lord.
0: ரெடியா இருக்காங்க.
1: They are ready.
0: ஆன ஆண்டவர் கேக்குறது நீ கொடுக்கிறது இல்ல, நீ கீழ்ப்படிகிறது.
1: The Lord is not asking you to give, he wants you to obey.
0: எப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால்,
1: when can you know the Lord?
0: ஆண்டவர் கொடுக்கிறதுனால அல்ல,
1: not by giving unto the Lord.
0: வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது.
1: Silver belongs to God.
0: நாம நிறைய ஆசீர்வாதத்தை எங்க கோட்டை விட்டுட்டோம்னு
1: சொன்னா,
0: பெரிய காரியங்களில் அல்ல,
1: not in great things,
0: sinna obe aandavarude vaarthaiku sinna kaariyathukku nama keel padiyalla,
1: a small obedience in a small factor for God.
0: Analtha
1: therefore
0: paliyai paarkilum keel padidal nalladhu nu solli,
1: obedience is better than sacrifice.
0: Neenga ponna kudukkuradha kaattilum,
1: more than you giving,
0: neenga velliya kudukkuradha kaattilum,
1: more than you giving silver,
0: neenga edhayedhayo kudukkuradha kaattilum,
1: whatever you give,
0: obey,
1: obedience.
0: தேவன் கீழ்ப்படுகிறவளை தான் ஆசீர்வதிக்கிறார்.
1: God is able to bless those who are obedient.
0: நீங்கள் உண்மையாய் கர்த்தரை அறிந்திருப்பீர்களானால்,
1: had you known the Lord truly,
0: நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுவீங்க.
1: Even in small matters you would obey God.
0: நீங்க பெரிய நினைக்காதீங்க.
1: Do not think of great things.
0: நிறைய பேர் பெரிய காரியத்துக்கு கீழ்ப்படுறாங்க.
1: People obey for greater things.
0: ஆனா ஆண்டவர் சின்ன காரியம் சொல்றார்.
1: Oh, God is asking you a small
0: mulugu edam,
1: go there, immerse and get up.
0: Na sollirpen nenikiren
1: oru
0: murai romba varshathukku munnala
1: years back
0: Sriperumbudurla enakku oru meeting,
1: there was a meeting in Sriperumbudur
0: nanum oru brotherum scooter la porom,
1: scooter start pandrom, brother we started a scooter.
0: என் காதில் சத்தம் கேட்குது. அப்போ எங்க நம்ம சபையில் ஒரு மூணு நாலு பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு. பல வருஷங்களுக்கு
1: முன்னால
0: பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, பெட்ரோல் மார்க்ஸ் எடுத்துக்கன்னாரு. காது நல்லா கெடுச்சு, கிளியரா கெடுச்சு, பெட்ரோல் மார்க்ஸ் எடுத்துக்க.
1: I was able to hear very clearly, you take the petrol marks with you.
0: ஏதோ நம்ம இருதயத்தில் உள்ளதா இருக்கும் சொல்லி போயிட்டேன். திரும்ப திரும்ப அந்த மனசுல பெட்ரோல் மார்க்ஸ் எடு, பெட்ரோல் மார்க்ஸ்.
1: I was urged in my heart to take the petrol.
0: போயிட்டேன்.
1: But I just
0: Sriperumbudur varaikku current irundhuchu.
1: There was power supply even up to
0: Sriperumbu ellai vandinga na current illa.
1: When I came to the border,
0: ella ore irittu,
1: there was black out throughout.
0: Rendu naala current illaya,
1: 2 days they had no current.
0: Na church ku pona churchum current illa.
1: So when I went to church there wasn't any current.
0: Enna brother special meeting nu solitinga?
1: Said brother, you said it's a special
0: meeting. Or petrol max vechukudada?
1: What about a petrol max?
0: Pastor, rendu naala petrol max kaalaiyren.
1: For 2 days I'm searching for petrol.
0: Rendu naala current illa. Inda gramathil irukkira petrol max ella avan kalyana vittu kandu vaangittu poitan.
1: So what about petrol max was there in this village? They had
0: seri or candle ad vaangikudada?
1: What about a candle at least?
0: Rendu naala current illa, endha kadalin candle kedaiyadhu.
1: There isn't any shop having any candles.
0: Kadaisiya,
1: lastly,
0: oru vaartha kooda andha meeting la pesa mudiyama janangalum varala.
1: No people came.
0: Naanum bay kummirittu chachukulla.
1: So there was total darkness, cross darkness.
0: Andru inge sonnarle modi irukku petrol max irukku,
1: you have
0: 4 petrol max irukku,
1: 6 petrol max.
0: Idhu arpa vishayam danga.
1: It's just a small matter,
0: chinna vishayam.
1: It's just a small thing.
0: Nariya vishayangala nama indha maari chinna vishayathu keel padikiradilla.
1: So even for small things we do not obey the Lord.
0: Ana ottaga nariya thangam kudukanuma?
1: Whether to give a camel full of gold,
0: velli kudukanuma?
1: Whether to give silver,
0: aandavarku endellamo chey aayatham.
1: Are you prepared to do anything for the Lord God?
0: Ana aandavar virumbunanna kettingana,
1: what does the Lord desire?
0: Velliyum ponnum alla,
1: not silver and gold.
0: Aandavar virumburadhu keel padidal.
1: God desires obedience.
0: Ninga endaikku devanudaiya vaarthaikku keel padigiringalo,
1: the day you obey the word of God,
0: appo kartar devan endru arindhu kolvirgal.
1: Then you would know that the Lord is God.
0: Devanudaiya naamathukku maimai undavadaga.
1: The name of God
0: ungalku theriyum.
1: you know
0: அப்போஸ் நடவடிக்கை 8 அதிகாரத்துல
1: Acts 8
0: 18 வசனத்துல இருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா
1: 18 to 22
0: அங்கே சமாரியா தேசத்திலே அநேக ஞான ஸ்நானம் பெற்றதை அறிந்து பேதுருவும் யோவானும் அவர்களை விசிட் பண்ண போனாங்க.
1: Peter and John went to the land of Samaria to visit the people.
0: அவர்கள் வெறும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞான ஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தாங்க.
1: They are not to see the anointing of the Holy Spirit they received.
0: வேதம் சொல்லுது.
1: Baptism the word of God says.
0: இந்த பேதுரு யோவானும் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள்.
1: Peter and John prayed for them laying hands on them.
0: அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
1: And they received the anointing. அங்க
0: மந்திரவாதி இருந்தான். மந்திரவாதி இருந்தான்.
1: There was a magician.
0: அவன் ஓடி போனான். He came. பணத்தை எடுத்தான்.
1: He took some money.
0: ஓடி வந்து கொடுத்தான்.
1: He came. Yeah. He said, sir,
0: நான் யார் மேல கை வச்சாலும்
1: on whosoever head I lay my hand
0: அவர்கள் வரத்தை பெறணும்.
1: They ought to receive the gift.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What did he say?
0: உன் பணம் உன்னோடு நாசமாய் போவதா.
1: Let the money perish along with thee.
0: நான் சொல்லலங்க.
1: Not me.
0: மனுஷங்க.
1: Forgive me.
0: நம்ம முன்பிதா பேதுரு சொன்னார்.
1: Our forefathers Peter said that.
0: உன் பணம் உன்னோடு நாசமா போட்டும்.
1: Let your money perish along with
0: நீ பணத்தினாலே தேவனுடைய வரத்தை பெறலாம் என்று நினைத்தாய்.
1: You thought of receiving the gift of God through money.
0: என்ன தெரியுமா? பணம் இல்ல.
1: It's not money.
0: உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு.
1: You have to change yourself from your wickedness.
0: துர்க்குணத்தை விட்டு திரும்பு.
1: Change yourself from your
0: wickedness. நிறைய பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தப்பா விளங்கிட்டாங்க.
1: Or people misunderstand the blessings of God.
0: பணத்தை கொடுத்துட்டா
1: if you give money
0: 1 லட்சம் கொடுத்துட்டா
1: if I give 1 lakh
0: 5 லட்சம் கொடுத்துட்டா
1: I give 5
0: பெரிய ஆளா ஆயிரலாம்.
1: I can become great.
0: தேவனை ஏமாற்ற முடியாது.
1: You can never deceive God.
0: தேவன் பணத்தினால ஏமாற மாட்டார்.
1: God would not be deceived.
0: சொன்னாரே உன் பணம் உன்னோட நாசமா போட்டும்.
1: Let your money
0: ஆனா என்ன செய்ய தெரியுமா?
1: What you ought to do?
0: குணத்தை மாத்து.
1: You ought to change your nature.
0: குணத்தை மாத்து.
1: You ought to change
0: குணம் மாறட்டும்.
1: Let your evil nature depart.
0: மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன்.
1: I tell you on and off.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய கீழ்ப்படிதல் நம்ம எங்க மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நம்முடைய குணத்தை மாற்றணும்.
1: It ought to change our nature.
0: நம்முடைய குணத்தை மாற்றணும்.
1: It ought to change our nature.
0: வேதம் சொல்லுகிறது.
1: Word of God says.
0: நம்முடைய மறைந்திருக்கிற குணம்தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது.
1: It's a hidden nature in us that is priceless before God.
0: நான் சொல்லுவேன் எனக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா
1: what do they think?
0: நான் தாழ்மையில இருந்தேன்.
1: I was in
0: கர்த்தரன் ஆசீர்வதிச்சாரு.
1: The Lord blessed me.
0: கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினாரு.
1: The Lord glorified me.
0: எனக்கு வீட கொடுத்தாரு.
1: The Lord gave me a house.
0: எனக்கு வந்து காரை கொடுத்தாரு.
1: He gave me a car.
0: கர்த்தர் பங்களா கொடுத்தாரு.
1: He gave me a bungalow.
0: இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த மேன்மைகள் இவைகள்தான் தேவன் கொடுத்ததாக நினைக்கிறார்கள்.
1: They think it is God has given them all the excellencies in this world.
0: மறந்துடாதீங்க. இது எல்லாம் அநித்தியமானது. இதெல்லாம் விட்டுட்டு தான் போணும்.
1: So all this would not stay. You have to leave that.
0: தேவன் கொடுத்த வீட்டையோ தேவன் கொடுத்த பணத்தையோ தேவன் கொடுத்த பொன்னையோ வெள்ளியையோ எதையுமே நீங்கள் ஒரு பிச்சு கூட எடுத்துட்டு போக முடியாது.
1: The house that God gave, the silver that God gave, the gold that God gave, you
0: cannot take it. இதெல்லாம் மாறி போகும்.
1: All this would change.
0: ஆனால்
1: yet
0: இந்த உலகத்திலே மாறாத ஒன்று இருக்கிறது.
1: One thing that would not
0: இந்த உலகத்திலே ஒளியாத ஒன்று இருக்கிறது.
1: One thing that cannot be
0: love.
1: It's love.
0: அன்பு ஒரு காலம் ஒளியவே ஒளியாது.
1: Love would never die.
0: ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: God is love.
0: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: God is love.
0: பொன்னு ஒளியும்
1: gold would perish.
0: வீடு ஒளியும்
1: house would perish.
0: எல்லாம் ஒளியும்
1: everything would perish.
0: அன்பு ஒரு காலம் ஒளியாது.
1: Love would never perish.
0: ஏன் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: Because God is love.
0: பரலோகத்தில் அன்பாகவே இருக்கிறார்.
1: So he is love in heaven.
0: எல்லா பயத்தோடு நான் சொல்வேன்.
1: Alpha I tell you.
0: நம்முடைய குணம் மாறணும்.
1: Our nature has got to
0: நம்முடைய துர்க்குணம் மாறணும்.
1: Our evil nature has got to change.
0: அதுக்கு தான் வாக்குத்த தேவன் தருகிறார்.
1: Just for that God gives us promises.
0: நீங்க யோசித்து பாருங்க.
1: Consider.
0: என் குணம் மாறிச்சா?
1: Whether my nature has changed.
0: தேவனை போல மாறுங்க அப்படினு சொன்னா
1: you got to change yourself like God.
0: என்ன மாறணும்?
1: What should change?
0: தேவன் எப்படி இருக்கார்?
1: How is God?
0: அன்பா இருக்கார்.
1: God is love.
0: அன்பு இல்லாதவன்
1: one without love
0: தேவனை அறியவே இல்லை.
1: He can never know God.
0: நீ எத்தனை வருஷம் பெந்தகோஸ்தே விசுவாசியா இருக்கலாம்.
1: You may be a Pentecostal believer.
0: எவ்வளவு ஊழியம் செய்யலாம்.
1: You may serve God.
0: எவ்வளவு காணி கொடுக்கலாம்.
1: You may give offerings.
0: உன் வாழ்க்கையில அன்பு மாத்திரம் இல்லாவிட்டால்,
1: If there isn't any love in your life.
0: நீ தேவனை அறியவே இல்லை.
1: You have not known God.
0: இயேசு போல மாறணுமா?
1: You got to change yourself like Jesus.
0: உன் இருதயம் அன்பினால் நிறை.
1: Your heart ought to be filled with the love.
0: என்ற ஒரு வாலிபர் வந்தாரே.
1: A young man came to me.
0: வீட்ல பெரிய பிரச்சனை.
1: There was a great problem at home.
0: பாஸ்டர் ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அவர் சொன்னாரு, என்ன வேணும் பாஸ்டர்?
1: Said what do we need pastor?
0: மா வருஷத்துக்கு மூணு புடவை கொடுக்கறேன்.
1: I give 3 sarees a year.
0: ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துர்க்கேன்.
1: ஃப்ரிட்ஜ்
0: வாங்கி கொடுத்தேன். அவர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு.
1: So he gave me a list.
0: நான் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
1: I closed my eyes and heard his ramblings.
0: அவளும் எதிரில் உட்கார்ந்திருக்கா.
1: And she was also seated nearby.
0: என்னம்மா?
1: Said what?
0: அவர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரம்மா உண்மையாமான்னு கேட்டார்.
1: Is it true that he has purchased?
0: ஆமா கொடுத்தார்.
1: Yes, he has given. So what?
0: கொடுத்தது உண்மைதான்.
1: It's true that he has given.
0: நான் கேட்டேன் தம்பிட, தம்பி நீ மூணு புடவை கொடுத்த.
1: He has given him 3 sarees.
0: நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது புடவை கட்டி கூட்டு வந்தியா இல்லை புடவை இல்லாமல் கூட்டு வந்தியான்னு
1: கேட்டேன். He brought her with saree.
0: என்ன பாஸ்டர்னாரு?
1: Said what is
0: illa podava kuduthen nee ava podava paakadavalukku podava kudutha maadhiri appa podava kettidana valathare.
1: So her father dressed her in saree and gave.
0: Anga veetla enna irundhuchu?
1: What was there?
0: Anga veetla podava irundhucha?
1: Whether there was saree.
0: Anga veetla fridge irundhucha?
1: Whether there was fridge in there.
0: Anga veetla veedu irundhucha?
1: Whether there was irundhuchu.
0: Anga veetla bike irundhucha?
1: Whether there was bike in there.
0: Nee sonnadella anga irundhucha pa.
1: Whatever you say everything is there.
0: Ana idella uttittu yeva pinnala vanda.
1: Why she came following you?
0: சோறு இல்லையா?
1: Whether she had no food.
0: கறி இல்லையா?
1: Whether she had needed meat.
0: இல்லப்பா.
1: It's not so.
0: இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தானா?
1: Reason that why she
0: உன்னுடைய அன்பை நம்பி வந்தாப்பா.
1: She trusted your love and came after.
0: நீ அதை கொடுக்காம சோத்தை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன், ஃப்ரிட்ஜை கொடுத்தேன், கார் கொடுத்தேன். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா.
1: You are repeating the same thing.
0: அவளுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு இல்லப்பா.
1: Not a house.
0: அவளுக்கு தேவை அன்புப்பா.
1: She needs your love.
0: வீட்டில் என்ன இருக்கணும்?
1: What is there at home?
0: ஃப்ரிட்ஜா கட்டிக்க போறா?
1: Whether she should marry the fridge?
0: இல்லை இல்லை.
1: No.
0: இந்த வீட்டில் என்ன இல்லை தெரியுமா?
1: What is not there at home?
0: எல்லாம் இருக்குங்க.
1: Everything is there.
0: எல்லாம் இருக்கு.
1: Everything is there.
0: ஆளு சொல்லியிருக்கு, சண்டையோடு கூடிய நல்ல மட்டன் பிரியாணியை காட்டிலும் கீரை நல்லது.
1: So greens are better than a quarrelsome house with mutton biryani.
0: அன்போடு சாப்பிடுற ஏங்க டைனிங் டேபிள் விசேஷித்ததா இருதயம் விசேஷித்தா?
1: Whether dining table is important or heart is important.
0: சொல்லுங்க.
1: Tell me.
0: கீரை நல்லதுங்க.
1: It's green.
0: டெய்லி பசலி கீரை பருப்பு கீரை சாப்பாடுக்கு போதும்.
1: It's enough if you take greens properly.
0: என்ன இருக்கணும்? அன்போட கீரை தின்னா போதுங்க உடம்பு ஒட்டுங்க.
1: இட்ஸ் எனஃப் இஃப் யூ ஈட் கிரீன்ஸ் வித் லவ்.
0: காலையில மட்டன் பிரியாணி, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, ராத்திரி கௌதாரி பிரியாணி, நாளைக்கு என்னென்ன பிரியாணி உண்டு அத்தனை தின்னு பாரு.
1: ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பிரியாணி ட்ரை.
0: அது நல்லது இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
1: இட்ஸ் நாட் சே தட் இட் இஸ் குட்.
0: வீட்டில் என்னங்க வேணும்?
1: வாட் இஸ் நீடட் அட் ஹோம்?
0: நீங்களே தீர்மானிச்சுக்கங்க.
1: யூ ஹேவ் டு டிசைட்.
0: யூ கேன் டிசைட்.
1: You have to decide as what is needed.
0: நீ தேவனை அறிஞ்சிருக்கியா?
1: Whether you know God.
0: எத்தனை பேர் தேவனை அறிஞ்சிருக்கோம்?
1: How many of us know God?
0: உங்க பெற்றோர் மேல அன்பு செலுத்த முடியதா?
1: Whether you are able to love your parents.
0: உங்க பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த முடியதா?
1: Whether you are able to love your children.
0: உங்க கணவன் மேல அன்பு செலுத்த முடியதா?
1: Whether you are able to love your husband.
0: உங்க மனைவி மேல அன்பு செலுத்த முடியதா?
1: Whether you are able to love your wife.
0: எங்க ரொம்ப துக்கமும் வேதனையுமா சொல்றாங்க.
1: I tell you with sorrow and pain.
0: பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் திருமணமாகி 2 மாசத்துல டிவோர்ஸ் சொல்றான்.
1: So Pentecostal family after being married for 2
0: என்னன்னவோ பார்த்தாங்க. நான் நாலு நட்சத்திரம் எல்லாம் மண்ணாங்கட்டி பார்த்தாங்க.
1: They gone in for the days, seasons and times.
0: ரொம்ப வெக்கங்க. பெந்தேகோஸ்தே குடும்பத்துல divorce என்கிற வார்த்தை கேக்குறது வெட்கம்.
1: It's a shame to hear about divorce in Pentecostal family.
0: ஏன் என்ன இல்ல?
1: What is not there?
0: எதுக்கு நிலைமைக்கு வந்தாங்க?
1: Why they have come?
0: எதுக்கு வந்தாங்க?
1: Why they have come to that state?
0: அன்பு எல்லா பாவத்தையும் மூடும்.
1: Love covereth sin.
0: அன்பு மன்னிக்குங்க.
1: Love would forgive.
0: அன்பு சகிக்கும்.
1: Love would tolerate.
0: அன்பு பிரிச்சிட்டு ஓடாது.
1: Love would not divide and run.
0: நான் சொல்றது இந்த வீடுகள்ல அன்பு இல்லங்க.
1: I tell you there's no love.
0: நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்கு.
1: You have the mutton biryani and chicken.
0: நல்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க.
1: You in lack.
0: ஏன் வீட்ல நீங்க நிம்மதியா இருக்க முடியல?
1: Why you are not able to be in
0: no
1: peace?
0: Love.
1: There isn't any love.
0: No love.
1: There isn't any love.
0: Yes, yaar.
1: Who's Jesus?
0: Yes, ovartha arinjirukken solvanna.
1: If one says he knows Jesus.
0: Yes, anba irukkar.
1: Jesus is love.
0: Moondravathu kaaryam.
1: Third factor.
0: Yathrayamum 18th adhigaram 8th vasam.
1: Exodus 18, 8.
2: Pinbu Mose கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட
0: எல்லாவற்றையும் கர்த்தர் தங்களை விடுவித்து
2: ரட்சித்ததையும்
0: தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான்.
2: கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த
0: சகல நன்மைகளையும்
2: காட்டிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
1: Jethro says that now he knows that the Lord God is above all gods.
0: இந்த எத்திர ஒரு ஆசாரியன்.
1: Jethro is a priest.
0: இவனுடைய பெண்ணை தான் மோசே கல்யாணம் பண்ணியிருக்கார்.
1: Moses has married the daughter of
0: Jethro. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 40 வருஷம் அங்க இருந்தார்.
1: For 40 long years he abode there.
0: அந்த வீட்ல ரெண்டு பிள்ளை பெற்றார்.
1: And he gave her to two children.
0: 40 years அவர் இருந்தார்.
1: 40 years he was in the house of
0: Jethro. கடைசி வீட்டுக்கு வரும்போது
1: when he returned
0: கர்த்தர் எனக்கு தரிசனமானார்.
1: The Lord visited
0: me. கர்த்தர் என்னோட பேசினார்.
1: The Lord spoke to me.
0: கர்த்தர் என்ன அழைச்சாரு.
1: The Lord called me.
0: இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தார்.
1: Saying so he came.
0: அப்போ இந்த எத்திரோ தேவனை அறியல.
1: Then Jethro knew not the Lord.
0: இவர் தரிசனம் பார்த்த போதோ
1: when he saw the vision
0: இவரோடு ஆண்டவர் பேசின போதோ
1: when the Lord spoke to him
0: இவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போன போதோ
1: when he proceeded for the work of the Lord
0: 40 வருஷம் வீட்டில் இருந்த போதோ
1: when he was there for 40 years
0: எத்திரோ ஒரு அவிசுவாசி.
1: Jethro is an unbeliever.
0: இவன் ஒரு இஸ்ரவேலன்.
1: This man is
0: a devanudaiya pillai.
1: He is a child of God.
0: 40 years and veetla irundhan.
1: 40 long years he abode in
0: kattarude alaippe pettan.
1: He had experience
0: alone. Ooliyathukku poittan.
1: He went to the ministry.
0: Yes, devanam ariyala.
1: He never knew God.
0: Ana
1: yet
0: eppo devan arinjan theriyuma?
1: When did he know God?
0: Na pala varshangalukku apparam
1: after several years
0: மாமனார் மருமகனை சந்திக்கும் போது
1: அந்த ஃாதர் லா மிஸ் சன் இன் லா
0: தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஆபத்துக்கள்
1: the dangers and calamities
0: தங்கள் வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள்
1: the difficulties that came
0: தங்கள் வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள்
1: the problems that came in the life
0: தங்கள் வாழ்க்கையிலே வந்த யுத்தங்கள்
1: the wars that came in the life
0: இவைகள் எல்லாவற்றிலும்
1: in all that
0: தேவன் தங்களுக்கு எப்படி உதவி செய்து தேவன் எப்படி தங்களை காப்பாற்றினார் என்பதை சாட்சியாய் அறிவித்த பொழுது அவர் சொன்னாரு உங்க தேவன் தான் பெரிய தேவன்.
1: When he heard the testimony as to how God helped them and delivered them from all their adversaries
0: na solluven
1: I would say
0: indha manushanai rakshippukale kondu vandhadu enna
1: what brought him to salvation
0: Moseyinudaiya valiyile yerpatta varuthangal
1: all the afflictions that came
0: avan anubavitha kashtangal
1: the difficulties

0: வருத்தங்கள் பிற்காலத்திலே எப்படி கொண்டு நிறுத்துதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை சகிப்பீர்களானால் உங்களுக்கு நஷ்டமாய் போகாது. நீ பட்ட பாடு அடுத்தவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக அதை மாற்றும்.
1: The pain and grief that you bore and tolerate, it will not go in vain. That will lead you to testimonial life for others.
0: Paul said,
1: Paul said,
0: 2 Corinthians 1st chapter,
1: 2 Corinthians 1st chapter,
0: 3rd and 5th
1: verse.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
2: பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின்
0: பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: நம்ம தேவன் யாரு?
1: Who's a God?
0: இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, இரக்கங்களின் தேவன்,
1: and merciful God,
0: சகலவிதமான ஆறுதலின் தேவன்,
1: a God of all comforts.
0: நல்லா கவனிங்க.
1: Consider me.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of God.
0: நம்ம தேவன் யாரு?
1: Who's a God?
0: எத்தனை பேருக்கு தெரியும்?
1: How many of us know that?
0: நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் எத்தனை பேருக்கு தெரியும்?
1: Our God is a God of
0: hallelujah.
1: Hallelujah.
0: தெரியுமா? சரி, அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க ஆறுதலின் தேவன்.
1: I know that he is a God of comfort.
0: தட்சிக்கப்பட அவனுக்கு எப்படி தெரியும்? அவர் ஆறுதலின் தேவன்.
1: So he is a God of comfort to those who are not saved.
0: அவர் சொல்றாரு,
1: he says,
0: எங்களுக்கு வந்த பாடுகளிலே,
1: amidst the constraints and
0: எங்களுக்கு வந்த பாடுகளிலே,
1: the sufferings that came in us,
0: தேவன் எங்களுக்கு ஆறுதல் அளிச்சார்.
1: God gave us comfort.
0: நான் என்ன சொன்னேன்னா,
1: what I said,
0: எனக்கு வந்த பாட்டையும் சொன்னேன்,
1: I told my sufferings.
0: எனக்கு வந்த ஆறுதலையும் சொன்னேன்.
1: I spoke about the comfort that came.
0: என்ன ஆச்சுன்னா,
1: what happened?
0: உடனே ஏத்துக்கிட்டாங்க.
1: Immediately.
0: உடனே ஏத்துக்கிட்டாங்க.
1: Immediately he came down.
0: நம்ம சபையில எனக்கு அடிக்கடி சில அனுபவங்கள் இருக்கு.
1: In our church there are certain experiences.
0: ஒரு முறை கொஞ்சம் நான் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி நொண்டன மாதிரி இருந்தேன்.
1: So
0: கொஞ்சம் அப்படி கால் வலி, முட்டி வலி.
1: So there was pain in my knee.
0: கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒண்டி நடந்தேன்.
1: I was just limping a little.
0: சாயங்காலம் வீட்டுக்கு டிஸ்பென்சரிய வந்துருச்சு.
1: So immediately people came to us.
0: ஒருத்தர் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப முட்டி வலியில் கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா தைலம் வாங்கி கொடுத்தாரு, இந்த தைலம் தேய்ச்சி பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு முட்டி வலி போயிடும்.
1: Try this ointment probably.
0: ஒரு அம்மா வந்தாங்க, ஐயோ இந்த டானிக் சாப்பிடுங்க முட்டி வலி சரியா போயிடும்.
1: You have take this tablet, your knee pain.
0: நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேன்.
1: I received all that.
0: இவங்க எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்தாங்க?
1: These people eat them.
0: Doctor ta poninga na doctor mutthalikida okay avaru enna pakkam adutha patient paathu eluvaru.
1: So the doctors will
0: avaru adutha patient mukkiyam adu pa sir sir saapidu saapidu indha marandha endekka avaru saaptara.
1: So whether he has taken this,
0: avaru padichar,
1: he has learned about the medicine.
0: Ana yena kuduthavanga avanga saaptanga,
1: but those
0: idha saapten.
1: இது
0: அனுபவம்.
1: That is experience.
0: நான் சொல்லுவேன், ரெண்டு இருக்குங்க.
1: I would say
0: சிலிப் எழுதி கொடுக்கறது இருக்கு,
1: writing the prescription.
0: அனுபவம் சொல்றது இருக்கு.
1: So experiencing it and
0: இதுக்கு நிறைய பேர் சிலிப் எழுதி கொடுக்கறாங்க.
1: Many write the prescription.
0: ஆறுதலாக என்னென்ன வசனம் பைபிள் இருக்கு படிச்சுக்கங்க.
1: Comforting verses.
0: சமாதானமா இருங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். பைபிள் படிச்சிருக்கீங்க.
1: Be not troubled, be of comfort.
0: சொல்ல தெரியணும்.
1: You ought to know.
0: இந்த ஆறுதலற்ற வேளையில கர்த்தர் என்னை இப்படி ஆறுதல் படுத்தினார் ஐயா.
1: The Lord comforted me.
0: கர்த்தர் இப்படி செய்தார் ஐயா, உனக்கு தெரியுமா?
1: The Lord did likewise to me.
0: நான் சொல்வேன் அருமையானவர்களே.
1: I would say dear ones.
0: தப்பா நினைச்சுக்காதீங்க.
1: Do not mistake.
0: நான் பெரிய பிரசங்கியா இல்ல.
1: I'm not a great preacher.
0: ஆனா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பெரிய மாற்றத்தை உருவாக்கிருக்கேன்.
1: I brought about a great change in the life of me.
0: எத்தனையோ ஊழியக்காரங்க கைய பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க.
1: Many servants of God held my hand.
0: ஊழியத்தை விட்டுட்டு போணும்னு விரும்பினமே.
1: Those who left the ministry.
0: இனிமேல் ஊழியமே செய்ய வேண்டாம்.
1: No need to serve God.
0: ஊழியக்கார மீட்டிங் முடிச்சானே கைய பிடிச்சு அழுவான்.
1: After the work
0: pastor, இந்த பிரசங்கம் மட்டும் நான் கேட்கலன்னா,
1: had I not heard this message,
0: நான் ஊழியத்தை விட்டு போறதா இருந்தேன்.
1: I was about to leave God.
0: உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி நடத்தினார்னா,
1: if God was able to lead in your life,
0: என் வாழ்க்கை நடத்துவார்.
1: Definitely he would lead in my life.
0: நான் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வசனத்தை நான் குறைச்சு மதிப்பிடலை.
1: So I'm not despising the
0: vasanam dhaan create cheyudhu.
1: It's the word of God.
0: Indha vasanam en vaalkaiyila eppadi enna aardhal paduthuchu.
1: How the word of God.
0: En vaalkaiyila eppadi sirumaiyila enna thookichu.
1: How it brought me.
0: Indha vasanam eppadi enna dhairiya paduthuchu.
1: How it increased me.
0: Enudaiya anubavatha naan sollumbodhu,
1: when I tell you my experiences,
0: nariya per kathra arinjirukka.
1: Many people had
0: nariya per arinjirukka.

0: many people came to the Lord.
1: Na flight la pora velaila train la pora velaila
0: chance
1: paathukitte irpen pakkathula valadhu pakkam edadhu pakkam paathukitte irpen
0: chance
1: appa kadaikken paapa
0: I'll just wait for a chance.
1: என்னுடைய கர்த்தர் நடத்தின வழியம் அவனுக்கு வசனம் சொன்னா புரியாது, ஆனா என்னை நடத்தின வழிய நான்
0: சொல்லியிருக்கேன்.
1: எந்த நிலைமையில இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் நிலைமையில வச்சிருக்காரு.
0: என்னுடைய
1: விமானத்துல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன்,
0: என்னுடைய
1: ட்ரெயின்ல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன்.
0: இது
1: சொல்லிருக்கேன் தெரியுமா, கர்த்தர் என் சிறுமையில என்னை ஆறுதல்
0: படுத்தினார்.
1: கடைசி ஒன்றை முடிக்கிறேன், ஒன்னு மறந்துடாதீங்க, வேதத்துல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு.
0: There's a wonderful incident.
1: யோவான் 11 அதிகாரத்துல
0: in John 11
1: தேவன் லாசருவையும் அவருடைய சகோதரிகளையும் ஆண்டவர் சிநேகித்தார்.
0: The Lord loved Lazarus.
1: அந்த வீட்டை ஆண்டவர் சிநேகித்தார்.
0: The Lord loved the house.
1: அந்த வீட்ல தங்கினார்.
0: And the Lord of
1: அந்த அந்த சகோதரியை பார்த்து சொன்னாரு, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொன்னார்.
0: You have chosen the better portion.
1: அந்த வீட்ல ரொம்ப நேசிச்சாருங்க.
0: He loved that house.
1: அந்த வீட்ல ஒரு வியாதி வந்துருச்சு.
0: A sickness came.
1: உடனே யாருக்கு சொல்லி அனுப்பினாங்க?
0: Immediately they informed.
1: இயேசுக்கு சொல்லி அனுப்பினாங்க.
0: They informed Jesus.
1: இயேசு உடனே வந்திருந்தா அந்த பிள்ளை சோமா இருப்பான்ல?
0: Jesus would have come. நல்லா கவனிங்க,
1: சோமா இருப்பானா இல்லையா?
0: Whether brother would have.
1: ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா,
0: what about the word of God?
1: இன்னும் ரெண்டு நாள் ஆண்டவர் தாமதித்தார்.
0: And Jesus delayed for another 2 days.
1: நல்லா கவனிங்க,
0: consider
1: யாருக்காக தாமதிச்சாரு?
0: For whom did he wait?
1: சண்டகாரனா?
0: Whether he is a quarrelsome child.
1: அவர் நேசித்த குடும்பம்னு நினைக்கிற அந்த குடும்பம்தான்.
0: A family that he loved.
1: லாசரு குடும்பத்தை நேசிச்சாரு.
0: He loved the family of Lazarus.
1: அதனால இன்னும் தாமதிச்சாராம்.
0: So he delayed for another.
1: இயேசு வர்றதுக்குள்ள
0: before Jesus could
1: போனத்தை அடக்கம் பண்ணி
0: they buried the body.
1: போன நாரி போய்
0: and the body
1: இப்ப திறந்தால் நாரும்
0: tube is opened, it would stink.
1: நாற்றம் எடுத்த ஸ்டேஜ்ல இயேசு வந்தார்.
0: Jesus came when it was stinking.
1: Yes, wonder.
0: Jesus came.
1: அந்த பிள்ளைங்கள என்ன அழுதாங்க தெரியுமா?
0: How much the children wept.
1: நீ இங்க இருந்தீரானா?
0: Had you been here, Lord?
1: எங்க வீட்டுக்கு நீ ரெண்டு நாளைக்கு முன்னால வந்திருந்தே.
0: Had you come 2 days earlier?
1: என் சகோதரன் செத்துக்க மாட்டானே.
0: My brother would not have died.
1: என் சகோதரன் செத்துக்க மாட்டானே.
0: My brother would not have died.
1: ஆனா உண்மை என்ன தெரியுமா?
0: I tell you.
1: இயேசு தாமதிச்சு வந்தாருங்க.
0: Jesus delayed and came.
1: பெரிய பியூட்டி என்ன தெரியுமா?
0: What about the speciality?
1: ஒருவேளை
0: probably
1: அவங்க அழைச்ச உடனே இயேசு வந்திருந்தால்
0: had Jesus come immediately when they called
1: அவனுடைய சரீர சுகம் பெற்றிருப்பான்.
0: He would have received the healing in his body.
1: ஒரு மாற்றமும் இல்லை.
0: No change.
1: ஆனா
0: yet
1: இயேசு தாமதிச்சு வந்தாரு.
0: Jesus delayed.
1: செத்துட்டான்.
0: He died.
1: நாரிட்டான்.
0: And he stank.
1: இப்ப இயேசு எழுப்பினார்.
0: Now Jesus comes.
1: முடிவு என்ன தெரியுமா?
0: What about
1: யோவான் 11:35 சொல்லுகிறது,
0: அநேகர்
1: யூத மார்க்கத்தில் இருந்து இயேசுவை விசுவாசித்தார்கள்.
0: Many from the Jews believed Jesus.
1: தாமதம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வந்தது.
0: The delay brought about the glory for the name of God.
1: இங்க நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
0: What do we think now?
1: கர்த்தர் நேற்றுக்கு வந்திருந்தா?
0: Had the Lord come yesterday?
1: நான் கூப்பிட்ட உடனே வந்திருந்தா?
0: Had he come?
1: நான் ஜெபிச்ச உடனே வந்திருந்தா?
0: Had he answered me when I?
1: நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேன்.
0: I would have received this blessing.
1: உனக்கு ஆசீர்வாதம் பெறுதல்ல முக்கியம்.
0: It's not important.
1: உன் மூலமாய் அதிகமாய் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் விஷயத்திலே தேவன்
0: தாமதிக்கிறார்.
1: சொல்லுகிறது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே தேவன் நீடிய
0: God is long suffering for those who call unto
1: தேவன்
0: him.
1: தேவன் அமைதியாயிருக்கிறார்.
0: God is silent.
1: நீங்க அவசரப்படுறீங்க.
0: You hurry.
1: இப்ப நடந்துட்டா காரியம் முடிஞ்சிடும்.
0: God takes an action, everything would be over.
1: இல்லை இல்லை.
0: It's not so.
1: கானாவர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை.
0: There wasn't any wine in the marriage of Cana.
1: தாய் சொன்னார்கள்.
0: The mother said,
1: ரசம் இல்லை.
0: There isn't any wine.
1: Yes, ஒரு வார்த்தை சொன்னா ரசம் ஆயிடும்.
0: If Jesus speaks one word is
1: தண்ணீரை ரசமாக மாற்ற ஒரு வார்த்தை போதும்.
0: One word is enough to change water.
1: ஆனா இயேசு சொன்னார்.
0: Jesus said,
1: உனக்கும் எனக்கும் என்ன?
0: What is between you and me?
1: என் வேலை இன்னும் வரல.
0: My time has not come.
1: ஒரு வார்த்தையில செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெரிய process செய்து தாமதமாக தேவன் ரசத்தை கொடுத்தார்.
0: After a great process
1: and after முடிவு என்ன தெரியுமா?
0: Jesus came.
1: முடிவு என்ன தெரியுமா?
0: You know what about the
1: இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது.
0: The glory of Jesus.
1: இந்த சீஷர்கள் தேவனை விசுவாசித்தார்.
0: The disciples believed Jesus.
1: நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளிலே காரியங்கள் தாமதிக்கிறது.
0: Our life many things delay.
1: நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ற விதமாய் காரியம் நடக்கல.
0: So according to our
1: நான் விரும்புற வேளையில காரியம் நடக்கல.
0: Whatever we desired has not
1: come. கர்த்தர் நடுங்கவே தாமதிக்கிறார்.
0: The Lord delays.
1: நீங்க அழுகுறீங்க.
0: You do cry.
1: ராத்திரி பகல கூப்பிடுறீங்க.
0: தாமதித்தாலும்
1: வரும்.
0: Yes, even if it delays
1: will
0: come, it would come.
1: நீ காத்துரு.
0: You have to wait.
1: நீ அமைதியாயிரு.
0: You have to remain silent.
1: நீ அமைதியாயிரு.
0: You have to remain silent.
1: தேவன் குறித்த வேளை இருக்கிறது.
0: There is an appointed time of God.
1: தேவன் குறித்த வேளை இருக்கிறது.
0: There is an appointed time of God.
1: தைரியமா சொல்வேன்.
0: I would say boldly.
1: Every week எனக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா?
0: What about the word that is spoken to me?
1: Pastor. இந்த வேளைக்கிழமை நம்ம ஆர்டர் வாங்கிடுவோம்.
0: This Thursday.
1: இந்த Thursday நம்ம சர்ச் ஆர்டர் வாங்கிடுவோம்.
0: So we would get the order for our church.
1: ஒரு நாள் இல்ல.
0: Not one day.
1: ரெண்டு வருஷமா.
0: 2 years.
1: வியாழக்கிழமை.
0: Thursday.
1: வெள்ளிக்கிழமை.
0: Friday.
1: இந்த வாரம்.
0: This week.
1: இந்த வாரம்.
0: This week.
1: இந்த வாரம்.
0: This week.
1: ரெண்டரை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் இந்த வாரம்.
0: 2.5 years I'm hearing the same word.
1: பசங்க வந்து கேட்பாங்க என்ன பாஸ்டர்.
0: And the boys just come and ask.
1: என்ன செய்யலாம்?
0: What shall we do?
1: என்ன செய்யலாம்?
0: What shall we do?
1: நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்.
0: One thing I just tell.
1: தம்பி,
0: son.
1: அவங்க குறித்த நேரம் இந்த வாரம். தேவன் குறித்த நேரம் நேரம் இருக்கு.
0: So there
1: தேவன் குறித்த நேரத்திலே தேவன் காரியங்களை மகிமையாய் நிறைவேற்றும்.
0: God will bring matters to pass for the glory of God.
1: தேவனுடைய வேளை இன்னும் வரல. நாங்க எல்லாம் பக்காவா செய்றோம்.
0: We have done everything beautifully.
1: என்னென்ன பிரயாசப்படணும் போயிரோம்.
0: Whatever we ought to take
1: care of. என்ன எஃபெக்ட் பண்ணா அத்தனை பண்றோம்.
0: Whatever we ought to edit, we have edited.
1: எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்.
0: One thing I know.
1: கர்த்தர் தான் குறித்த வேளையிலே செய்வார்.
0: God will do at the appointed time.
1: ஒருவேளை வெளியே சொல்லலாம் இனி எப்படி வரும்.
0: Probably one may ask.
1: எப்படி வரும்.
0: How it would come.
1: நம்புகிறது அவராலே வரும்.
0: So when we believe it would come.
1: நான் அவரை நம்பினேன்.
0: I believe him.
1: அவராலே வரும்.
0: And it would come through him.
1: எனக்கு ஒன்று தெரியும்.
0: One thing I know.
1: வரும்போது.
0: When it comes.
1: தேவ மகிமையாய் வரும்.
0: It would come along with the glory of God.
1: வரும்போது.
0: When it comes.
1: 50 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வரும்.
0: It would come where 50 people
1: அது வரும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும்.
0: When it comes the glory of God.
1: நிச்சயமாய் விளங்கும்.
0: Definitely the glory of God.
1: தாமதிக்கவே மாட்டார்.
0: God would never delay.
1: Brothers, sisters.
0: Brothers and sisters.
1: நம்முடைய தேவன் தாமதிக்கவே மாட்டார்.
0: Our God will never ever delay.
1: தாமதிக்கவே மாட்டார்.
0: He would never delay.
1: அவருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும்.
0: His glory would be manifest.
1: விசுவாசிப்பீர்களானா?
0: You ought to believe.
1: லாசரு நேசித்தார்.
0: He loved Lazarus.
1: மரியாளை நேசித்தார்.
0: He loved Mary.
1: மார்த்தாளை நேசித்தார்.
0: He loved Martha.
1: பட் அவருடைய வாழ்க்கையில தான் தாமதித்தார்.
0: In their life we find Jesus delay.
1: அதனால தான் வேதம் சொல்லுகிறது.
0: The word of God says.
1: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்க நினைக்காதீங்க தீமையா நடக்கு என்று சொல்லி நன்மையாய் முடிய பண்ணுவார்.
0: God will bring matters
1: முடிய பண்ணுவார்.
0: He will bring matters.
1: I love you, Jesus.
0: Jesus, I love you.
1: I love you.
0: நான்
1: நேசிக்கிறேன். God, I love you.
0: Jesus, I love.
1: இல்லாதவர்களாய் எங்க அப்பா எனக்கு தீமை செய்யாத போது.
0: When my evil father was not able to.
1: நேசிக்கிற பரமபிதா.
0: My heavenly father will love.
1: எனக்கு ஏற்ற சமயத்திலே.
0: At the appointed time.
1: எனக்கு நன்மை செய்வார்.
0: He will bring about good.
1: நன்மையாய் முடிய பண்ணுவார்.
0: He will bring about good.
1: நன்மையாய் முடிய பண்ணுவார்.
0: He will see that it comes.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
0: How many of you believe that?
1: கர்த்தரை எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let's all stand up.
1: Hallelujah.

0: ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே,
1: in the name of the Lord Jesus,
0: நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன்.
1: I tell you humbly,
0: you believe,
1: you ought to believe.
0: நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர்
1: you think,
0: கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்,
1: as to why the Lord is tarrying,
0: இவ்வளவு காலம் ஏன் தாமதிக்கிறார்,
1: why the Lord is delaying things.
0: நீண்ட காலம் காத்திருக்கிறதுனாலே
1: மகளே,
0: அந்த நாற்றத்தில் இருந்தான் அநேகரை ரட்சிக்க போறேன்.
1: Many would be saved through that.
0: அநேகரை விடுதலை ஆக்க போறேன்.
1: I would deliver many.
0: அநேகரை விடுதலை ஆக்க போறேன்.
1: I would deliver many.
0: நீ எனக்காக காத்திருப்பாயானால்,
1: if you would wait for me,
0: எனக்கு காத்திருக்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை.
1: Those who wait for me would never be put to shame.
0: குறித்த காலத்துக்காக உனக்கு தரிசனத்தை நான் வச்சிருக்கேன்.
1: At the appointed time I would give you the vision.
0: காத்திரு,
1: wait.
0: காத்திரு,
1: wait,
0: wait,
1: wait,
0: காத்திரு,
1: wait for the timings of God.
0: தாமதித்தாலும் வரும்.
1: Even if it delays, yet you will.
0: நான் நம்புகிறது,
1: whatever I believe,
0: என் கர்த்தராலே வரும்.
1: It would come through my life.
0: வரும்,
1: it would come.
0: Brother,
1: brother,
0: உன் நெருக்கத்தில் எங்கேயும் ஓடாத.
1: Do not run in your distress.
0: எந்த மனுஷன் உதவியும் தேடாத.
1: Do not seek the help of others.
0: எந்த நண்பருடைய உதவியும் தேடாத.
1: Do not seek the help of your friends.
0: கண்மலையை நோக்கி பார்.
1: Look at the rock above you.
0: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் உனக்கு ஒத்தாசை வரும்.
1: Help will come from the Lord who created heaven and earth.
0: நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருக்கிறது.
1: It may be amazing to our eyes.
0: கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதா?
1: It will be done only through our
0: Lord. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
1: The Lord would bring your matters to pass.
0: கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
1: He would bring your matters to pass.
0: யோசித்து பார்.
1: Consider.
0: உன் பணத்தை நம்பாத.
1: Do not believe your money.
0: கைய நம்பாத.
1: Do not believe anything else.
0: நான் எதற்காயினும் கீழ்ப்படிய வேண்டுமா?
1: If you are to believe me.
0: நெடுகவே தேவனோடு போராடாதே.
1: Do not strive with the Lord for long.
0: Obey.
1: Got to obey God.
0: கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி.
1: Obey the word of God.
0: தாமதிக்கிறார் என்று நினைக்காத.
1: Do not feel that he delays.
0: தேவன் தாமதம் பண்ண மாட்டார்.
1: God would never delay.
0: எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் தேவன் செய்வார்.
1: God is able to do everything beautifully at the appointed time.
0: தேவன் நாறவிட மாட்டார்.
1: He would not.
0: நீ நினைக்கிற கதவை திறந்தா நாறி போயிடும்.
1: You think if you open the door it would stink.
0: நீ எந்த காரியம் நாறிரும்னு சொன்னியோ,
1: whatever you feel,
0: அதே காரியத்தை அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றதாய் தேவன் மாற்ற வல்லவர்.
1: That matter would be the reason to save men.
0: தேவன் மாற்ற வல்லவர்.
1: God is able to change.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: How many of you believe?
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: How many of you believe?
0: தேவன் காரியத்தை மாற்றுகிறார்.
1: God is able to bring matters.
0: தேவன் மாற்றுகிறார்.
1: He is able to bring matters, sister.
0: நீ எங்கே இருந்தாலும்,
1: wherever you are,
0: இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன்.
1: I tell you prophetically,
0: உன் காரியம் நாறாது.
1: Your matters will not stink.
0: உன் காரியம் நாறாது.
1: Your matters will not stink.
0: உன் காரியம் அநேகர் விடுதலை பெறுவர்க்கேதுவாய்.
1: So your matters God will bring.
0: அநேகர் கர்த்தருடைய கரத்தை காண
1: that others may see the hand of the Lord. My God is able to change. He is able to change.
0: இன்றைக்கு மாற்றுவார்.
1: He will change this day.
0: இந்த கர்ப்பத்தினாலாய் நினை.
1: This day is a day of miracle.
0: சோர்ந்து போகாதே.
1: Do not be weary.
0: நம்முடைய தேவன் வல்லவர்.
1: Our God is a mighty God.
0: வல்லவர்.
1: He is a mighty God.
0: அவருடைய வார்த்தை நிறைவேறும்.
1: His word would be fulfilled. His word would be fulfilled.
0: தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார்.
1: God will bring matters to pass.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you my God.
0: உமக்கு நன்றி.
1: Thank you my Lord.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்த

பாஸ்கருக்கு அவனுடைய கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது வெளியிடங்களிலே வேலை செய்யும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வார இறுதி நாட்களை கழிப்பது எப்படி என்ற ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கான உதவித்தொகையை கண்டுபிடிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதற்காக பாஸ்கர் பல பெரிய கடைகளையும் கம்பெனிகளையும் அணுகி ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிக்க வேண்டும். இதை கேட்ட நேரத்திலிருந்து பாஸ்கருக்கு ஒரு விதமான பதட்டம். யார் யாரை எந்த நேரத்தில் பார்க்க முடியும், யார் யார் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்களோ என்ற ஒரே குழப்பத்தோடு இருந்தான். ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, நம் முதலாளியிடத்தில் போய் சம்பள உயர்வு கேட்பது என்பது ஒரு பதட்டமான பணிதான். அல்லது பக்கத்து வீட்டு வசிப்பவர்களிடத்தில் போய் இரவு நேரங்களில் உங்கள் நாயை அதிகமாக குறைக்க அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு தர்ம சங்கடமான காரியம்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை துணையிடம் போய் நாம் தவறிய ஒரு காரியத்திற்கு மன்னிப்பு கேட்பது என்பதும் கடினமான ஒன்றுதான். ஆனால் நம்மை படைத்த கடவுளிடம் நாம் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை குறித்தும் நம்பிக்கையோடு நாம் போய் பேச முடியும். ஆனால் நம்மில் பலர் இப்படி கடவுளிடம் போய் கேட்க வேண்டிய காரியத்தை குறித்து கூட செயல்படாமல் இருக்கிறோம் என்பதுதான் வருத்தமான ஒன்று. இன்று உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கேள்விக்குறி எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக கடவுளிடத்தில் கூறுங்கள். இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேத புத்தகம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தைரியமாக நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் கூறுவோமா?

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். ஆண்டு சொல்ல, இல்ல இல்ல, மறப்பதே இல்லை உன்னை, நான் மறப்பதே இல்லை. உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி. சொல்லுங்க, உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே, உமை நான் நம்புவேன். நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே நீ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசிய நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலையின் அலைகளுக்கு கட்டளை கொடுத்து அவற்றை இன்றைக்கு அடக்குகிறார். அது உயிர்கொல்லி நோயாகவோ, பொருளாதாரமாகவோ, பலவீனமாகவோ, ஆவிக்குரிய வாழ்வோ எதுவாக இருந்தாலும் அந்த அலைகள் இனி உங்கள் வாழ்வில் மிஞ்சி எழும்பாதபடிக்கு அவைகளுக்கு கட்டளை கொடுத்து வேலியடைத்து உங்களை அவற்றின் மத்தியிலிருந்து விடுவித்து காத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு 3 நிலைகளில் கர்த்தர் கட்டளை கொடுத்து விடுவிக்கின்றார். முதலாவதாக உத்தமனுக்கு கட்டளை கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கையில், அங்கே தேவனிடத்தில் பிசாசானவன் யோபுவையும் அவன் வீட்டாரையும் துன்பப்படுத்தும்படி வேண்டிக் கொள்வதும், கர்த்தர் அவனுக்கு மறுமொழியாக யோபுவை குறித்து கூறுவதையும் வாசித்து அறியலாம். யோபுவின் புஸ்தகம் 1:10, பிசாசு தேவனிடத்தில் யோபுவை குறித்து விவாதம் பண்ணுகிறான். இப்படியாக, அவன் கையின் கிரியைகளை ஆசிர்வதித்தும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்தும் இருப்பதால் தானே யோபு உம்மிடத்தில் பக்தி உள்ளவனாக காணப்படுகிறான் என்று. அப்பொழுது கர்த்தர் 12, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று பிசாசுக்கு கட்டளை கொடுக்கிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கர்த்தரை எப்போதும் உத்தமமாய் பின்பற்றி அவரையே சார்ந்து நம்பி விசுவாசித்து வாழ்கிறதான உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய எல்லா ஆசிர்வாதத்திலும் கர்த்தர் தீங்கு நேராதபடிக்கு வாதையும் பொல்லாப்பும் நெருங்காமல் வேலியடைத்து பாதுகாக்கிறவராய் சத்ருவின் சதிகளுக்கு கட்டளை கொடுத்து உங்களை காப்பதோடு மாத்திரமல்லாமல் சத்ருவினால் இதுவரையில் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டவைகளை இரட்டத்தனையாய் திருப்பி தந்து ஆசிர்வதிக்கிறார். 2, பக்தனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35-39 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசு தம் சீஷர்களுடன் படவில் பயணம் செல்கிறதையும், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதும்படியாயும் காணப்பட்ட சூழ்நிலையில் சீஷர்கள் தங்களை காப்பாற்றும்படி இயேசுவை கூப்பிட, அவர் அவர்களுக்கு செவி கொடுத்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்ல மிகுந்த அமைதல் உண்டானதை குறித்து வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் அநேக முறைகள் கடல் அலைகளைப் போன்றும் காற்றை போன்றும் சூழ்நிலைகளில் கடந்து போகிற அனுபவத்திற்குள் இருக்கிறீர்களா? அந்த பயணத்தில் உங்களோடு இயேசு இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். உங்களின் கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு இன்றைக்கு கட்டளை கொடுத்து அந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படி அமைதலாய் இருக்கும்படி செய்கிறார். ஏனென்றால் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவர் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே பயணம் செய்கிறார். உங்களுக்கு முன்பாய் அவர் கடந்து போகிறபடியினால் எதை கண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் அவரை பற்றி கொள்ளுங்கள். அக்கறைக்கு சுகமாய் அழைத்து செல்வார். 3, பிசாசிற்கு கட்டளை கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 8:27-33 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே அநேகம் பிசாசுகள் ஒரு மனிதனை பிடித்திருந்ததையும் அவனை அலக்கழித்ததையும் அவன் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டதையும் குறித்து வாசிக்கின்றோம். அப்பொழுது இயேசு அந்த பக்கம் வருகையில் அந்த மனிதன் மீது இருந்த அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவைகள் பன்றிக் கூட்டத்திற்குள் சென்று தங்களை மாய்த்து கொள்ளுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கொரோனா போன்ற பிசாசின் கிரியையினால் நாமும் கூட பல வழிகளில் அலக்கழிக்கப்பட்டு, எங்கு போவது, என்ன வழி, என்ன செய்வோம் என்று பல கேள்விகளுடன் இருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு கடந்து வருகிறார். உங்களை கலக்கமடைய செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, ஜப வாழ்க்கையை அவித்து போடுகிற, அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற, தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரிக்கிற இப்படியான அநேக பிசாசின் கிரியைகளை
உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தும்படிக்கு கட்டளை கொடுக்கிறார். உங்களை விடுவித்து எதை குறித்தும் கவலை இல்லாமல் வாழும்படி செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு எல்லையை நியமிக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. ஆகவே இதுவரையில் உங்களை நடத்தி வந்த தேவனை உத்தமமாய் பின்பற்றி உண்மையாயிருந்தமையால் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரி, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தாரென்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நியாப்போலி பட்டணத்துக்கும் நேராயோடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விக்கிரவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன்,
நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள், இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராயிருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஹலேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானிய படை அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கியது. யுத்தம் வெகு மும்முரமாயிருந்தது. அந்த சமயத்தில் நெப்ராஸ்காவின் நார்த் பிளாட் என்ற இடத்தில் உள்ள மக்கள் தங்கள் ஊர் வழியாக வெஸ்ட் கோஸ்டுக்கு செல்லும் ட்ரெயினில் தங்கள் ஊரைச் சேர்ந்த படை வீரர்கள் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டனர். எனவே தங்கள் சார்பாக போருக்கு சென்ற தங்கள் ஊர் வாலிபர்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள் மற்றும் கடிதங்களை எடுத்துக்கொண்டு நெப்ராஸ்கா மக்களில் 500 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டனர். ட்ரெயினும் வந்து சேர்ந்தது. ஆனால் அதில் வந்த படை வீரர்கள் நெப்ராஸ்காவை சார்ந்தவர்கள் அல்ல, தாங்கள் முன்பின் பார்த்திராத கென்சஸை சேர்ந்த படை வீரர்கள் என்று அறிந்து கொண்டனர். ஆனாலும் தாங்கள் கொண்டு வந்த தின்பண்டங்கள் மற்றும் பரிசு பொருட்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல மனமில்லாமல் ட்ரெயினில் வந்த மற்ற வீரர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றனர். அந்த நிகழ்வு படை வீரர்களுக்கும் நெப்ராஸ்கா மக்களுக்கும் ஒரு கனிவான தருணமாக அமைந்தது. 2 நாட்கள் கழித்து அந்த ட்ரெயினில் வந்த 26 வயது பெண் ஒருத்தி நெப்ராஸ்காவில் தங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பற்றி எழுதியிருந்தாள். மேலும் அந்த பெண் தங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊரை கடந்து வரும் அத்தனை போர் வீரர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தாள். அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட நெப்ராஸ்கா மக்கள் அன்றிலிருந்து 4.5 வருடங்களாக தங்கள் ஊரை கடந்து செல்லும் அத்தனை படை வீரர்களுக்கும் சாப்பாட்டு பொருட்கள், பரிசு பொருட்கள், காஃபி, கேக் போன்றவற்றை வழங்கினர். 2 உலக மகா யுத்தம் முடியும் வரை சுமார் 60 லட்சம் படை வீரர்கள் நெப்ராஸ்கா மக்களால் ஆதரிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான பெருந்தொற்று காலகட்டத்தில் நாம் அனைவரும் வித்தியாசங்களை களைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர உதவி செய்ய வேண்டும். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்றனர். கொரோனா வைரசுக்கு பெற்றோர் பலியானதால் அன்னாதைகளாக்கப்பட்ட சிறுவர்களை சிலர் பொறுப்படுத்துகின்றனர். சிலர் அரசின் நிவாரண பணிகளுக்கு உதவி செய்கின்றனர். பிரியமானவர்களே, நாமும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வசதிக்கேற்ப இப்படிப்பட்ட உதவிகளில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நற்கிரியைகளை செய்யவே தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எனவே விசுவாசிகளாக சபையாக ஒன்றிணைவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம். அழியும் மக்களை பாதுகாப்போம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமா

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 18:1-21 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு, இவையெல்லாம் வேண்டி ஜபத்தை ஏறெடுத்துட்டார். 17:17 நமக்காக வேண்டுதல் செய்து பிதாவிடத்தில் சொன்னலாம் முடித்த பிறகு கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷனும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷனுடைய குடி அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். பாருங்கள் அன்பாவிலே, அடிக்கடி அந்த இடத்துக்கு போகிறார். எதுக்கு அடிக்கடி அந்த இடத்துக்கு போகணும்? ஜெபிக்க. ஆண்டவர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, அந்த கெஸ்தமனே தோட்டம் அது, அது கெதரோன் அந்த ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அந்த மலைக்கு போய் தான் அந்த அவர் போய் ஒலிவமலை என்ற பகுதிக்கு, அது அந்த தோட்டத்தில் அந்த மலையில் தான் இருக்குது அந்த தோட்டம், கெஸ்தமனே தோட்டம். அந்த தோட்டத்திலே அவர் என்ன செய்கிறார், அடிக்கடி போய் செபிக்க போகிறார். அதை யூதாசும் அறிந்திருந்தான் என்று போர்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இவன் காட்டி கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு அவர் எங்கே அடிக்கடி போவார்ன்றது எனக்கு தெரியும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி வரான். ஆனால் அடிக்கடி ஏன் போகிறாரு, அங்கே ஏன் போகிறாரு, ஜெபிக்க போகிறாரு, நாமளும் ஜெபிக்க போகணும் அப்படின்ற அதை அறிந்திருந்தான் என்றால் அவனுக்குள்ளே என்ன பிசாசு பூந்திருக்காது. அடிக்கடி அது மாதிரி தான் இன்றைக்கி அநேகர், இன்றைக்கி கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் அடிக்கடி பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். நான் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவரை புரிந்திருந்தும் அடிக்கடி அவர் ஜெபிக்க மலைக்கு போனார், ஜெபிச்சார், ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா என்று அந்த பாசிட்டிவாக அறிந்திருக்காம நெகட்டிவாக நிறைய காரியத்தை அறிந்து நாம் வீணாக போகிறவர்களாக இருக்கிறோம். அன்பாவில்லையே, அதில் ஒருத்தன் தான் இந்த யூதாஸ் காரியம். கேட்டின் மகன் கெட்டு போனானே என்னாமல் வேறு ஒருவனும் கெட்டு போகவில்லை.

நம்ம கதை முடிய போகுது, நமக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு தான் அங்கே ஆரம்பித்தார் இல்லையா. வேலை வந்தது அப்படின்னு தெரிஞ்சு தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அப்போ இவருக்கு எல்லாம் அறிந்ததுனால தான் இவர் என்ன செய்கிறாரு, எதிர்கொண்டு போகிறார். மற்றவங்கெல்லாம் பயந்து என்ன செய்வாங்க, பின்மாறி ஓடும், ஐயோ வந்துட்டாங்க வாங்களா போகலாம் அப்படின்னு ஓடிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எதிர்கொண்டு போகிறார். அப்போ வரக்கூடிய பிரச்சனையை, வரக்கூடிய சோதனையை இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு அதை என்ன செய்கிறாரு, ஃபேஸ் பண்ணுறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பிரச்சனை வரவே கூடாது, பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது ஓடணும் ஒழியணும்னு தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் எதிர்கொண்டு போனார் என்று பார்க்குறோம். எதிர்கொண்டு போகிறதோடு இல்லாமல் யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கி அவங்க யாரை தேடி வந்தாங்க, இயேசுவை தேடி வந்தாங்க. அதுக்கு அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை தேடி வருகிறோம். அப்போ நான் தான் அப்படின்னு சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார், நான் தான்பா அப்படின்றார். இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் அன்பானே? இன்றைக்கி இது சொல்லும்போது யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும்பொழுது எனக்கு உண்மையிலே தேடுகிற அந்த சகேவு தான் ஞாபகம் வந்து. சகேவு வந்து குள்ளனாக இருந்தான், அவன் பாவியாக இருந்தான், ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று அங்கே போட்டிருக்கு. ஆனால் இங்கே கூட இருந்த யூதாஸும் மற்ற அந்த போர் சேவர்களும் இயேசுவை தேடுகிறார்கள். எதுக்கு? சிலுவையில் அறைவதற்கு. அவன் எதுக்கு தேடினான்? ரட்சிப்பை அடைவதற்கு. இன்றைக்கி நாம் எதுக்கு தேடுறோம், எப்படி தேடுறோம் நம்ம இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் எப்படி தேடுகிறோம்? சிலுவையில் அறையவா அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவா? எதை வைத்து தேடுகிறோம், எப்படியாக தேடுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது திரும்ப சொல்கிறார், யாரை தேடுகிறீர்கள், மறுபடி 7வது வசனத்தில் கேட்குறார். அதில் இதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடக்குது. 6வதில் நான் தான் என்று அவர் அவரிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இன்றைக்கி உண்மையிலே இயேசாண்டவருடைய வல்லமை அப்பொழுது வெளிப்பட்டது என்று அநேக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இயேசுநாதர் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனெல்லாம் தாங்கலை, அப்படியே ஷாக்காக என்ன செஞ்சானுங்க, மின்னல் அடித்த மாதிரி பின்னிட்டு கீழே வந்தாலாம். இதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கி அநேகர் கீழே தள்ளுறாங்க, எல்லாம் முன்னிட்டு விடுறாங்க. என்னட்டு விடுறாங்க, முன்னிட்டு விடுறாங்க, பின்னிட்டு விடுறது அநேகர் இல்லை. இன்றைக்கி பின்னிட்டு விழுந்தாங்கன்னா அது தேவனுடைய வல்லமை அவங்கள தாக்குதுன்னு அர்த்தம். அன்பாக இல்லை, இன்றைக்கி ஏசாண்டவரை பிடிக்க வகை தேட வரும்போது அவருடைய வல்லமை புறப்பட்டது என்று பார்க்குறோம். அதனால் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கி நாம் பின்னிட்டு விழக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு விழக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவன் தான் பின்னிட்டு விழுவான். ஆண்டவரோடு இருக்கிறவன் பின்னிட்டு விழமாட்டான், அவரை என்ன செய்வான், அணைத்து கொள்வான். அந்த அளவுக்கு அவரை நம்ம அண்டி இருக்கணும். அன்பாவில் இதை நம்ம கற்றுக்கணும். அடுத்தது 8வது வசனத்தில் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு என்ன தானே தேடிட்டு வந்தீங்க, நான் தான் இருக்கிறேனே, இவர்களை போக விடுங்கள்னு சொல்லி வக்கால் தோங்குறார். யாருக்காக அங்கே பரிந்து பேசுகிறார், கூட இருக்கிற சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அந்த சாவர நேரத்துலையும் அந்த பதட்டமான நேரத்துலையும் ஆண்டவர் யாரை நினைக்கிறாரு, அந்த சீஷர்களை, கூட இருந்தவர்களை. அது வந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. 9வது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழக்கப் போவதில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்போ இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போவதில்லை. இன்றைக்கி ஏசாண்டவர் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கி பிதாவானவர் நம்மளை தந்திருக்கிறார். அதான் சொல்கிறார், இன்றைக்கி நாமெல்லாம் ஏசாண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாமெல்லாம் இன்றைக்கி கூட இருந்து காணலை, நம்மளாம் இப்போ இன்றைக்கி கேள்விப்பட்டு தான் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் அது அந்த வசனத்தில் சொன்னார்ல, அந்த வேண்டுதலில் சொன்னார்ல, நீர் எனக்கு தந்தவர்கள் யாருக்கெல்லாம் அவங்க போய் என்னை பற்றி சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை என்னையும் ஒன்றையும் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் சேர்த்து வேண்டிக் கொள்கிறேன்னாரில்ல, அந்த அவர்களில் அந்த லிஸ்ட்டில் நம்ம வரோம். அப்போ ஆண்டவருக்காக நம்மளை ஆண்டவர் பிதாவானவர் அவருக்கு தந்திருக்கிறார். நம்மளை இழந்து போகிறதுக்கு ஆண்டவர் விருப்பமே
படவில்லை. ஆனால் தான் சொல்கிறார், நான் யாரும் இழந்து போக விரும்பவில்லை. நம்ம நினைப்போம்ல.

இன்றைக்கி கொரோனாவுக்கு வந்திருக்குது. நம்ம என்ன நினைப்போம், யாரும் நம்மளை பற்றி என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது, நம்மளை என்ன நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாதுன்னு தான் நினைப்போம். இன்றைக்கி அநேகர் தனக்கு வேண்டப்பட்டவர்களை இழந்து போயிருக்கிறாங்க. நேற்று கூட நான் பார்க்குறேன், இந்த கொரோனாவில் அசோக்கினுடைய அவங்க தங்கச்சி புருஷன் இறந்துட்டார். சின்ன வயசு, 40 வயசு கூட இருக்காது, ரெண்டு சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு கொரோனாவில் அவர் இறந்துட்டாருன்னு நேற்று ஃபோன் பண்ணுறான் சென்னையில். இப்போ பாருங்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், இப்படி பல பேரை இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நம்மளை நரகத்துக்கு போகிறதுக்கு அவர் விடணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் நினைக்கிறார். அதனால் அவருடைய அந்த எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவர்களை போக விடுங்கள் என்று அங்கே வக்காலத்து வாங்குறார். அடுத்தது என்ன செஞ்சாங்க, அங்கே என்ன நடந்தது பாருங்கள். இந்த நேரத்தில் அப்பொழுது சீமோன் பேதுரு தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரிய வேலைக்காரனுடைய காதரை வெட்டினான் அப்படின்னு அவன் பேர் மல்கூஸ் என்று போட்டிருக்கு. அந்த மல்கூஸ் பேர் கூட இடம்பெற்றிருக்கு. உண்மையிலே ஆண்டவரை பிடிக்க வந்தவன் அங்கே அற்புதத்தை பார்க்குறான். ஆண்டவரை பிடிக்க வந்த எதிரி அற்புதத்தை பார்க்குறான். ஆனால்தான் அவன் பேர் அதில் இடம்பெற்றிருக்கு, மல்கூஸ்ன்னு. எத்தனையோ பேர் இன்றைக்கி இடம் பெறலை, ஆனால் இவன் பேர் இடம் பெற்றிருக்குன்னா ஆண்டவர் பாருங்கள், அந்த பிடிக்க வந்த அந்த காதரை வெட்டின அந்த மல்கூஸுக்கு அந்த கீழே விழுந்த அந்த காதை எடுத்து திரும்பி என்ன செய்கிறாரு, அவன் காதில் வச்சு அதை சுகப்படுத்துகிறார். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் மேசியா என்பதை. நம்ம இல்லையா, அதனால்தான் அவன் பேர் கூட இடம் பெற்று அந்த கடைசி வேளையில் கூட ஆண்டுடைய வல்லமை வெளிப்படணும், ஆண்டுடைய மகிமை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மல்கூஸ் என்பவன் சாட்சியாக இருக்கிறான். அதனால் தான் திரும்பி பேதுரு சொல்கிறார், உரையை பட்டயத்தை உன் பட்டயத்தை உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனான்றார். அப்படின்னா என்ன, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்றால் பாத்திரம் கிடையாது, வெசல் கிடையாது. அவர் சொல்கிறது என்னது, அந்த பாத்திரம் என்பது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை அல்லது அந்த குணாச்சித்திரம் அல்லது அந்த ஒரு அனுமதித்த அந்த காரியம். பாத்திரம் என்பது இப்போ சிவாஜி நேசன் எந்த பாத்திரத்தில் நடக்கிறாருன்னு, அப்போ எந்த கேரக்டரில் நடக்கிறாரோ அந்த கேரக்டர், வேதனை சோதனை, இன்றைக்கி அந்த கேரக்டர் நான் சிலுவில் அறையணும், அதுதான் அந்த பாத்திரம். நான் சிலுவில் அறைந்து நான் பாடுகளை படணும், அவஸ்தப்படணும், இதெல்லாம் எனக்கு நியமித்த பாத்திரம் ஆண்டவர். அப்போ அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா, அதை நான் அனுபவிக்காமல் இருப்பேனா, அனுபவிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, நான் பாடுபட வேண்டிய வேலை வந்துருச்சு, உனக்காக உங்களுக்காக இந்த உலகத்துக்காக நான் பாடுபட வேண்டிய வேலை வந்துருச்சு, அதனால் அந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாது இருப்பேனான்றார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறாரோ அந்த அனுமதித்த பிரகாரம்தான் நம்முடைய பாத்திரம் அமைந்திருக்கிறது, நம்முடைய பாத்திரம் அமைந்திருக்கு. இவங்க இந்த பாடுகளுக்கு மத்தியில் அவங்க கடந்து போகணும்னு ஆண்டவர் அனுமதித்தா நிச்சயமாக அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும் அன்பாங்களே. அதனால் ஆண்டவர் நம்ம குறை சொல்கிறதோ குற்றம் சொல்கிறதோ கூடாது. இவர் எப்போயாவது பிதாவை குறை சொல்லியிருக்கிறாரா, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நியமித்தீங்க, இந்த கேரக்டரை நியமித்தீங்கன்னு சொன்னாரா, இன்றைக்கி பாடுபட்டு தான் ஆகணும், ஏன்னா இந்த உலகத்துக்காக மறிக்க வேண்டிய ஒருத்தன் வேணும், இந்த ஆட்டுக்குட்டி வேணும், இந்த பழியாக செலுத்த வேண்டிய ஆடு வேணும், அது இவர் தான்ன்றதை முன்குறித்தியாச்சு. ஆனால்தான் அந்த காய்பா என்ற அந்த பிரதான ஆசாரியன் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொன்னான்னு பார்க்குறோம். ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்ன இந்த காய்பாவே அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காய்பாவினுடைய காய்பாவுக்கு மாமனாராக இருந்தால் அந்த மாமனார் தான் இந்த காரியத்தை சொன்னான். இந்த ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த காய்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒருத்தன் சாகணுன்ட்டு. ஏன்னா வேத வசனம் அதான் சொல்லுது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் ஏசாண்டருடைய வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது என்று தான் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி நமக்காக மறிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு, நமக்காக பேசுவதற்கு ஒருத்தர் உண்டு, நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. அன்பான்ல இன்றைக்கி எந்த பாத்திரத்தை சுமந்திருக்கிறோம் நாம், இன்றைக்கி அந்த பாத்திரம் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்த அந்த வாழ்க்கையை. பாத்திரம் என்பது வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரங்களை, இல்லை அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தான் கொடுத்தார்.
இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதனால்தான் 20:21 அவர் சொல்கிறார், என்னிடத்தில் நீ விசாரிக்க வேண்டியது என்ன, நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்திலே விசாரியுங்கள், நான் பேசினவைகள் அவைகள் அறிந்திருக்கிறார்களே என்றார். நான் வந்து வெளியரங்கமாக தான் பேசினேன், நான் ஒன்றும் திருட்டுத்தனமாக பேசலை, நான் வந்து மறைச்சி எதுவும் பேசலை, நீ ஏன் அந்தரங்கத்தில் என்ன நான் ஒன்றும் பேசவில்லை என்றார். ஆண்டவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ வெளியரங்கமாய் பேசின அந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதில் ஆழமான சத்தியங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கு, அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் வந்து மறைபொருளாக எதுவுமே பேசலை, வெளியரங்கமாக தான் பேசினார். சில காரியங்களை என்ன செய்கிறார், அவர் சூசகமாக அந்த பரலோக ரகசியத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் ஊமையாக பேசியிருக்கிறார். அந்த ஊமையை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், சில சமயத்தில் விலக்கி சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ வெளியரங்கமாய் பேசின தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும்படியாக நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலிருந்து நம்ம தப்பிக்கொள்றதுக்கும் அந்த ஓட்டத்தை சரியான முறையில் ஓடுவதற்கும் ஆண்டவர் வெளியரங்கமாக பேசின இந்த வேதம் நமக்கு உதவி செய்யும். அன்பாலே இன்றைக்கி நாம் யாரை தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், அந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணும்போது அதை மனரம்யமாய் பானம் பண்ணுறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா அந்த காரியத்தை, இல்லது முறுமுறுக்கிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்கள். அவர் வெளியரங்கமாக சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நாம் தியானித்து வெற்றியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீர் ஆண்டவரே இந்த கடைசி தருவாயில் நீர் எப்படியாக அந்த மல்கூஸ் என்ற ஆண்டவரே அந்த வேலைக்காரனுக்கு, அந்த ஆண்டவரே காவல்காரனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே, அதே போல் எனக்கும் எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். நீர் ஆண்டவரே ஆண்டவரே இவர்களை போகவிடும் என்று சொல்லி எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் நான் இழந்து போவது இல்லை என்ற அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நாங்களெல்லாம் உமக்காக தரப்பட்டவர்கள் ஆண்டவரே, என்னையும் எங்களையும் இழக்கிறதுக்கு நீ விரும்பவில்லை ஆண்டவரே. ஆனால் பிசாசானவன் உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு எப்படியாக எங்களை இந்த உலகத்திலே முழுகடிக்கிறான் ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எப்படியாக ஆண்டவரே அந்த பட்டயத்தை எடுத்தோம், பட்டயத்தில் தான் சாவான், பட்டயத்தை ஆண்டவரே அந்த பட்டயம் என்பது வேஸ்ட்ன்றதை நீ ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வெளியரங்கமாய் சொன்ன வார்த்தையை நானும் நாங்களும் தியானித்து வெற்றியை பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்ய போகிறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: God, you're worthy, you're worthy, Lord. Aradhanikku paathire, neere paathire, neer oruvare paathire, thagappare. Jesus.
1: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது, அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களை நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லி கொடுப்போனா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசையினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு, அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்தில், அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி, அது கடைசியில பார்த்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க, இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கி விட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார். வழிமறிச்சு, கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, அந்த ரைட் ஓகே, சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம், கிடையவே கிடையாது. பாருமா, இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. ஸோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கே தான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்போ என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமி கடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசெயர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமி கடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிங்க சிலுவைக்கு போனாரு, அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருக்கிறோம். ஏன் பாடு அனுபவிக்கிறோம், இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன், இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன், ஏன், இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகள் எல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நாம் இதிலே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும், உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்து கொள்ளுகிறது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அதை விட அற்புதமான ஒன்று இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதை அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. சோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.

0: ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களினால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. பிரிட்டிஷ் கிறிஸ்டியன் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்தது. அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர்கள் தங்கள் பாவங்களை அதில் அறிக்கையிடலாம். அதில் பாவத்தை குறித்த வேத வசனங்கள் முதலில் இடம்பெற்றிருக்கும். பின்பு பாவத்தினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது போன்ற வேத வசனங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர் தங்கள் பாவங்களை ஒவ்வொன்றாக டைப் செய்ய வேண்டும், அல்லது ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பாவ மன்னிப்பு ஜபத்தை வாசிக்க வேண்டும். அந்த வெப்சைட்டை பயன்படுத்துபவர் பட்டியலிட்ட அவருடைய பாவங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அவர் அடுத்த பக்கத்திற்கு வந்தவுடனே கம்ப்யூட்டர் மெமரியிலிருந்து அவர் டைப் செய்த அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். அதற்கு அடுத்தபடியாக மேலும் வாசிப்பதற்கு சில வசனங்கள் இருக்கும். பின்பு கடைசியாக ஒரு முடிவு ஜபமும் இருக்கும். இந்த பாவ மன்னிப்பு வெப்சைட்டை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை 1,000,000+ அதிகம். பிரியமானவர்களே, பாவங்களை மன்னிக்க எந்த கம்ப்யூட்டர் மிஷினுக்கோ அல்லது வேற எந்த மனிதனுக்கோ அதிகாரம் இல்லை. நம் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. நம் பாவங்களை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஒருமுறை கபர்நகுமில் இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர் இருந்த வீட்டில் ஏராளமான ஜனங்கள் கூடினார்கள். வாசலுக்கு முன்பு கூட நிற்க இடமில்லை. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தனர். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரிடத்தில் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி கட்டிலோடு அந்த மனுஷனை உள்ளே இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று அநேகர் தங்கள் உள்ளத்திலே முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்கள் சிந்தையை அறிந்து, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் வீட்டுக்கு எழுந்து நடந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் பாவம் செய்ததினாலும் சாபங்களினாலும் பலவித நோய்களோடு காணப்படுகின்றனர். நமது பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களையும் மன்னிப்பார். பாவங்களினாலும் பரம்பரை சாபங்களினாலும் உண்டாகிய நோயையும் குணமாக்குவார். ஆகவே வேறு எந்த மனிதனிடமோ கம்ப்யூட்டரிடமோ நம் பாவங்களை நாம் அறிக்கையிட தேவையில்லை. அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரமும் இல்லை. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்மை மன்னித்து குற்ற மனசாட்சியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்பார்.

வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்ஸ் அண்ட் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.